நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஜேஷ்ட மாதம் 26 நாள் 2026 ஆண்டு ஜூன் திங்கள் 16 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் இப்போது 5:49 50 நொடிகள். இனி கேட்கலாம் மங்கள இசை.

நேரம் இப்போது 5:53. இனி கேட்கலாம் நாலொரு குரல். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தில் மானா பிரிது. செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் அமைந்த திருக்குறளின் பொருள், உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் உலகத்தை விட மிகப்பெரியதாகும். மீண்டும் ஒருமுறை குரல். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தில் மானா பெரிது. நிகழ்நிரல் 1215 KHz புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமையவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள் படைப்பு, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பொன்னாங்கண்ணிக்கீரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங் குறித்த சிற்றுரை வழங்குபவர் K.R. ரவிச்சந்திரன் அவர்கள். காலை 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 வசந்த வாசல். இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சிகள் மன வாழ்க்கை இன்பமாயிருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே. மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய்வாழ பாம்பு கடி மற்றும் தேல் கடி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02, 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சிகள் மன வலிமைக்கு வித்திடும் யோகா. நேர்முகம் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் ஆர். பிரேமலதா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. காலை 9:00 அரங்கிசை திருவாரூர் எஸ். கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம்ஏ. கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், என் எஸ். கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் நேரடி தொலைபேசி வழி உரையாடல். தலைப்பு வாசம் வீசும் வானொலி. நெறிப்படுத்துபவர் தங்கம் அவர்கள். பகல் 12:00 அழியா சென்னம் அரிக்கன்மேடு. சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர்.

12:30க்கு பன்னிசை மாலை. பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா மற்றும் சி லலிதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 12:50க்கு புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் வழக்கறிஞர் சதீஷ்குமரன் அவர்கள், சக்திகுமரன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15

0: இன்று மினியவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி என் கிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை இடம்பெறும். 4:00 பூந்தளிர் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை சேட்டா ஆனந்த், திரைக்கதை வசனம் துறையூர் கே மூர்த்தி, இயக்கம் தேவராஜ் மோகன். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பூ என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி சென்னை. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், புறக்கடை கோழி வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பா வினோத் அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பனை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மடை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருள்களில் ஆகாஷவாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சிகள், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போ புதுவையில் இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:20 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்வின். 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं जया भारती। प्रधानमंत्री नरेंद्र मोदी G7 शिखर सम्मेलन में भाग लेने के लिए आज फ्रांस के एवन्यू पहुंचेंगे। फ्रांस के राष्ट्रपति इमैनुअल मैक्रों उनका स्वागत करेंगे। प्रधानमंत्री सम्मेलन के विशेष सत्र में हिस्सा लेंगे। इस दौरान नई साझेदारियों की तलाश और अंतर्राष्ट्रीय सहयोग को फिर मजबूत करने पर चर्चा होगी। सम्मेलन से अलग प्रधानमंत्री कैनेडा के प्रधानमंत्री मार्क कार्नी, ब्रिटेन के प्रधानमंत्री केर स्टारमर और संयुक्त अरब अमीरात के राष्ट्रपति शेख मोहम्मद बिन जायद अल नाहयान के साथ द्विपक्षीय बैठकें करेंगे। इसके बाद वे राष्ट्रपति मैक्रों द्वारा आयोजित रात्रि भोज में शामिल होंगे। फ्रांस के एवियो शहर में 52वां G7 शिखर सम्मेलन शुरू हो गया है। सम्मेलन में विश्व की अग्रणी अर्थव्यवस्थाओं के नेता प्रमुख अंतर्राष्ट्रीय चुनौतियों पर चर्चा कर रहे हैं। फ्रांस के राष्ट्रपति इमैनुअल मैक्रों ने प्रमुख अंतर्राष्ट्रीय चुनौतियों से निपटने के लिए मिलकर काम करने के विषय में रात्रि भोज का आयोजन किया। 3 दिन के सम्मेलन में वैश्विक असंतुलन को कम करने, बड़े भू राजनीतिक संकटों से निपटने, बच्चों से जुड़े मुद्दों और संगठित अपराध तथा अवैध धन के प्रवाह को रोकने पर चर्चा होने की संभावना है। भारत और स्लोवाकिया ने अपने संबंधों को व्यापक साझेदारी के स्तर तक बढ़ाने का फैसला किया है। प्रधानमंत्री नरेंद्र मोदी और स्लोवाकिया के प्रधानमंत्री रॉबर्ट फीत्सो की वार्ता के बाद प्रवासन, डिजिटल प्रौद्योगिकी और रक्षा जैसे विभिन्न क्षेत्रों में 11 समझौतों पर हस्ताक्षर किए गए। वार्ता के बाद संयुक्त संवाददाता सम्मेलन में प्रधानमंत्री मोदी ने कहा कि दोनों देशों के बीच विभिन्न क्षेत्रों में सहयोग आपसी विश्वास और रणनीतिक सामंजस्य का प्रमाण है।
2: टेक्नोलॉजी हमारी भावी साझेदारी का महत्वपूर्ण स्तंभ है। डिजिटल टेक्नोलॉजी पर आज किए गए MOU इसे डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर में सहयोग

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே மிகத் தொன்மையான மொழி என்பது நம்முடைய தமிழ்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றிய மூத்த தமிழ்குடி என்று இலக்கியம் சொல்லும். முத்தமிழ் என்று சொல்லுவார்கள். ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 தமிழ்கள் உண்டு. மற்றொன்று இலக்கணத்தில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று 5 இலக்கண வகைகள் தமிழிலே உண்டு. மற்ற மொழிகளில் பார்த்தால் எழுத்து, சொல் இவைதான் இருக்கும். ஆனால் பொருள், இலக்கணம், இந்த உலகத்தில் வாழ்வை எப்படி நடத்துவது என்று வாழ்வியலுக்கு வழிகாட்டிய பொருள் இலக்கணத்தை தந்தவர்கள் தமிழ் பெருமக்கள். மிகத் தொன்மையான இலக்கண நூல் உலகத்திலேயே தொல்காப்பியம்தான். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று சமயங்கள் சொல்லும். சமயங்கள் எந்த சமயமாக இருந்தாலும் இறைவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதிகளை வகுத்து அளித்தான் என்று சமயங்கள் சொல்லும். அதை வாழ்வியல் உறுதி பொருட்கள் என்று தொல்காப்பியம் நமக்கு உணர்த்தும். அது என்ன வாழ்க்கை உறுதி பொருட்கள்? இந்த உலகத்திலே பிறந்து விட்டுமானால் வாழ்க்கை எப்படியோ போகக்கூடாது, காற்றடிக்கின்ற திசையெல்லாம் மாறக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நியதியை நம்முடைய இலக்கணம் சொல்லுகிறது. தொல்காப்பிய இலக்கணம் அறம், பொருள், இன்பம், வீடு. அது என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. இதை நான்மறை என்று சொல்லுவார்கள். இதை தொல்காப்பிய இலக்கணம் வாழ்க்கையின் உறுதி பொருட்கள் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அறத்தின் வழி நின்று பொருளிட்டு வேண்டும். எந்த தொழிலை செய்தாலும் சரிதான், அதிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும், அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். தராசை பிடித்தால் சரியாக பிடிக்க வேண்டும், அதிலே போய் புரட்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையே அறத்தின் வடிவமாகவே இருக்க வேண்டும். ஆகவேதான் இறைவனை சொல்லுகின்ற திருவள்ளுவனார் என்று சொல்லுகிறார், அறவாழி அந்தணன் என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த உலகத்தை எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்றால் அறத்தின் வழியிலே இயங்க வேண்டும் என்றுதான் உருவாக்கி இருக்கிறான் என்று ஆண்டோர்கள் சொல்லுவார்கள். அப்படி வாழ்க்கையை அறத்தின் வழியிலே இருக்க வேண்டும். அப்படி இருந்து பொருள் ஈட்ட வேண்டும். ஈட்டிய பொருளை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வியலை துவக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற

நெறியில் இல்லறை என்பம் துய்த்து வாழ்வதுதான் அது வாழ்க்கை. மற்றவையெல்லாம் பிழைப்பு. பலர் பிழைக்கிறார்கள், சிலர் வாழ்கிறார்கள். வாழ்வது என்பது இலக்கோடு இலக்கணத்தோடு இந்த உலகத்திலே நாம் வாழ்வது. ஆனால் பிழைப்பது என்பது எண்ணத்தின் வழியே சிந்தனை செல்லுகின்ற இடமெல்லாம் சென்று இலக்கு இன்றி இலக்கணமின்றி இந்த உலகத்திலே காலத்தை கடத்துவது, அது பிழைப்பு, இது வாழ்வு. அப்படி வாழுகின்ற பொழுது எத்தனையோ கடமைகள். வள்ளுவனார் சொல்லுவார், விருந்தோம்பல் என்று சொல்லி, விருந்து புறத்தான் தான் உண்டல் சாவா மருந்து எனினு வேண்டற்பாற்றென்று. விருந்தினர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டார்னா, உயிரே போகாமல் காக்கின்ற அமிர்தமே கிடைத்தாலும் அந்த விருந்தினருக்கு கொடுக்காமல் நாம் உண்ணக்கூடாது என்று சொல்ல வருகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு தமிழகத்தினுடைய விருந்தோம்பல். எல்லாரும் நண்பர்கள், பங்காளிகள், இவர்கள் தான் உறவினர்கள் நினைக்கிறார்கள். விருந்தின புதுமைன்னு அர்த்தம். அந்த காலத்தில் தின்ன வச்சு கட்டியிருப்பாங்க. எங்கிருந்தோ அறிமுகம் இல்லாமல் ஊருக்குள்ளே வருகின்ற பொழுது களைத்து விட்டால் வீட்டு திண்ணையிலே படுத்து உறங்கி செல்வார்கள். அப்படி எங்கிருந்தோ வருகிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் விருந்தினர்கள். அறிமுகம் இல்லாமல் எங்கிருந்தோ வருகின்றவர்கள், அவர்களைத்தான் காக்க வேண்டும் என்று வள்ளுவனார் சொல்லுகின்றார். விருந்து என்பதற்கு பொருள். அப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்க்கின்ற பொழுது விருந்தினர்களை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கணம் சொல்லி காட்டுகின்றது. அப்படி வாழ்ந்து நிறைவாக இறைவன் திருவடியை சென்று அடைய வேண்டும். வீடு பெற்றி அடைதல் வேண்டும். வீடு என்றால் வெளியில் திரிந்தால் நாம் தங்குகின்ற இடம். அதுபோல உலகத்திலே இங்கே வாழ்ந்து ஊடாடி திரிந்து கடைசியாக இறைவன் திருவடியிலே நாம் இளைப்பாற வேண்டும் என்று அறம் பொருள் இன்பம் வீடு அறத்தின் வடி நின்று பொருளீட்டி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நெறியில் இல்லறை இன்பம் துய்த்து வீடு பெற்றி அடைதல் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுகிறது. இதை தான் பின்னால வந்து ஔவையார் சொல்லுவார், ஈதலறம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் எஞ்ஞான்றும் காதலர் இருவன்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6:15. காற்றலையில் மிதந்து பக்திமணம் வீச வருகிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக மீரா கிருஷ்ணா பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காலை வேளையில் பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கும் ராகம் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விமலா டைட்டஸ் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

நேரம் இப்போது 6:25. நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேர் இழந்தோர் தாஜுதீன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காற்றலைகள் மிதந்து பக்திமனம் வீசியது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆணித்திங்கள் 2ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் பொன்னாங்கண்ணி கீரை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்த முத்து காலையிலேயே நம்மளை பார்க்க வந்துருவாப்புல, இன்னும் காணுமே. சரி, அவர் வீட்டுக்கு போய் நாம் பார்ப்போம் இன்றைக்கி. வீடு வந்து போச்சு. ஆள் உள்ளதான் இருப்பார் போல இருக்கு. வண்டி வெளியில் நிற்கிது. போய் காலிங் பெல் அமுக்குவோம். கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து?
1: யாரு?
2: கண்ணு வர ஒரு இதாக இருக்குது, எரிச்சலா இருக்குது.
1: யாரு நிற்கிறது?
2: இரு, கண்ணு ரொம்ப.
0: கருத்தமுத்து, கதவு தரப்பா.
1: யாரு? காத்தமுத்து குரல் கேக்குத.
0: ஆமாப்பா, காத்தமுத்து தான். கதவு தரப்பா.
1: இதோ வரேன், இதோ வரேன் காத்தமுத்த. வாப்பா வாப்பா வாப்பா.
0: என்னப்பா காலையிலேயே கண்ணை கசக்கிட்டு நிக்கிற?
1: ஆமா காத்தமுத்த, ரெண்டு நாளா ஒரே கண்ணு எரிச்சலா இருக்குதே. கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி இருக்குதே.
0: சரி, டாக்டர் போனியா?
1: போன காத்தமுத்த, ஏதோ சொட்டு மருந்து அப்புறம் உள்ளுக்கு மாத்திரை கொடுத்தாரு, அதான் போட்டுன்னு உட்காந்து. எங்கயும் வெளியே போக முடியலப்பா, கண்ணு வர எரிச்சல. தூரத்துல இருந்து வரவங்க போறவங்க எதுவுமே தெரிய மாட்டுதுப்பா.
0: காத்தமுத்த, இந்த கண்ணு எரிச்சல், கண்ணில் கட்டி வர்றது, கண்ணில் தண்ணி வடிகிறது, இதுக்கெல்லாம் நீ ஆங்கில மருந்து போடுறத நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது தாராளமாக செய்யி. ஆனால் அதே நேரத்தில் நாம் உணவில் ஒரு கீரையை சேர்த்துக்கிட்டோம்னா இந்த கண் எரிச்சல், கண்ணு மங்களா தெரியறது, கண்ணில் தண்ணி வடிகிறது, இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்பா.
1: காதமுத்த, அது என்ன கீரைப்பா? அது
0: பொன்னாங்கண்ணி அப்படின்னு ஒரு கீரை இருக்குப்பா.
1: ஆமாம், பொன்னாங்கண்ணி கீரை.
0: இப்போ பொண்ணுன்னா தங்கம். தங்கம்னா ஒரு விலை மதிக்கக்கூடியது தானே.

0: ஆமா,
1: நம்ம எல்லாரும் தங்கம் நமக்கு கிடைக்காதா நமக்கு கிடைக்காதான்னு என்கிட்ட தானே இருக்கோம். அப்போ அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு மிக்கது தங்கம். அதை பொண்ணுன்னு சொல்கிறோம். இந்த கண்ணு பிரச்சனைக்கு பொண்ணை போன்றதான், அதனால தான் பொன்னாங்கண்ணி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க.
0: காத்தமுத்த கரெக்டாக நீ சொல்கிறப்பா,
1: இந்த கீரை கண்ணு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்னு அந்த காலத்திலேருந்தே நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ நாமளும் இந்த கீரையை சாப்பிட்டோம்னா நல்லதுப்பா நமக்கு.
0: காத்தமுத்த இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துப்பா.
1: பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு வா, கண்ணு பாரு அப்படியே பளிச்சுன்னு தெரியும்.
0: அப்படியா சொல்றா?
1: ஆமா, பொண்ணை மாதிரி அப்படியே கண்ணு
0: மின்னும். இப்போ பொன்னாங்கண்ணி கீரைக்கு எங்கே போகிறது
1: எப்பா? இதெல்லாம் சாகுபடி நாமளே பண்ணலாம்ப்பா. எப்பா, நீ எல்லா கீரையும் சாகுபடி பண்ணிட்ட.
0: ஆமாம்,
1: ஆனால் பொன்னாங்கண்ணி இன்னும் பண்ணலை.
0: சரி சரி சரி,
1: அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் நீ சாகுபடி பண்ணு.
0: சரி காத்தமுத்த,
1: நல்ல வருமானம் தரக்கூடியதுப்பா பொன்னாங்கண்ணி கீரை. தாராளமாக சாகுபடி செய்யலாம்.
0: சரி, அப்போ கொள்ளையில் ஒரு அரை ஏக்கர் இருக்குது, அதில் பொன்னாங்கண்ணி கீரை விதைச்சிடுவான். காத்தமுத்த, இப்போ நான் உன்னை நிற்க வச்சு பேசிக்கிறேன் பேர். இப்படியா திண்ணையில் உட்காருப்பா, அப்படி இப்படி உட்கார உட்கார.
1: சரிப்பா சரிப்பா, உட்காரம்ப்பா.
0: காத்தமுத்தா, இந்த கரும்பு ஜூஸு குடிப்பா.
1: கொண்டப்பா கொண்டப்பா, கரும்பு ஜூஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. கொண்டப்பா குடிக்கிறேன்.
0: குடி குடி குடி,
1: நல்லா இருக்குப்பா. எப்படி காலையிலேயே தயார் பண்ணியா?
0: நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கரும்பு தான்ப்பா.
1: நல்லா தித்திப்பா இருக்குதுப்பா.
0: காத்தமுத்தா, பொன்னாங்கண்ணிக்கிற சாகுபடி செய்யலான்னு சொல்கிறேன், அது எப்படி பண்ணுறது, அதனுடைய தொழில்நுட்பங்கள்லாம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுப்பா.
1: இப்போ பொன்னாங்கண்ணி கீரை இந்தியா முழுவதும் காணப்படக்கூடிய ஒரு படர் பூண்டு வகையை சார்ந்த ஒரு கீரை. எதிர் அடுக்குகளில் சற்று நீண்ட சிறு இலைகளை கொண்ட, தரையோடு அப்படியே ஒரு 5 சென்டிமீட்டர் தான் அந்த உயரத்துக்கு அப்படியே படர்ந்து வளரக்கூடிய செடியினம் இது. பொன்னாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பூ பூக்கும்ப்பா. இதில் வந்து 2 பொன்னாங்கண்ணி இருக்குது. ஒன்று வந்து சீம பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நாட்டு பொன்னாங்கண்ணிம்பாங்க.
0: ஓ, இதில் 2 வகை இருக்குது.
1: ஆமாம்ப்பா, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம அறுத்து விட்டு மறுபடி துளிர்த்து வர மாதிரியும் பண்ண முடியும். அதனால் ஆண்டு முழுவதும் இதை பயிர் செய்யலாம்.
0: பொன்னாங்கண்ணி கீரை பயிரிடக்கூடிய ஏற்ற பருவம் எது காத்தமுத்த?
1: சித்திரை ஆடி மார்கழி மாசிப்பட்டம்.
0: ஓ காத்தமுத்த, நீ சொன்ன மாசத்துல பயிரிடலாம்.
1: ஆமாம்ப்பா, நல்ல மண்ணு, சற்றே அமிலத்தன்மை கொண்ட அந்த இருபாடு மண்ணு. அப்புறம் செம்மண் நிலம். உன் நிலம் தான் செம்மண் நிலம் தானே அதிகம்?
0: ஆமாம் ஆமாம்,
1: இது கீரை சாகுபடிக்கு ஏத்ததுப்பா. இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கும் ஏத்த மண்ணு.
0: காத்தமுத்த, பொன்னாங்கண்ணி பயிரிடுறதுக்கான விதை அளவு எவ்வளவு, நிலத்தை எப்படி உழறது, அடி உரம்லாம் எது இதெல்லாம் போடலாம், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லு காத்தமுத்த.
1: கருத்துமுத்து, 1 ஹெக்டருக்கு 2.5 கிலோ விதை தேவைப்படுது. நிலத்தை 2 இல்லைன்னா 3 முறை நல்லா உழவு செய்யணும்ப்பா. ஏக்கருக்கு 5 டன்னு தொழு உரம். இதை நல்லா கலந்து மண்ணை பண்படுத்தணும்.
0: சரி,
1: தேவையான அளவு எருவும் போட்டுக்கலாம். பாத்திகள் அமைச்சு தான் நம்ம விதைகள் போடணும். விதை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால மணலோட கலந்து பாத்திகள் மேலே தூவணும். அப்புறம் லேசாக மூடி விட்டுட்டு அப்புறம் வந்து நீர் பாய்ச்சணும். தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி பண்ணிடக்கூடாது, ஏன்னா விதை அப்படியே ஒரு சைடாக ஒதுங்கிடும். அந்த மாதிரி இல்லாமல் தண்ணி பாய்ச்சறதுல கவனம் செலுத்தணும்.
0: சரி சரி சரி,
1: உயிர் தண்ணியே 3ஆம் நாள், அப்புறம் 4 நாளைக்கு 1 முறை தண்ணி பாய்ச்சணும்ப்பா.
0: ஓ காத்தமுத்த, கீரை வளர்ந்து வரும்போது மேலூரம் என்ன கொடுக்கலாம்?
1: ஜீவாமிருத கரைசல். நீ தான் ஏற்கனவே தயார் பண்ணி ட்ரைனிங்லாம் வேறு போயிட்டு வந்தியா?
0: ஆமாம்மா.
1: அதை 2 முறை
0: ஓ சரி
1: பாசன நீரில் கலந்து விட்டினா கீரைகள் நல்லா வளர்ச்சி இருக்கும், நல்லா பல பல பலன்னு பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி மின்னும்பா.
0: ஓ காத்தமுத்த, பொன்னாங்கண்ணி கீரையினுடைய வளர்ச்சி, பூச்சி நோய் தாக்குதல் ஏதாவது தென்படுமா, அறுவடை எப்படி, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா.
1: இந்த பொன்னாங்கண்ணி கீரையை விதைச்சி 1 வாரத்தில் அது முளைக்க ஆரம்பிச்சிரும்பா. அப்புறம் 15 நாள் கழித்து நம்ம களை எடுக்கணும். பயிருடைய எண்ணிக்கையை பொறுத்து பயிர் இடைவெளியை நம்ம பராமரிக்கணும். ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா ஒன்று போட்டி போட்டுட்டு எல்லாமே வளராமல் போடும். பூச்சி தாக்குதல்னு அதிகமாக ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கிற மாதிரி தென்பட்டா இந்த நொச்சி பரண்டை சோத்து கத்தாழை இது 3ம் சமமாக எடுத்து அரைச்சி 1 லிட்டர் மாட்டு கோமியத்தில் கலந்து 1 நாள் வச்சிருந்து அதுலேருந்து 300 மில்லி அதை எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாம் இந்த செடிகள் மேலே நல்லா தெளிக்கணும்.
0: ஓஹோ,
1: ரசாயன உரத்தை பயன்படுத்த வேண்டாம். இந்த இயற்கை சார்ந்த முறையிலேயே நம்ம பூச்சிகளை விரட்டினோம்னா நமக்கு அறுவடையும் நல்லா இருக்கும். ஒரு ரசாயனம் கலக்காத ஒரு கீரைன்னா அது நல்ல கீரை தானே?
0: ஆமாம்.
1: அதனால் தாராளமாக நீ அந்த மாதிரி செய்யப்பா.
0: சரி சரி,
1: கீரை வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் உயரம், அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம அறுவடை செய்யணும். தரையோடு இருக்கிற அந்த அடிப்பகுதியெல்லாம் விட்டுடலாம்.

0: திருப்பியும் நம்ம முளைச்சு அது வந்துடும்.
1: சரி சரி. காதுமுத்த, இந்த பொன்னாங்கண்ணிக்கரையில கண்ணு எரிச்சல் குணமாக்குறத, கண்ணு நீர் வர்றத தடுக்கிறத, கண் பார்வை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்ன, இன்னும் வேற வேற நன்மைகள் எல்லாம் என்ன இருக்குப்பா?
0: கருத்தமுத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, வைட்டமின் சி, இதெல்லாம் இந்த கீரையில இருக்குதுப்பா. உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் எரிச்சல், கண் மங்களா தெரியறது, கண் கட்டி, கண்ணில் நீரொடிதல், இந்த மாதிரி கண் நோய்கள் எல்லாம் குணமாக்கும் தன்மை கொண்டது. தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டோம்னா கண் பார்வை நல்லா தெரியும். பொன்னாங்கண்ணி கீரையோட மிளகு உப்பு இதெல்லாம் சேர்த்து சாதத்தோட நம்ம பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் எடை குறையுமாப்பா. உடல் பருமன் உள்ளவங்க பொன்னாங்கண்ணி கீரையோட மிளகு உப்பு சேர்த்து அதை சாதத்தோட போட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடல் எடை குறையுமா. அதனால தாராளமா அவங்கெல்லாம் செய்யலாம். எலும்புகள் நல்லா உறுதியா இருக்கும்பா. பற்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையோட பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கி அதோட கொஞ்சம் சீரகமும் சேர்த்து அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூல நோய் படிப்படியா குணமாகும். ஏன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இந்த பொன்னாங்கண்ணி.
1: ஓஹோ,
0: இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா. இதெல்லாம் போக பெண்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கூந்தல் நன்றாக வளர பொன்னாங்கண்ணி சாரை எடுத்து தேங்காய் எண்ணெயோட அதை சேர்த்து நல்லா காய்ச்சி அதை ஒரு தைலமா பயன்படுத்தினாங்கன்னா கூந்தல் நல்லா நீளமா வளரும்பா.
1: காதுமுத, இந்த பொன்னாங்கண்ணி கீரையில இவ்வளவு மருத்துவ குணங்களை பத்தி நீயும் ஒரு சித்த டாக்டர் மாதிரி சொல்லிங்கிறப்பானே.
0: எப்பா, நான் தெரிஞ்சதா சொல்றேன்ப்பா. தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிடுப்பா, கண்ணு நல்லா குளிர்ச்சி ஆயிடும்.
1: இதோ இதோ மார்க்கெட்டுக்கு போயிட்டியா?
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் பொன்னாங்கண்ணிக்கரை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் இவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்கவுள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவி அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் நேற்று அவர் தொடங்கி வைத்து உரையாற்றினார். கதை சொல்லல், படைப்பாற்றல், தொழில் முனைவு ஆகியவற்றுக்கான உலகளாவிய மையமாக இந்தியா உருவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் திரைப்பட மற்றும் ஆவணப்பட கதைகள் உலக அளவில் பார்வையாளர்களை ஈர்க்கும் திறனை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் படைப்பாற்றல் மிக்க திறமையாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: இந்தியாவில் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை கடந்த ஆண்டு 9% வளர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். டிஜிட்டல் ஊடகம் இத்துறையில் மிகப்பெரிய பிரிவாக உருவெடுத்து முதல் முறையாக 1,00,000 கோடி ரூபாய் வருவாயை கடந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 1,900,000-க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியிடப்பட்டதாகவும் அதன் மூலம் திரையரங்கு வருவாய் 16% அளவிற்கு உயர்ந்ததாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி அவர் உரையாற்றினார். ஒவ்வொரு மாணவரையும் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டியது நமது கடமை என்று அவர் கூறினார். கல்விக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்த மாநில அரசு தயாராக உள்ளதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி, வணிகவரித்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோரும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்தகைய குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எந்த சமரசமும் இன்றி சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று கூறினார். இது தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை தடுக்க மாநில அரசு உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் தொப்பூர் மலைப்பாதை உயர் பாதுகாப்பு மிக்க சிறப்பு வழித்தடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் 41% முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி 2028 மார்ச் மாதம் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்றும் இதன் மூலம் அப்பகுதியில் விபத்துகள் குறையும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்ட இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசுலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு நிறைய ஆக்சிடென்ட்ஸு குறையும், ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது அப்படின்ற ஒரு எங்களோட நம்பிக்கை. அதுக்காக தான் நிறைய இந்த டிசைன்லேயே வந்து நம்ம ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து எலிவேட்டட் காரிடோர், 3.68 கிலோமீட்டர்ஸ். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஸ்பெஷல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 12 தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97, 50, 98, 23, 94 அல்லது 97, 88, 85, 85, 80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தேனி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19ஆம் தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் தட்டம்மை நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 656 அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐ விடுத்த கோரிக்கைக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் நடைபெற்றது. குடிமைப்பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித் திட்டங்கள் தொடர்பாக புகார்கள் இருந்தால் உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை செயலாளர்களுக்கு மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆலோசனை நடத்தினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதியோர் வன்கொடுமை ஒழிப்பு உறுதிமொழியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் அனைத்துத்துறை அரசு அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர். தமிழகத்தில் தொழில் பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டு நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-5 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினோர், பிரிட்டனின் கேமரோன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்குத்துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்போது 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள்.
4: 1986 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோபாலபுராவில் நடந்த இந்த நடைபயணத்தாலும் அதன் வெற்றியாலும் உத்வேகம் பெற்ற பானோட்டா கோல்யாலா கிராம மக்கள் தங்களின் சிரமதானம், அதாவது தன்னார்வ உழைப்பு மற்றும் தருண் பாரத் சங்கத்தின் தன்னார்வலர்களின் உதவியுடன் வறண்டு போன அருவாரி ஆற்றின் மூலம் ஒரு தடுப்பணையை கட்டினர். அதனைத் தொடர்ந்து அதன் நீர்பிடிப்பு பகுதியில் இருந்த கிராமங்களிலும் ஆற்றின் கரையோரங்களில் இருந்த சிறிய மண் அணைகளையும் கட்டினர். இவற்றில் மிக பெரியது ஆரவள்ளி மலைகளில் அமைந்துள்ள 244 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு கான்கிரீட் அணையாகும். இறுதியாக அணைகளின் எண்ணிக்கை 375 எட்டிய போது 60 ஆண்டுகளுக்கும் மேலாக வறண்டு கிடந்த ஆறு 1990 மீண்டும் ஓடத் தொடங்கியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றினை தாக்கல் செய்தனர். அதன் காரணமாக 1991 ஆரவள்ளி மலைத்தொடரில் சுரங்கப்பணிகள் தடை செய்யப்பட்டன. மே 92 சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பு ஆரவள்ளி மலைப்பகுதியில் சுரங்கப்பணிகளை முற்றிலுமாக தடை செய்தது. மேலும் சதிஷ்கா சரணாலயத்தின் இடையக பகுதி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் இயங்கி வந்த 470 சுரங்கங்கள் மூடப்பட்டன. படிப்படியாக டிபிஎஸ்

0: சரணாலயத்திற்குள் 115 மண் மற்றும் காங்கிரீட் கட்டமைப்புகளையும் இடையக மற்றும் சுற்றுப்புற மண்டலங்களில் 600 பிற கட்டமைப்புகளையும் கட்டியது. இந்த முயற்சிகள் விரைவில் பலனளித்தன. 1995 வாக்கில் ஆரௌரி ஒரு வற்றாத நதியாக மாறியது. இந்த நதிக்கு சர்வதேச நதி பரிசும் வழங்கப்பட்டது. ஏராளமான கிராமங்களில் வாழும் மக்களை கொண்ட சமூகங்களால் காடு வளர்ப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சமூக வளங்களை பாதுகாப்பதற்காக கிராம சபைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அர்வாரி நதியின் தலைப்பகுதியில் உள்ள பானோடா கோல்யாலா கிராமத்திற்கு அருகில் 15 கிலோமீட்டர் பரப்பளப்பில் அமைந்துள்ள பைரோன் தேவ் லோக் வன்யஜீவ் அபியாரண்யா மக்கள் சரணாலயம் இதற்கு ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க உதாரணமாகும். 2001 நீர் சேகரிப்பு மற்றும் நீர் மேலாண்மையில் சமூக அடிப்படையிலான முயற்சிகளில் ராஜேந்திர சிங்கின் பணிக்காக சமூக தலைமைக்கான ரமோன் மக்சேசே விருது வழங்கப்பட்டது. 2005 கிராமப்புற மேம்பாட்டிற்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான ஜம்லாலால் பஜாஜ் விருது வழங்கப்பட்டது. 2008 தி கார்டியன் அவரை பூமியை காப்பாற்றக்கூடிய 50 நபர்கள் பட்டியலில் சேர்த்தது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம் சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராஜேந்திர சிங். தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் கே.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7 மணி. புதுவை புதுமை நிகழ்ச்சிகள் தொடக்கமாக சிந்தனை மலர். ஆராய்வதும் சிந்திப்பதும் மனிதனின் உரிமை மட்டுமல்ல, உயர்ந்த கடமையுமாகும். இங்கர்சால் என்ற அறிஞரின் சிந்தனை இது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நேரம் இப்போது 7:02. புதுவை புதுமை நிகழ்ச்சிகள் அடுத்ததாக
1: நேர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சியில் மனவாழ்க்கை இன்பமாயிருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர்

0: ஆசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: வசந்த வாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சியில் மன வாழ்க்கை இன்பமாய் இருக்க இது சம்மந்தமாக பல்வேறு செய்திகள், ஏன்னா இளம் தம்பதிகளுக்கு நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அந்த காலம் மாதிரி இல்லை காலம். அந்த காலத்தில் வந்து ஒரு குடும்பம் அப்படின்னா தாத்தா பாட்டி மாமா அத்தை ஒரு ஃபேமிலி பெருசாக இருக்கும். இளம் தம்பதியினரிடையே ஏதாவது சின்ன

0: ஸ்டாண்டிங் வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து மன வாழ்க்கை இன்பமாக இருக்க இதுதான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள்லாம் உலகம் முழுக்க வந்துருச்சு. அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அடிப்படையான விஷயங்கள் இளம் தம்பதியினர் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நான் தொடர்ந்து கேள்விகள் கேட்குறேன்.
1: குடும்பம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். முன்னாடி வந்து ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம சின்ன குடும்பம், அப்பா அம்மா குழந்தைங்க அவ்வளோதான் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. இந்த மாற்றத்தின் விளைவு என்னென்னா, பல இடங்களில் சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைனா பலதரப்பட்ட மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. தாத்தா கிட்ட ஒரு அறிவுரை கேட்டுக்கலாம், இல்லை யாருக்காவது கொஞ்சம் பெரியவங்க கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கலாம். இப்போ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ எல்லா பிரச்சனைகளையுமே இந்த ரெண்டு தம்பதிகள் மட்டுமே சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா சோஷியல் சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிற வெற்றிடத்தை இப்போ இந்த தொழில்நுட்பங்கள் பல விதங்களில் பூர்த்தி செய்கிற மாதிரியான நிலைமைகள் வருது. இப்போ அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்ட பிறகு நம்ம எப்போ நினைச்சாலும் யார்கிட்ட வேணால் பேசலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எது சரி எது தவறுங்கிறத பிரித்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவும் இல்லை, அதுக்கான நேரமும் நமக்கு பல இடங்களில் இருக்கிறது இல்லை. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சுன்னா அதுக்குள்ளே இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட பாஸ் ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது பல இடங்களில் பல பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில்நுட்பமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தம்பதியர் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டாக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ எல்லாரும் ஏதாவதுனா நான் ஏதோ ஒரு உயர் தொழில்நுட்பத்தை சார்ந்து தான் நம்ம முடிவுகளோ இல்லை சில அறிவுரைகளோ இன்ஃபர்மேஷனோ எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது இந்த தொழில்நுட்பத்தின் தாக்கம் தம்பதியின் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த தொழில்நுட்பத்தோட ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேஷனுங்கிறது ரொம்பவே இருக்குது தம்பதியர் மத்தியில். நம்ம பல இடங்களில் இப்போ பிரச்சனையே எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கார் ஃபோன் கூட தான் இருக்கார், என்கிட்ட பேச மாட்டேங்கிறாருங்கிறது. ஹஸ்பண்ட் சைட்லேருந்து பார்த்தா நான் வீட்டுக்கு வந்தேனா ஒய்ஃப் வந்து டிவி பார்த்துனுக்குறாங்க, இல்லை ஃபோன் பார்த்துனுக்குறாங்க, ரீல்ஸ் பார்த்துனுக்குறாங்க, என்கிட்ட உரையாடலோ ஒரு நெருடலோ ஒரு நெருக்கமோ இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று இப்போ இந்த ரீல்ஸ் இதெல்லாம் வந்துடவே மக்கள் அதுக்கு மேலே ரொம்ப பட்டுதலாக இருக்கிறதும் நிஜ வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதெல்லாமே சேர்த்து வாழ்க்கையில் தம்பதியர் மதியில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னும் சப்சிக்வெண்ட் இதில் இன்னும் விரிவாக பேசலாம் அப்படின்னு நான் நம்புறேன்.
0: இப்போ அந்த காலத்தில் வந்து குடும்பம் அப்படின்னா நாலஞ்சு பிள்ளைங்களாவது குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. அப்போ வந்து பெற்றோர்கள் வளர்க்கும் போதே வந்து கண்டித்து வளர்ப்பாங்க, அடித்து வளர்ப்பாங்க, தவறு செஞ்சோம்னா அதுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய ரொம்ப செல்லமாக வளர்க்குறது, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, தங்களுடைய வசதிக்கு மீறி தகுதிக்கு மீறி கூட பிள்ளைங்க கேட்டால் வாங்கி கொடுக்குற ஒரு சூழல், கடன் வாங்கியாவது வாங்கி கொடுக்குற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா பிள்ளை சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம் அப்படின்னு. அப்போ தோல்வி அப்படிங்கிற ஒரு இதே வந்து வாழ்க்கையில் வந்து அனுபவிக்காத ஒரு குழந்தையாக வளர்கிறாங்க. அப்போ ஒரு இடத்து கல்யாணம் பண்ணி போகும்போது அங்கே இவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை அப்படி அந்த ஒரு சூழல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இவங்களால் தாங்கிக்க முடியல. அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுது இவங்களுக்கு. ஆனால் நம்ம மாதிரி இருக்கவங்க பார்த்தோம்னா இது ஒரு பிரச்சனையே இல்லை, இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே, ஏற்றம் இறக்கம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வளர்ப்பே அந்த மாதிரி தோல்வியே இல்லாத ஒரு நிலையில் வளர்த்துறாங்க. இது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாயிடுது. அதுக்கு வந்து வேறு மாதிரி முடிவுலாம் எடுக்கிறாங்க, பிரியறதுக்கும் ரெடி ஆகிடுறாங்க, அல்லது வந்து தவறான முடிவுக்கும் போகிறாங்க. இப்போ இதுலேருந்தெல்லாம் வந்து குழந்தைங்களை வந்து நம்ம வளர்க்கும் போதே எப்படி வந்து சரி பண்ணி வளர்க்குறது. ஏன்னா ஒரு இளம் தம்பதியராக அவங்க போகிறதுக்கு முன்னாடி மனநிலையிலையும் மாற்றம் வேணும் இல்லையா, என்ன செய்யணும்?
1: நீங்கள் சொன்னது ஒரு ரொம்ப யதார்த்தமான கேள்வி. முன்னாடிலாம் ஒரு பொம்மைங்கிறதே ஒரு அரிதான விஷயம்தான். பிரியாணிங்கிறதே ஒரு எப்பயாவது ஒரு திருவிழாவுக்கோ ஏதோ ஒரு பெரிய விஷயம்னா தான், இது வந்து இப்போ டெய்லியே கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எதுவுமே ஒரு புதுமைங்கிறது இல்லை. இதெல்லாம் சமுதாயத்தில் பல மாற்றங்களை கொண்டு நீங்க சொன்ன மாதிரி இப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் அரிதானதுங்கிற மாதிரியே இல்லை. அதுக்காக வி ஹாவ் டு ஏர்ன் ஃபார் இட். நான் அதுக்காக வேலை செஞ்சு அதுக்காக வாங்கணும். இப்போ நான் சின்ன வயசுல முறுக்கு கிடைக்கணும்னா அதுக்காக மாவு சலிப்பாங்க, அதை கூட நான் உட்காந்துருக்கணும், மாவு அரைச்சின்னு வந்திருக்கணும். ஸோ அதுக்கான புரிதல் இருக்கும், அது எவ்வளோ கஷ்டமான வேலை, அது கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ சிரமப்படணும், அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ அந்த மாதிரி புரிதல் இல்லை. ஏன்னா கடைக்கு போனால் வாங்கிக்கலாம் எல்லாத்தையுமே. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பல இடங்களில் பெற்றோர்கள் இல்லைன்னு சொல்கிறதையும் இல்லை, இங்கே எது கேட்டாலும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் பல இளம் தம்பதியருக்கோ இல்லை வர எங்கர் ஜென்ரேஷனுக்கோ என்ன ஆகுதுன்னா, இந்த இல்லைங்கிற வார்த்தையை ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்களை

0: தள்ளி போடுறதுல கஷ்டங்கள் வருது. எதுனாலும் உடனே கிடைக்கணும். நமக்கெல்லாம் ஒரு வண்டி கிடைக்கணும்னா நான் அதுக்காக பல நாள் எங்கள் அப்பா கிட்ட கெஞ்சிருக்கணும். அவர் எப்போ கரெக்டுன்னு நினைக்கிறாரோ அப்போ தான் எனக்கு கிடைக்கும். நான் அது வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து தான் ஆகணும். இப்போ அந்த காத்திருப்புங்கிறது குழந்தைங்க மத்தியிலையோ இல்லை மற்றவங்க மத்தியிலையோ அது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. எதுனாலும் நான் இப்போ கேட்டால் உடனே வந்துடணும். இப்போ இந்த பிளிங்கிட் கலாச்சாரமாக ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு விஷயம்னா நான் கேட்ட நாளைக்கு அடுத்து 10 நிமிஷத்தில் என்ன கையில் இருக்கணும், இல்லைனா என்னால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது அது. ஸோ அப்படிங்கிறபோது இதே தான் இளம் தம்பதியர் மத்தியிலையும் பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பல இடங்களில் பார்க்குறோம், இல்லை வைஃப் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னா நான் நைட்டு 12 மணிக்கு போய் பிரியாணி வாங்கி தரணும், அதுதான் ஒரு ஹஸ்பண்ட்கான அழகு. ஆனால் அது எந்த விதத்தில் சரிங்கிறதும் தெரியல. நினச்சதெல்லாம் கிடைக்க போகிறதும் இல்லை, உடனே கிடைக்க போகிறதும் இல்லை. சில விஷயங்களுக்கு நம்ம காத்திருந்து தான் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதை வளர்ப்புலேருந்தே சில இடங்களில் நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கும் பழகிக்கணும். குழந்தைங்களுக்கு நம்ம இல்லைன்னா அதை ஏற்றுக்கிற தன்மைகளும் குழந்தைகளுக்கு வளர்த்து தான் ஆகணும். அப்போ தான் பிற்காலத்தில் இந்த ஊடல் கூடலில் பல நேரம் இப்போ வந்து சண்டையிலே தான் இருக்குது. ஸோ அந்த இதை குறைக்கணும்னா சில இடங்களில் இல்லைன்னா இல்லைங்கிறத ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை குழந்தைங்க மத்தியில் வளர்க்கணும். இது இல்லாததுக்கு காரணம் பிள்ளைங்க மத்தியில் நான் ஒரு விஷயம் கேட்குறேன்னா முன்னாடிலாம் நம்ம யோசிச்சிருப்போம், படித்தது என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ பிள்ளைங்களுக்கு அந்த யோசிக்கிற திறமைங்கிறதே குறைஞ்சி போயிட்ட மாதிரி இருக்குது. ஏதாவதுனா உடனே நான் கூகுளில் பார்த்துக்கேன், ஃபோனில் எடுத்து இதை பார்த்துருவேன். இதில் பிரச்சனை என்னன்னா அதில் வர இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இல்லையாங்கிறது கூட தெரியாது. அதுதான் நிஜம் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க.
1: இப்போ பாண்டிச்சேரியிலேயே ஒரு கலாச்சாரம் என்னென்னா இளம் தம்பதியராக இருக்காங்க, நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 9-10 மணிக்கு மேலே பீச்சுக்கு போகிறது, அது 1 மணி வரைக்கும் அப்படியே. அந்த காலத்தில் வந்து ராத்திரி ஆகிட்டாவே வெளியில் போகக்கூடாது. எவ்வளோ வந்து நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கி காலம் நிறைய மாற்றம் இருக்குது. ஆனால் இதை மாதிரி வந்து நைட்டில் வந்து வெளியில் போகும்போது வேறு விதமான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. லைஃப்னா ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கிறது தான் நம்ம பிறந்திருக்கோம். இதில் என்ன வந்து நீங்கள் கண்டிஷன் போட்டுக்கிட்டு இப்படிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கை சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இப்போ இருக்கிறவங்கள்ட்டலாம் இல்லை. ஆனால் அந்த காலம் அப்படி கிடையாது. சமுதாயத்தோடு சேர்ந்து தான் நம்ம வாழ்ந்தோம். சமுதாயம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்டோம். இன்றைக்கி அதெல்லாம் மீறுற ஒரு கலாச்சாரம் வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஆபத்தை நோக்கியும் போயிட்டுருக்குது. இதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: நைட் லைஃப்ங்கிறது இப்போ நிறையவே மாறிட்டு இருக்கு. சின்ன வயசில் அது பெரிய பிரச்சனை கிடையாது. யூஸ்வலாக அது எப்படி நம்ம பிரதிபலிப்போனா என்னோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறதோ, இல்லை என்னோட ஃப்ரீடம், என்னோட இண்டிபெண்டன்ஸ், என்னால் எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதோட வெளிப்பாடாக அதை நான் நினச்சிக்கிறேன் நைட் லைஃப்ங்கிறது. நிஜம் என்னென்னா அது நம்மளோட உடல் ரீதியான பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, தன்னோட வாழ்க்கை முறையிலேயே பல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. பேசிக்கலாக மனிதனுங்கிறவ காலையில் வேலை செஞ்சுட்டு நைட்டில் உறங்குறது, அதுதான் நம்மளோட உடம்புக்கு எல்லா மனசுக்கு அதுதான் கரெக்டுமே. சன்லைட்டை வச்சு தான் எல்லா ஹார்மோன் எப்படி செக்ரீட் ஆகணும், எத்தனை மணிக்கு செக்ரீட் ஆகணுங்கிறது எல்லாமே அதை வச்சு தான் இருக்குது. நம்ம இந்த தூக்கத்தை முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணாலே என்னாகுன்னா மொத்த ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்குமே அது வழிவகுத்துறதான வகையாக இருக்கும். இன்னொன்று டயபெட்டிஸ் வர்றது, ஹைப்பர் டென்ஷன் வர்றது, இது எல்லாத்துக்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். பல இடங்களில் நம்ம வந்து இப்போது வர ஜென்ரேஷன் வந்து எனக்கு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு பல இடங்களில் சொல்கிறத பார்க்குறோம். அந்த மன அழுத்தத்திற்கான காரணமே இந்த நைட்டு தூக்கமின்மையாகவே இருக்கலாம். இந்த தூக்கமின்மைக்கு பல காரணங்கள் இருக்குது. நைட்டில் கேம் ஆடுறது, ஃபோன் பார்க்கறது,
1: விடிய காலம் 3 மணி வரைக்கும் அந்த செல்ஃபோன் கூடயே விளையாண்டுட்டு 3 மணிக்கு மேலே தூங்குறது, காலையில் 8 மணி 9 மணி வரைக்கும் தூங்குறது.
0: இதை கேட்டாக்கா என் சுதந்திரம் பறி போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த தூக்கம் குறைபாடே மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எல்லா மாற்றங்களையும் கொண்டு வர்றதுக்கு இருக்கு. ஒன்ஸ் இந்த தூக்கம் குறைஞ்சிருச்சுனாலே நம்மளோட இம்யூனிட்டி குறைஞ்சிடும். இம்யூனிட்டி குறைஞ்சிட்டாலே பல இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று நைட்டில் போய் நான் முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா இந்த தூக்கத்தை நான் எப்படியும் காலையில் காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும். காலையில் நான் தூங்குறேன்னா காலையில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே தள்ளி போக போகுது. இதே தான் இளம் தம்பதியர் மத்தியிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: இப்போ இளம் தம்பதியினர் வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதனால் அவங்க குழந்தை பெற்றுக்கிறது இதிலெல்லாம் பிரச்சனைகள் வருது. நிறைய பேர் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லைங்கிறாங்க. இப்போ அது அதிகமாயிட்டு வருது. செயற்கை கருவூட்டல் அதுக்கு போகிறது, ஏன்னா ஒரு காலத்தில் வந்து கல்யாணம் ஆனால் உடனே அடுத்த வருஷமாக குழந்தை பெற்றுவாங்க. சர்வசாதாரணமாக இருந்த ஒரு விஷயம் குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது, இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை பெற்றுட்டாவே பெரிய சாதனை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இந்த வாழ்க்கை முறை தான் முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம நைட்டு கண்ணு முடிச்சுட்டு கிடக்கிறது, நைட்லலாம் வேலை செஞ்சுட்டு கிடக்கிறது, ஒரு ஒருத்தவங்க வந்து வேற இடத்துல சந்திச்சுக்கிறதே ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்போ இளம் தம்பதியில் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சுக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைன்னா இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அவங்களுக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க இப்போ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கெமிக்கல் இம்பேலன்ஸ் உடம்புல ஏற்படும் போது அது கருத்தரிக்கிறதுலேயே

0: பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் என்னதான் சார் சொல்றது அவங்களுக்கு?
1: உண்மை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை முறை மாறினாலே அதோட இம்பாக்ட் எல்லாத்துலயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நைட்டு நான் சரியா தூங்கலன்னா அது என்னோட விந்து உற்பத்தியிலிருந்து, கருமுட்டை உற்பத்தியிலிருந்து, என் மனநல ஆரோக்கியத்திலிருந்து, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து, இது எல்லாமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ரீசன்ட் பாஸ்டில் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பார்க்குறோம். இதனால தான் பிசிஓடி வருதுன்னு இல்லை, அதனோட பாதிப்புகள் அதிகமாகிறதுக்கு தூக்கமின்மையோ லைஃப் ஸ்டைல் தப்பாக இருக்கிறதுமே பெரிய காரணம்.
2: இதுவரை மன வாழ்க்கை இன்பமா இருக்க குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மனநல மருத்துவ பிரிவின் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே மதன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியாவின் உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் த ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி வழங்கினார். இந்த விருதை ஏற்றுக்கொண்ட பிரதமர், இந்தியா ஸ்லோவோக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது உறுதி செய்வதாகவும் இது 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் என்றும் தெரிவித்தார். இவ்விருது இந்தியா ஸ்லோவோக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றுக்கான சான்று என்று பிரதமர் கூறினார். இந்த கௌரவம் இரு நாடுகளிலும் எதிர்கால தலைமுறையினர் தங்களுடைய நட்பை தொடர்ந்து வளர்க்க ஊக்குவிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது பெற்றுள்ள திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக அளவில் பிரதமர் பெற்றுள்ள 33வது விருது இது என்றும், இந்தியாவின் உலகளாவிய தலைமைத்துவத்திற்கான ஆதாரமாக இது உள்ளது என்றும் கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் புதுதில்லியில் நேற்று நடத்தியது. இதில் பங்கேற்று பேசிய மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், நடப்பாண்டு யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற தலைப்பில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். கொல்கத்தாவில் வரும் 21 தேதியன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின நிகழ்வையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் கூறினார். மக்கள் முன்பை விட நீண்ட காலம் வாழ்வதாக குறிப்பிட்ட அவர், இக்காலகட்டத்தில் ஆரோக்கியம், செயல்பாடு, சுயசார்பு ஆகியவற்றை உறுதி செய்வதே உண்மையான சவாலாகும் என்று தெரிவித்தார். உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்துதல், மனநலனை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் முதுமை காலத்தில் உரிய முறையில் வாழ்வதற்கான வழிவகையை யோகா கற்றுத்தருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். ஜனநாயக நடைமுறைகள் மற்றும் நிர்வாகம் குறித்து இளையோர் புரிந்து கொள்ளுதல், கொள்கை விவாதங்கள், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து இளையோர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தயார் நிலைகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற உயர்

0: நிலை ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் பங்கேற்றார். அப்போது மாணவர்களுக்கான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றில் மாநில அரசின் ஏற்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் ஆகியவற்றுக்கு அவர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, அஞ்சல்துறை செயலாளர்கள், ஆயுதப்படை தலைமை இயக்குநர்கள், பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சக உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு தில்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் சிபிஐ 13 பேரை கைது செய்துள்ளது. அவர்கள் அனைவரும் தற்போது நீதிமன்ற காவலில் உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மையை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் அமர்வில் அவர் பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். இம்மாநாட்டிற்கிடையே கனடா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் உலகில் நிலவும் சமநிலையின்மை, புவிசார் அரசியல் நெருக்கடிகள், குழந்தைகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்டவை குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000 மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இறுதி தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் மதிப்பெண்கள், கட் ஆஃப் மதிப்பெண்கள், விடைக்குறிப்பு ஆகியவை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று UPSC தெரிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஏற்பட்டுள்ள ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மின்னணு முறையில் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை தொடங்குவதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் தீர்வு காணப்படாத பிரச்சினைகள் குறித்து 2 கால பேச்சுக்களை தொடங்குவதற்கும் வழிவகை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முறைப்படி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அதன் விவரங்கள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. எனினும் எதிர்காலத்தில் கட்டணங்கள் விதிக்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படலாம் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். ஆனால் இறுதி ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரையிலிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இலக்கை நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகளின்படி இந்த சோதனையின் நோக்கம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க

0: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் மொஜாபேயில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போர் விமானம் விபத்திற்குள்ளானது. இதில் பயணம் செய்த 8 பேரும் உயிரிழந்தனர். மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார், கேரளம் மற்றும் நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், லடாக், சத்தீஸ்கர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின், கேப் வெர்டே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிவடைந்தது. பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான போட்டியும் டிராவில் முடிவடைந்தது. லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்லோவோக்கியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நீட் மறுதேர்வுக்கான உரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் முறைப்படி சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் வரும் 19 தேதி கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பெல்ஜியம், எகிப்து மற்றும் சவுதி அரேபியா, உருகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பாம்புக்கடி மற்றும் தேள்கடி குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பாம்புக்கடி மற்றும் தேள்கடி. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாம்புக்கடி அல்லது தேள்கடி ஒருத்தருக்கு ஏற்பட்டா அவர் என்ன பண்ணணும், எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்னென்ன சிம்டம்ஸ் அவருக்கு வரலாம், ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க எமர்ஜென்சில அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். உலகத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாம்புக்கடி தேள்கடி இந்தியாவில் ரொம்பவே அதிகம். நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப காமன். பாம்பு கடி இருக்குங்கிறது எப்படி தெரியும், ஷார்ப்பான பெயின் இருக்கும், பாம்பு இருக்கு அப்படின்னாலே பாம்பு கடி இருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் தேல் கடிக்கும். அக்ரிகல்ச்சர் ஒர்க்ல இருக்கவங்களுக்கு இந்த ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கு. ஸோ பாம்பு கடி இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம், எல்லா பாம்பு கடியுமே விஷக்கடியா அப்படின்னு கேட்டா இல்ல, அதை முடிவு பண்ண வேண்டியது டாக்டர், நீங்களே வீட்டிலேயே வச்சு முடிவு பண்ணக்கூடாது. என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னு கேட்டா சில பேருக்கு வந்து நியூரலஜிக்கல் சிம்டம்ஸ் இருக்கலாம், அவருக்கு கண் துறக்க கஷ்டமா இருக்கலாம், பேச்சு குளறல் இருக்கலாம், மூச்சு விட கஷ்டம் இருக்கலாம், கை கால்கள் அசைக்க முடியாமல் போகலாம், நிக்கவே கஷ்டம் கூட படலாம். சில பேருக்கு ரத்த கசிவு ஏற்படலாம், அது ஹீமோடாக்சிக் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. பற்கள்ல இருந்து ரத்த கசிவு, மூக்குல இருந்து ரத்த கசிவு, யூரின் போற வழியில இருந்து, மோஷன் போற வழியில இருந்து ரத்த கசிவு ஏற்படலாம். இதெல்லாம் வந்து ஸ்னேக் பைட்ல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பாம்பு கடி இருக்கு அப்படின்னாலே இமீடியட்டா 108 கால் பண்ணிட்டு அவர் ஹாஸ்பிடல் ஷிஃப்ட் பண்றதுதான் சரியான வேலை. இப்போ நம்ம பாம்பு கடின்னு தெரிஞ்சிச்சு, ஹாஸ்பிடல் டிரான்ஸ்பர் பண்ற வரைக்கும் என்ன பண்ணணும், மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆயிடும்னா இந்த ஒரு பதட்டத்திலேயே வந்து விஷம் வேகமா பரவ ஆரம்பிக்கும். நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, WHOங்கிற உலக சுகாதார ஆராய்ச்சி மையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரைட் அப்ரோச் சொல்றாங்க, RIGHT அப்ரோச். ஃபர்ஸ்ட் ரீஅஷூர், அவரை கொஞ்சம் காம் பண்ணிட்டு அவரை டென்ஷன் ஆகாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும். ரொம்ப டென்ஷன்ல இருந்தாலோ ஹார்ட் பீட்னு சொல்ற துடிப்பு அதிகமாகும், அதனால என்ன ஆகும், இந்த விஷயம் ஈஸியா பிளட்ல பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ முதல்ல அவரை ரீஅஷூர் பண்ணி ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். தென் இம்மோபிலைஸ், இப்ப கையிலயோ காலையோ பாம்பு கடி இருக்கு அப்படின்னா அந்த பகுதியை வந்து நம்ம பிராக்சர் ஏற்பட்டா எப்படி ஒரு ஸ்பிளிண்ட் போடுவோமோ, எது அவைலபிளா இருக்கும், ஒரு ஸ்கேலா இருக்கலாம், ஒரு நியூஸ் பேப்பரா இருக்கலாம், ஒரு கொடையா இருக்கலாம், ஏதாவது வச்சு ஒரு சின்ன ஸ்பிளிண்ட் மட்டும் போட்டுட்டு அந்த பார்ட்ட மூவ் பண்ணலனாலே அந்த விஷயம் எளிதா பரவாம இருக்கிறது தடுக்க முடியும் ஹாஸ்பிடல் போற வரைக்கும். GHT, கோ டு தி ஹாஸ்பிடல், டெல் தி டாக்டர் யுவர் சிம்டம்ஸ் அப்படினு சொல்வாங்க. இமிடியேட்டா ஹாஸ்பிடல் கூட்டி போங்க, டாக்டர் கிட்ட உங்க சிம்டம்ஸ் சொல்லுங்க அப்படினா, இத்தனை மணிக்கு கடிச்சது, எந்த இடத்துல கடிச்சது, என்ன சிம்டம்ஸ் இருக்கு அப்படினு சொல்லணும். இத தான் நாம பண்ணணும். என்னென்ன பண்ணக்கூடாது, இதுல டோன்ட்ஸ் ரொம்ப அதிகம். நம்ம திரைப்படங்கள்னாலையும் நம்ம பொது புத்தியிலையும் நிறைய தப்பான பல பிம்பங்கள் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளேடால அந்த இடத்துல அறுத்துட்டு ரத்தத்தை வெளியில விடுவாங்க, வாயை வச்சு அதை சக் பண்ணி அந்த பிளட் எடுக்கலாம்னு பார்ப்பாங்க, இல்ல ஏதாவது லோக்கல் ரெமடிஸ் ஏதாவது கிரீமோ மஞ்சளோ இந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. சில பேர் வந்து இறுக்கமா ஒரு கயிறு எடுத்து அந்த காலில் கட்டவும் செய்வாங்க. டானிகெட் அப்ளிகேஷன் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, ஏன்னா நீங்க இது ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னா அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டம் இல்லாம அதனாலையும் பிரச்சனை பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அவரை காம வச்சுட்டு அந்த எந்த இடத்துல கடிப்பட்டதோ அதை இமோபிலைஸ் பண்ணிட்டு உடனே அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். ஹாஸ்பிட்டல் போனாட்டி அவசர சிகிச்சையில் அவருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் உள்ள வந்துட்டு அவரோட ஓவரால் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அவரோட வைட்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, பிளட் பிரஷர் எப்படி இருக்கு, பல்ஸ் ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அண்ட் அவருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க, நரம்பு பிரச்சனைகள் அந்த நியூரோடாக்சிக் சிம்டம்ஸ் இருக்கா இல்லை ரத்த கசிவு சிம்டம்ஸ் எதாவது

0: இருக்கான்னு பார்ப்பாங்க. சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா சில பேருக்கு வந்து பிளட் கொயாகுலேஷன் பராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க, ஹோல் பிளட் கிளாட்டிங் டைம் சொல்லிட்டு ரத்த டெஸ்ட் பண்ணுவாங்க, பிளட் வந்து கிளாட் ஆகுதா ஆகலையா அப்படின்னு பார்ப்பாங்க. இதுல ஏதாவது ஒன்று அப்னார்மலா இருக்கு அப்படின்னா உடனடியாக அவருக்கு ஏஎஸ்வின்னு சொல்ற ஆன்டி ஸ்னேக் வெனம் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது மட்டும் தான் அவரோட உயிரை காக்கக்கூடிய மருத்துவம். இது வந்து அந்த விஷயம் முறிவு மருந்து. இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் அவைலபிளா இருக்கும். ஸோ ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நீங்க அவரை ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த மருத்துவத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறத டாக்டர் முடிவு பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஸ்னேக் பைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் டிஃபர் ஆகும். இதை தாண்டி நியூரோடாக்சிக் ஸ்னேக் பைட் சொல்ற மூச்சு விட கஷ்டமா இருக்கவங்க, எச்சி முழுங்க முடியாது, நினைவு கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தேவைப்பட்ட வாய் வழியா செயற்கை சுவாசம் கொடுக்கப்படும். எண்டோட்ரக்கல் இன்டுபேஷன் பண்ணிட்டு வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணி செயற்கை வாசம் கொடுக்கப்படும். அவங்க மோஸ்ட்லி ஒரு ஐசியூல அட்மிட் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணப்படுவாங்க. சில பேருக்கு பிளீடிங் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கப்படும். சில பேருக்கு கிட்னி பாதிப்புகள் ஏற்படலாம், அதுக்கு தேவைப்பட்ட டயாலிசிஸ் அந்த சப்போர்ட்டிவ் கேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து ரெக்கவர் ஆகினீங்க. சில பேருக்கு இன்ஃபெக்ஷனும் லேட்டர் டெவலப் ஆகலாம், அந்த மாதிரி இருந்தாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுக்கான சிகிச்சைகள் தேவைப்படும். ஸோ இதெல்லாமே பண்ணிட்டு அவர் ரெக்கவர் ஆகிட்டாருன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்னேக் பைட்ல என்ன அப்படின்னா, ஒரு பாம்பு கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவரை காமா வச்சுட்டு இமீடியட்டா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். ரெண்டாவது ஸ்கார்பியன் ஸ்டிங், தேல்கடி. தேல்கடியில பலமான வலி அதிகமா இருக்கும், உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். வலி ரொம்ப அதிகமா இருக்குன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேல் கட்டின இடத்து ஃபர்ஸ்ட் சோப் அண்ட் வாட்டர் வச்சு கிளீனா வாஷ் பண்ணிட்டு வலி அதிகமா இருக்குன்னா ஐஸ் மட்டும் வச்சுட்டு உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. அவங்க பார்த்துட்டு உங்க சிம்டம்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து அப்சர்வேஷன் பெயின் கில்லர் கொடுத்துட்டே டிஸ்சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து மிகவும் சீரியஸான பிரச்சனை கூட இருக்கலாம், இருதயம் கூட செயலுக்கிற வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ தேல்கடியும் ஈஸியாக எடுத்துக்கூடாது. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்சர்வ் பண்ணி அவங்க டிஸ்சார்ஜ் பண்ண மட்டும் தான் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணணும். அட்மிட் பண்ற மாதிரி இருக்குன்னா அவர்களுக்கு தேவையான சில மாத்திரைகள் மருந்துகள்லாம் ஸ்டார்ட் பண்ணப்படும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேர் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பாம்புக்கடி மற்றும் தேள்கடி குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு சின்ன கிராமம், அங்கே ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்த மட்டும் கொஞ்சம் வசதி உள்ளவன், கொஞ்ச நாள் பள்ளிக்கூடம் போனால் படித்தான், அப்புறம் அந்த கிராமத்தை விட்டுட்டு நகரத்துக்கு போனான், வியாபாரம் பண்ணினான், பணம் சேர்ந்தது, பட்டணத்தில் பங்களா கட்டிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டான். இன்னொருத்தன் கிராமத்துலேயே மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துட்டான், பள்ளிக்கூடம் போகலை, படிக்கலை, அந்த கிராமத்தை விட்டுட்டு வெளியில் எங்கும் போனதில்லை, அதனால் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்துட்டான். இவன் ஒரு நாள் பட்டணத்துக்கு போக வேண்டியிருந்தது, விவரம் தெரிஞ்சவங்க சில பேர் துணையோடு அங்கே போய் சேர்ந்துட்டான். மெதுவாக தன்னுடைய பழைய நண்பன் இருக்கிற இடத்தையும் விசாரித்து கண்டுபிடிச்சி போய் சேர்ந்துட்டான். அவன் கட்டியிருக்கிற பெரிய பங்களாவை பார்த்து அசந்து போய் நிற்கிறான். அவன் இவனை பார்த்ததும் வாப்பா அப்படின்னு சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போனான். இவன் மெதுவாக உள்ளே போனான். இவனுக்கு புரியாத சமாச்சாரங்கள் என்னென்னமோ இருக்குது உள்ள. இனி என்ன ரொம்ப பெரிய ஆளாகிட்ட போல் இருக்கேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவன் ரொம்ப பெருமையாக சொன்னான், அது சரி ரொம்ப களைப்பாக இருக்குது, வெயிலில் வந்தது, ஒரு விசிறி மட்டை இருந்தால் கூடன்னு கேட்டிருக்கான். இவன் விசிறி மட்டை என்னத்துக்கு, அதுக்கு தேவையில்லை, இதோ இப்போ காற்று வீச வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி மின் விசிறி பட்டனை தட்டி விட்டான். அது சுழல ஆரம்பிச்சுட்டுது, காற்று வந்தது. இவன் ஆச்சரியமாக அண்ணாந்து பார்க்குறான், என்ன பார்க்குற, எல்லாம் என்னோடய விரல் நுனியில், இதை தொட்டால் போதும் அது சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறான். இவன் நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பா, அது இருக்கட்டும், இருட்ட ஆரம்பிச்சுட்டுதே ஒரு சின்ன விளக்கு அல்லது மெழுகுத்தி இருந்தால் கொண்டாந்து வையேங்கிறான். அது என்னத்துக்கு, வெளிச்சமும் நான் சொன்னால் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு சுவிட்சை போட்டான், உடனே பிரகாசமான வெளிச்சம். இவன் ரொம்ப ஆச்சரியமாக அதை பார்க்குறான். அவன் இதை கவனித்தான், என்ன ஆச்சரியப்படுற இப்போ பார் அப்படின்னு சொல்லி வானொலி பெட்டியை போட்டான், அது பாட ஆரம்பிச்சுட்டுது. தொலைக்காட்சி பெட்டி சுவிட்சை தட்டி விட்டான், அது படம் வர ஆரம்பிச்சுட்டுது. அதில் பார்த்தியா, எல்லாம் என்னால் முடியும், எல்லாம் விரல் நுனியில் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறான். இந்த சமயத்தில் தான் அது நடந்தது, அதாவது திடீர்னு மின்சாரம் நின்று போச்சு, பவர் கட். கிராமத்தாளுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இருட்டாக்கி விட்ட வெளிச்சத்தை கொண்டுகிட்டு வான்னா, மின்சாரம் போயிட்டுது அதனால் விளக்கு எரியாதுன்னா. இவனுக்கு அது புரியல, சரி அப்படின்னா விசிறியாவது போடேன்னா அதுவும் வேலை செய்யாதுன்னா, ரேடியோவை பாட வையன்னா அதுவும் முடியாதுன்னா, என்ன இப்படி சொல்கிற, எல்லாம் விரல் நுனியில், என்னால் தான் எல்லாம் முடியும், நான் தான் காரணம்னு, இப்போ அந்த நான் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டான். ஆய்வன் அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். இன்றைக்கி நம்மளில் பல பேர் நினப்பு இப்படி தான் இருக்குது, அதனால தான் அப்பப்போ அல்லாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தான், உடம்பு பூரா கட்டு,

0: என்ன ஆச்சுன்னு கேட்டார் அங்கே வந்த ஒருத்தர். இவன் தன்னோட விரல் நுனியை காட்டினான். இதுதான் சார் காரணம்னா. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்கிறேன்னார். இந்த விரல் நுனியை எங்கள் வீட்டு சுவத்தில் வச்சேன், உடனே என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து போட்டாங்கன்னா. வீட்டு சுவத்தில் விரலை வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டார். விரலை வைக்கிறது தப்பு இல்லை சார், அப்படி வைக்கிற இடத்துல மின்சார ஒயர் தொங்கிக்கிட்டு இருந்தது, அதுதான் தப்பு அப்படின்னா. இவன்
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நகர் உலா. நேரம் இப்போது 7:35. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகரை ஒளி உலா வருகிறது. நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினந்தோறும் காலை 7:35 நகர் உலா நிகழ்ச்சி. இன்று நாம் காற்றலையில் ஒளி உலா வர இருக்கும் நகர்தான் கும்மிடிப்பூண்டி. தமிழகத்தின் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கும்மிடிப்பூண்டி மாவட்ட தலைநகரான திருவள்ளூரிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு வடக்கே 47 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இது சென்னையில் ஒரு சிறிய கிராமமாக இருந்து தற்பொழுது முக்கிய தொழில்துறை நகரமாக வளர்ச்சியடைந்து வரும் கும்மிடிப்பூண்டி என்ற நகரைத்தான் இன்று நாம் ஒளி உலா வர இருக்கிறோம்.

வேலைவாய்ப்பு அறிவிப்பு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ஆப்ரேட்டர் பணி பற்றிய அறிவிப்பு. கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்தில் என்பிசிஐஎல் காலியிடங்களுக்கான ஸ்டைஃபன்ட்ரி ட்ரைனி பிரிவில் பிளான்ட் ஆப்ரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக்ஸ் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் 15, டர்னர் 5 என மொத்தம் 266 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வித்தகுதி +2 ஐடிஐ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 29/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 24 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறைகள் ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 29ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு NPCILCAREERS.CO.IN என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நகர் உலா நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி என்ற நகரைத்தான் இன்று நாம் ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த கும்மிடிப்பூண்டி குமரகிரி பட்டினம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது. பின்னாளில் இந்த குமரகிரி பட்டினம் மருவி கும்மிடிப்பூண்டி என்று அழைக்கப்பட்டு பேரூராட்சியாகவும் விளங்கி வருகிறது. நாயக்கர் ஆட்சி காலத்தில் இங்கு இராணுவ முகாம்கள் அமைந்திருந்திருக்கிறது. ஆந்திர மாநில எல்லையை ஒட்டியுள்ள இந்த கும்மிடிப்பூண்டி தமிழ்நாட்டிலேயே 3வது சிறு தொழில் வளர்ச்சி நகரமாக விளங்கி வருகிறது. முந்தைய செங்கல்பட்டு மாவட்டத்தின் ஒரு பகுதியாக கும்மிடிப்பூண்டி இருந்துள்ளது. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் காலி இடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மெக்கானிக்கல், சிவில், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல், ஃபைனான்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஹெச்ஆர் உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேட் 124, டிப்ளமோ 18, கிராஜுவேட் 16 என மொத்தம் 158 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி. வயது வரம்பு 30/6/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வயது வரை. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு NPCIL.NIC.IN என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நகர்புலா நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி என்ற நகரை தான் நாம் காற்றலையில் கலந்து ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறோம். 1972 கும்மிடிப்பூண்டி புதிய தாலுக்காவாக அறிவிக்கப்பட்டு 90 வருவாய் கிராமங்களை உள்ளடக்கிய பேரூராட்சியாக உருவெடுத்து இன்று கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியாகவும் திருவள்ளூர் மக்களவைத் தொகுதிக்கும் உட்பட்டு விளங்கி வருகிறது. 1983 கும்மிடிப்பூண்டியில் சிப்காட் தொழில்துறை பூங்கா தொடங்கப்பட்டது. இதுவே கும்மிடிப்பூண்டியின் தொழில் வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு பெருக்கத்திற்கும் முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

ஃபார்மசி முடித்தவர்களுக்கு பாதுகாப்பு படையில் பணி பற்றிய அறிவிப்பு. மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் சிஐஎஸ்எஃப் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஃபார்மசிஸ் 18, லேப் டெக்னீஷியன் 5, எக்ஸ்ரே டெக்னீஷியன் 1 என மொத்தம் 24 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி டிஎம்எல்டி, டிஃபார்ம், பிஃபார்ம், ரேடியோகிராஃபி. வயது வரம்பு 7/7/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 28 வயது வரை. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ சோதனை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 7 மேலும் விவரங்களுக்கு cisfrect.cisf.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நேரம் இப்போது 7:52:50. நகர்வுழா நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி என்ற நகரைத்தான் நாம் காட்டலையில் கலந்து ஒளிபுலா வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கும்மிடிப்பூண்டி சென்னை கொல்கத்தா இடையிலான தேசிய நெடுஞ்சாலை NH-16 அமைந்துள்ளதால் மிகச்சிறந்த போக்குவரத்து இணைப்பை கும்மிடிப்பூண்டி பெற்றிருக்கிறது. இங்கு ரயில் நிலையமும் அமைந்திருக்கிறது. கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படும் பிரதான ரயில்கள் செல்கின்றன.

நகர்வுழா நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டு என்ற நகரைத்தான் நாம் காட்டலையில் கலந்து ஒளிவுலா வந்தோம். இங்குள்ள மக்களின் முதன்மையான தொழில் என்று பார்த்தால் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் பெரிய தொழிற்சாலைகளில் ஆயிரக்கணக்கானோர் இந்த கும்மிடிப்பூண்டியில் பணியாற்றி வருகின்றார்கள். இரும்பு மற்றும் உருக்கு ஆலைகள் இப்பகுதியில் பல செயல்பட்டு வருகின்றன. இவற்றிலும் பலர் பணிபுரிந்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகள் நிறைந்திருந்தாலும் நகரை ஒட்டியுள்ள கிராமப்புறங்களில் நெல் சாகுபடி மற்றும் காய்கறி

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு அலோ டாக்டர் நிகழ்ச்சிகள் ரீஜினல் மற்றும் லோக்கல் அனித்தீசியா குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. அஸ்வின் அவர்கள்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரியில் பிரதமரின் இலவச சூரிய மின்வழி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் மின்துறை சார்பில் நடைபெறுவதாகவும், பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்றும் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு கனியமுதன் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் அவர், இம்முகாமில் தகுதியுள்ள நுகர்வோர் இத்திட்டம் குறித்த தகவல்களை பெறவும், வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின்வழி மின்சக்தி சோலார் பிவி அமைப்புகளை நிறுவுவதற்கும் அங்கேயே பதிவு செய்ய முடியும் என்றும், இத்திட்டத்தின் கீழ் 1 கிலோவாட் திறன் கொண்ட சூரிய மின்சக்தியை நிறுவுவதற்கு நுகர்வோர் மத்திய அரசிடமிருந்து 30,000 ரூபாயும் புதுச்சேரி மாநில அரசிடமிருந்து 10,000 ரூபாயும் மானியமாக பெறலாம். தகுதியுடைய நுகர்வோர்கள் விண்ணப்பத்தை நேரடியாக பெற்று பயன்பெறும் வகையில் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் இன்று காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை விழிப்புணர்வு மற்றும் பதிவு முகாம் நடைபெறுவதாகவும், மேலும் விவரம் வேண்டுவோர் 9489080373 அல்லது 9489080374 ஆகிய கைபேசி எண்கள் மற்றும் ee2pet@py.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம் என்று திரு கனியமுதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காணாமல் போன மற்றும் களவு போன சுமார் 240 செல்போன்களை காவல்துறையினர் மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். செல்போனை தவறவிட்டவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையம் அல்லது இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் உடனடியாக புகார் அளிக்கலாம் அல்லது 1930 என்ற எண் அல்லது www.cybercrime.gov.in என்ற இணையதள முகவரியில் புகார் அளிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சாந்தி நகரில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் நாளையும் நாளை மறுநாளும் குடிநீர் விநியோகம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை நிறுத்தப்படுவதாகவும் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் கலித்தீர்த்தால் குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை கலித்தீர்த்தால் குப்பம், ஆண்டியார்பாளையம், திருபுவனை மற்றும் மதகடிப்பட்டு உள்ளிட்ட அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 8:02. தகவல் தளம் நித்தமும் புத்தம்புது தகவல்களோடு புதுச்சேரி வானொலியில் தடம் பதித்து கொண்டிருக்கிறது தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்று நாம் நீர்நாய்கள் என்ற விலங்கினத்தை பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நீர்நாய்கள் ஆங்கிலத்தில் ஓட்டர் என்று அழைக்கப்படுகிறது. நீரில் வாழ்வதற்கு தன்னை ஓரளவு தகவமைத்து கொண்ட பாலூட்டி விலங்கினம்தான் இந்த நீர்நாய்கள். மீன்கள், பறவைகள், நீர் மற்றும் நிலங்களில் வாழும் சிறிய உயிரினங்களையும் உணவாக உட்கொள்கிறது இந்த நீர்நாய்கள். இவற்றில் மொத்தம் 13 வகையான சிற்றினங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது.

0: காத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: தகவல் தலைமை கொள்கையில் நீர்நாய்கள் பற்றிய அரிய தகவல்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர்நாய்கள் மெலிந்த நீண்ட உடல் அமைப்பை பெற்றுள்ளது. நீரில் செல்ல ஏதுவாக பாதங்களில் சவ்வுகளும் வேட்டையாட உதவியாக கூர்மையான பற்களும் எதிர்கொண்டு. கடலில் வாழும் நீர்நாய்களை தவிர மற்ற சிற்றினங்களுக்கு நீண்ட உறுதியான வால்களை பெற்றிருக்கிறது இந்த நீர்நாய்கள். நீர்நாய்கள் 2 முதல் 6 அடி வரை நீளமும் 1 முதல் 45 கிலோ வரை எடையும் கொண்டதாக இந்த 13 சிற்றினங்களும் இருக்கின்றன. அதன் உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு வளரும் தன்மையை பெற்றிருக்கிறது. மிகவும் சுறுசுறுப்பாகவும் விளையாட்டுத்தனம் கொண்டதாகவும் இருக்கும் இந்த நீர்நாய்கள் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவை. மனிதர்களை கண்டதும் ஓடி ஒளிந்து கொள்ளும் தன்மை கொண்டது இந்த நீர்நாய்கள்.

0: உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: படை தீரந்து தாவும் நதி அலைதான், மனம் தீரந்து கூவும் திரு குயில் தான்.
2: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்கள்.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீர்நாய்கள் பற்றிய அரிய தகவல்களை தான் அறிந்து கொள்கிறோம். பெண் நீர்நாய்கள் 2 ஆண்டுகளில் இனப்பெருக்கத்திற்கு தயாராகிவிடுகிறது. ஆனால் ஆண் நீர்நாய்கள் 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இனப்பெருக்கம் செய்கிறது. பெண் நீர்நாய்கள் சுமார் 60 முதல் 86 நாட்கள் வரை கருவுற்று இருக்கும். புதிதாக பிறந்த குட்டிகளை தாயும் தந்தையுமாக முன் பிறந்த குட்டிகளும் சேர்ந்து பராமரிக்கின்றன. பிறந்த 1 மாதம் ஆற்றின் கரையில் தன் பொந்தில் குட்டியிருக்கும் குட்டிகள் 2 மாதங்களுக்கு பிறகு நீரில் நீந்த பழகிக்கொள்கிறது.

0: 80th minute. And now, for a look at today's newspapers, it's over to Subhadra Ramachandran.
1: Thank you, Sunil. The peace deal between US and Iran is prominently noted on the front pages of dailies. US and Iran reach deal to end war, reopen Hormuz, headlines the Indian Express. US-Iran strike tentative peace deal as Israel refuses land pullback, reads the headline in the Statesman. Prime Minister Modi will lead the main event of the International Day of Yoga 2026 celebrations in Kolkata on June 21, writes the Asian Age. In its editorial piece title Label Truth, the Tribune argues that FSSAI's action against misleading food labels is necessary but only a first step. And that is back to you, Sunil.
0: Thank you, Subhadra. And now, before we end the bulletin, the headlines once again. Slovakia confers its highest honor, Order of the White Double Cross First Class, on Prime Minister Narendra Modi. Prime Minister Modi to participate in G7 summit in Avignon, France today to hold bilateral meetings with Prime Ministers of Canada and UK and UAE President. And in football, Cape Verde stunned Spain in scoreless draw at FIFA World Cup. Belgium also settled for 1-1 draw with Egypt. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashwani Puducherry, Neramipode, 8 Mani, 30 Nimidam. தொடர்கிறது தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீர்நாய்கள் பற்றிய அரிய தகவல்களை தான் அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த நீர்நாய்கள் தன் குடும்பத்துடன் ஒரு வருடம் வசித்துவிட்டு பின்பு பிரிந்து வாழும். இதன் ஆயுட்காலம் சுமார் 16 ஆண்டுகள். இந்த நீர்நாய்கள் தோற்றத்தில் கீரிப்பிள்ளை போன்று காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமாக காணப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள முக்கூர்த்தி தேசிய பூங்கா மற்றும் பவானிசாகர் அணையின் முகத்துவாரமான மாயாற்றிலும் இந்த நீர்நாய்களை காண முடிகிறது.

புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் DGE ஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்பு மிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 மற்றும் கணினி மென்பொருள் சாஃப்ட்வேர், கணினி செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 வயது ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியினை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 3வது குறுக்கு தெரு முதல் தளம் நடேசன் நகர் புதுச்சேரி 6050005 என்ற முகவரியில் அணுகவும். தொலைபேசி எண்கள் 0413 என்ற குறியீட்டினுடன் 2200115. அலைபேசி எண் 8870073622 மற்றொரு எண் 9629342446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீர்நாய்கள் பற்றிய அரிய தகவல்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீர் மாசுபாடு மற்றும் நீர் ஆதாரங்கள் அற்றுப்போன சூழ்நிலையால் சிங்கப்பூர், கம்போடியா, பூட்டான் போன்ற நாடுகளில் இந்த நீர்நாய் இனங்கள் அழிந்து போய்விட்டன. இந்தியாவில் யுரேஷியன் நீர்நாய், ஸ்மூத் கோட்டட் நீர்நாய், ஏசியன் ஸ்மால் காட் நீர்நாய் என 3 வகை நீர்நாய்கள் பரவலாக காணப்படுகிறது.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் நீர் நாய்கள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்மூத் கோட்டட் நீர்நாய். இந்த வகை நீர்நாய்கள் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள மிகப்பெரிய நீர்நாயினமாகும். வாத்துகளுக்கு இருப்பது போல விரலிலை தோல் இந்த நீர்நாயினங்களுக்கு இருக்கிறது. பெரும்பாலும் இந்த நீர்நாய்கள் மீன்களையே உணவாக உட்கொள்கிறது. சுமார் 12 முதல் 15 கிலோ வரை எடையுள்ளதாக இந்த நீர்நாய்கள் இருக்கின்றன. 15 முதல் 20 என்ற எண்ணிக்கையில் பெரிய குடும்பமாக வாழும் தன்மை பெற்றதுதான் இந்த ஸ்மூத் கோட்டட் நீர்நாய். அடுத்ததாக பார்த்தால் ஏசியன் ஸ்மால் கிளாட் வகை நீர்நாய். இவை உலகில் உள்ள நீர்நாய் இனங்களிலேயே மிகச்சிறிய வகை நீர்நாய் இனத்தைச் சேர்ந்தது இந்த நீர்நாய்கள். சுமார் 4 கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும். இவ்வகை நீர்நாய்களுக்கு மிகச்சிறிய அளவில் மட்டுமே விரலிலை தோல் இருக்கும். இது பார்ப்பதற்கு மனித விரல் போன்ற அமைப்புள்ளதாகவே காணப்படுகிறது.

இந்த ஏசியன் ஸ்மால் கிளாட்டர் வகை நீர்நாய்கள் ஓட்டு மீன்கள் வகையிலான நத்தை, நண்டு உள்ளிட்டவற்றை அதிகமாக விரும்பி உண்கின்றது.

0: 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்றுனர் ஆர். பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஆர். பி. பரிமளாதேவி.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் ஆர். பிரேமலதா அவர்கள்தான் பங்கெடுத்திருக்காங்க. 15 வருடங்களுக்கும் மேலாக இந்த யோகா கலையில பயிற்றுனரா இவங்க இருக்காங்க. எம்எஸ்சி எம்ஃபில் அப்படின்ற படிப்புகளையும் இந்த யோக துறையில அவங்க ஈடுபடுத்தி இருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் இப்ப உலக அளவுல பேசப்பட்டு வருது. இந்த யோகா தினம் அப்படின்றது June 21 கொண்டாடப்படுது. இந்த யோகா அப்படின்றதோட முக்கியத்துவம் என்ன, உலக அளவுல இப்ப கொண்டாடப்படுவதற்கான முக்கியத்துவம் என்னவா இருக்கு?
3: இந்த நவீன காலத்துல ரொம்ப கார்ப்பரேட் ஃபீல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம கிட்ட ரொம்ப உடல் சார்ந்து மனம் சார்ந்து எல்லா சார்ந்துமே நோய்கள் ஏற்பட்டு இருக்கு. அதற்கான ஒரே தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா யோகா தான். இந்த யோகா தான் நம்மளோட பழைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். திருப்பி இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு அறிவித்ததுக்கப்புறம் அதிகமாக நம்ம யோகாவை பற்றி இப்போ சிந்திக்கிறோம், பேசுகிறோம், செயல்படுத்துகிறோம். இந்த யோகாவை பற்றி அதிகம் பேசுவதற்கு அதை செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா கலாச்சாரத்தோட வேரை நோக்கியான ஒரு பயணத்தை நம்ம கொண்டுட்டு போகுது. அது ஒரு நல்ல முன்னெடுப்பாக தான் இருக்கும்.
2: மன வலிமைக்காக இருக்கட்டும், இல்ல நம்மளோட உணர்வுகளை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இருக்கட்டும், இதற்காக நிறைய பேர் வந்து இந்த யோகா அப்படின்றத இப்ப கடைபிடிக்கிறாங்க. இத பத்தி சொல்லுங்களேன்.
3: பொதுவாகவே யோகா அப்படின்ற சொல்லாடல் வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம்னா ஆசனங்கள் செய்யறது, பிராணாயாமம் பண்றது, தியானம், கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறது, இது மாதிரியான விடயங்கள் தான் யோகா அப்படின்ற ஒரு பொதுவான பொதுப்படையான பார்வை இருக்கு. ஆனால் உண்மையாகவே யோகா அப்படின்னா என்னன்னா உடல் மனம் ஆன்மா, ஆன்மா இந்த சென்ஸ் நம்ம உயிர் சக்தி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இது மூன்றும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே யோகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடுத்துக்காட்டாக நம்ம செய்கிற எந்த செயல்கள்னாலும் யோக மனநிலையிலிருந்து செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட உடல் வாய் அப்படின்ற உறுப்புகள் இந்த விடயங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுது, என்னோட மனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்கள்கிட்ட நான் என்ன பேசணுன்றத ஒரு நிதானமாக கவனத்தோட உள்ளார்ந்து இருக்குது. இது ரெண்டுக்கும் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி என்னோட எனர்ஜி சிங்கர்னைஸ் ஆகுது. இது மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே யோகா அப்படின்ற அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ யோகா அப்படின்றது பொதுவாக நாம் நினைக்கிறது எக்ஸசைஸ் பிரீத்திங் அப்படின்னு, அது கிடையாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் யோகா அப்படின்ற விடயத்தை அப்ளை பண்ணி செயல்படுத்தலாம்.
2: இப்போ மன வலிமையை மேம்படுத்தணும், அதே சமயம் என்னுடைய உணர்வுகளையும் நான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அப்படின்னும் போது என்னென்ன ஆசனங்கள்லாம் இதில் உகந்ததாக இருக்குது?
3: உடலில் ஏற்படக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு மனம்தான் காரணமாக இருக்கும். மன வலிமை, மனம் சார்ந்த

0: விஷயங்களில் ஒரு சமநிலையில் உள்ள சமநிலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மனம் சமநிலையில் இருக்கணும்னா இந்த யோகா அப்படின்ற அந்த ப்ராக்டிஸை நம்ம ரெகுலராக சிஸ்டமேட்டிக்காக பண்ண பண்ண என்ன ஆகும்னா உடலும் சரி மனமும் சரி நல்ல வலிமையுடையதாக நிதானமானதாக ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாளக்கூடிய திறமையை நமக்கு கொடுக்குது.
1: என்னென்ன யோகாசனங்கள்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்கு?
0: பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நீங்கள் செய்யக்கூடிய ஆசனங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பட் அதை மூச்சோடு ஒன்றிணைந்து செய்யும்போது மன சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா ஆசனங்களுமே மூச்சு பிளஸ் அதோட இருப்புத்தன்மையோடு சேர்ந்து இயைந்து செய்யும்போது மனம் சார்ந்த பிரச்சனைகளை 100% தீர்க்கக்கூடியது. மனம் சார்ந்த பிரச்சனைக்குன்னு நம்ம ரொம்ப நேரோ டவுன் பண்ணி பார்த்தோம்னா பிராணாயாமா வந்து ரொம்ப முக்கியமான பிளே பண்ணுது. நம்மளோட ப்ரீத்திங் பேட்டர்னோட பயணம் செய்தல், பிராணன் கூட்டல் ஐஎம்எம் அப்படின்னு சொல்றது, அதாவது மூச்சுடனான பயணம். இந்த மூச்சோட ஆன பயணத்தை நாம ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மனதை ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். மனம் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு சட்டிலான திங், அதுக்கு ஒரு உருவம் இல்லாததுனால அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியாது. இப்ப மனதை போய் நீங்க கோவப்படாத அப்படின்னு சொன்னா அது அப்பதான் கோவப்படும். எடுத்துக்காட்டு இப்ப நீங்க கண்ணை மூடி வீட்டுல இருக்க உங்களோட கிச்சன் கேஸை நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா வீட்டு கிச்சனும் அந்த கேஸ் அடுப்பும் மட்டும்தான் நினைவுல முன்னாடி வரும். காரணம் மனது கிட்டக்க எதை செய்யாதன்னு சொல்றோமோ அது ஃபர்ஸ்ட் செய்யும். லைக் நம்ம வீட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி மனதை நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் மூச்சு. அந்த பிரீத்திங் அந்த டூலை யூஸ் பண்ணி தான் மனதையே போய் நீங்கள் டச் பண்ண முடியும். இப்போ மனதை ஒரு கதவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கதவை திறக்கக்கூடிய ஒரு சாவி தான் மூச்சு. ஸோ அந்த மூச்சுக்குன்னு தனியாக எக்ஸசைஸ் பிரீத்திங் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாடி சுத்தி அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஒரு பிராணாயாமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாடி சுத்தி செய்து நம்மளோட பிராண பாதைகளை சுத்தம் செய்யக்கூடியது தான் நாடி சுத்தி பிராணாயாமா. அதுக்கடுத்து நம்ம ரொம்ப இயல்பாக பொதுவாகவே செய்யக்கூடியது என்னன்னு நாங்கள் சொல்லுவோம்னா அனுலோம் விலோம் அப்படின்னு ஒரு பிராணாயாமா சொல்லுவோம். அது மனதிற்கு ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரம்மரி பிராணாயாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அந்த பிரம்மரி பிராணாயாமா என்னன்னா தேனீக்கள் இருக்கிறாங்கள, தேனீக்கள் ஒரு ரீங்காரம் சவுண்டு கொடுக்கும். அந்த சவுண்டை நம்ம சித்தர்கள் என்னன்னு ரொம்ப நோட் பண்ணி அதிலிருந்து அவதானித்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த பிரம்மரி பிராணாயாமா. அந்த பிராணாயாமா பண்ணும்போது என்ன ஆகும்னா நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும், மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்.
1: இப்போ மன வலிமை உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம வந்து முறையாக எப்படி வந்து நம்ம காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை நாள்தோறும் எடுத்துகிட்டு போகிறது எப்படி சாத்தியம்?
0: அந்த காலத்துலலாம் யோகா ஒரு யோகியாக ஆகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சித்தர்கள் முனிவர்கிட்ட உட்காந்து பல வருடங்களாக இருந்து அது ஒரு 8 படிமுறை இருக்கும். ஒவ்வொரு படிமுறையாக முடித்துட்டு தான் அடுத்த படிமுறைக்கு போக முடியும். ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்ற பட்சத்தினால இந்த காலத்தில் அவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த கற்றுக்க முடியாதுன்ற காரணத்தினால ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் நமக்குன்னு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஆசனாஸ் கொஞ்சம் பிராணாயாமா தியானம் செய்து அந்த நாளை துவங்கினோம்னா ரொம்ப நல்ல வளமான நாளாக இருக்கும்.
1: இதை முறையாக ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரங்கள் செஞ்சா போதுமா, இல்லை அதிக அளவில் செய்யறதுனால எந்த அளவுக்கு நம்மளோட மன வலிமையும் அதே சமயம் இந்த உணர்வுகளை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கும்?
0: யோகாவை பொறுத்தவரை இவ்வளோ நேரம் செஞ்சா இவ்வளோ கூட எஃபெக்ட், இவ்வளோ குறைச்ச நேரம் செஞ்சா குறைச்ச எஃபெக்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே கிடையாது. நீங்க எவ்வளவு குறைந்த நேரம் செய்தாலும் அதுல எவ்வளவு ஆத்மாத்மா செய்றீங்களோ அதை பொறுத்து அதனோட பயன்பாடு உங்களுக்கு இருக்கும். 1 மணி நேரம் செய்யணும் இல்ல 2 மணி நேரம் கட்டாயம் நீங்க யோகா பண்ணணும் அப்படின்ற கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. நீங்க ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த நாளை தொடங்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல நான் ரொம்ப ஃப்ரீயாவே இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல மினிமம் நாங்க 40 நிமிஷம் சொல்லுவோம். ஒரு 40 நிமிஷம் ஒரு நாள் நீங்க முழுவதுமா யோகாக்குன்னு உங்களோட நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்து மனம் சார்ந்து பிளஸ் அதுக்கடுத்து ஸ்பிரிச்சுவல் சார்ந்தும் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். உங்களோட மனநிலை மன அழுத்தம் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும்.
1: இதை வந்து யாரெல்லாம் கண்டிப்பா செய்யணும்? ஏன்னா இப்ப நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க, குழந்தைகளா இருக்கட்டும் இல்ல பெரியவர்களா இருக்கட்டும், அது முக்கியமா பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இந்த யோகா அப்படின்றத இப்ப செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
0: இவங்க செய்யணும் அவங்க செய்யணும்ன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது யோகாக்கு, எல்லாரும் செய்யலாம். ஆக்சுவலா

0: இதுல என்னன்னா, சிறு குழந்தைகள் எல்லாம் இயற்கையாகவே செய்கிற ஒரு யோகாவை நாம் வளர்ந்துட்டோம், நாம் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இயற்கையாக நடந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்போ நம்ம பர்பஸாக யோகாவை செய்யணும்னு நமக்குள்ளே திணித்து வலுக்கட்டாயமாக செய்கிற மாதிரி பழக்கிக்கிறோம். ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்திருக்கும் போது பார்த்துருப்பீங்க, நல்லா அது மூச்சு உள்ளே இழுக்கும்போது அதோட வயிறு வெளியில் வரும், மூச்சு வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகும். அதை தான் நாங்கள் யோகிக் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம். இது இயற்கையாகவே எல்லா குழந்தைகளும் செய்கிற ஒரு விஷயம். இதை நாம் மறந்துட்டோம் வளர்ந்த உடனே. அதனால் நாங்கள் யோகா கிளாஸில் உட்காந்து யோகிக் பிரீத் பண்ணுங்க, மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சை வெளியில் விடும்போது வயிறு உள்ளே போகணும்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லி செய்ய வைக்கிறோம். எடுத்துக்காட்டாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கோழி குருவி அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அது அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். யாராச்சும் பக்கத்தில் போனால் பயங்கர கவனமாக டபக்குன்னு பறந்து போயிடும். ஏன்னா அதனோட உயிர் சக்தி வந்து அவ்வளோ அலர்ட்டாக விழிப்புணர்வாக இருக்கும். இந்த விழிப்புணர்வு மறந்து இருக்கிற உயிர்கள் நாம. ஸோ இந்த விழிப்புணர்வை, இந்த கவனத்தன்மையை உயர்த்துறதுக்காக யோகா செய்யணும். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாரும் செய்யலாம். மனிதர்கள் மறந்த விஷயம். நாம இப்ப கிளாஸ் வச்சு இப்படி மைக்ல பேசி செய்ய வைக்கிறோம்.
1: இப்ப மறந்து போன நிறைய விஷயங்களை இந்த யோகாசனம் இப்ப நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் என்னென்ன யோகாசனங்கள் செய்யும் போதும், ஏன்னா படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கட்டும், ஏன்னா இப்ப எல்லாம் நிறைய பேர் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு, எனக்கு அதீத கோபம் இருக்கு, எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கு, இப்படின்ற விஷயங்களை இன்றைய கால மாணவர்களாக இருக்கட்டும் இல்ல இன்றைய கால தலைமுறையினர்கிட்ட நம்ம நிறைய பார்க்க முடியுது. இப்படி இல்லாம அவங்களோட மன வலிமையை மேம்படுத்தணும் அப்படின்னா என்னென்ன யோகாசனங்கள் அவங்க பயின்று செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும்.
0: இந்த காலத்து இளைஞர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கணும், சட்டுன்னு முடியணும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு அதனோட கான்சிக்ஸ், அதோட விளைவு, அதோட ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சிடணும். இந்த மாதிரியான படபடப்பான ஒரு அக்ரஸிவான மனநிலையில் இருக்கவங்கள நிதானமாக கொண்டு வர்றதுக்கு யோகாவை தவிர வேறு எந்த ஒரு பாத்துமே இல்லை. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான யோகான்னு இருக்குது. ஆக்டிவ் யோகா, பாசிவ் யோகா இப்படி நிறையா இருக்குது. அதில் ஆக்டிவாக சின்ன இளைஞர்களையும் அதுக்குள்ளே கொண்டு வர மாதிரிக்கு சூரிய நமஸ்காரம், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக செய்யக்கூடிய யோகாஸ். ப்ரீத்திங் பேட்டர்ன்லே வந்து கபாலபதி ப்ரீத்திங், டாக் ப்ரீத்திங், இப்படி ப்ரீத்திங் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஆக்டிவிட்டி கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரங்கள், ஆசனாஸ், ஆசனாஸ்னா ஸ்டாண்டிங் ஆசனாஸ், சிட்டிங் ஆசனாஸ், எல்லா ஆசனாஸுமே, அதில் இந்த ஆசனா அந்த ஆசனாலாம் கணக்கு கிடையாது. ப்ளஸ் அந்த இளைஞர்களை மனதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா பிராணாயாமாவில் இருக்கக்கூடிய பிரம்மரி பிராணாயாமா, அது வந்து நாங்கள் எல்லா ஸ்கூல்லையும் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிராணாயாமா தான் பிரம்மரி பிராணாயாமம். அடுத்தடுத்ததாக ஓம்கார பிராணாயாமான்னு சொல்லுவோம் நாங்கள், இல்லைன்னா ஆ ஊயும் பிராணாயாமான்னு சொல்லுவோம். அதை நீங்கள் ரெகுலராக கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு மனதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மனசில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது நினைச்சதை சட்டுன்னு செஞ்சு முடிக்கணுன்ற மனநிலை குறைந்து அந்த நினைவு ஏற்படும் போது ஒரு விட்னஸிங் குவாலிட்டி, சாட்சி பாவத்தோடு நின்று பார்க்கக்கூடிய அந்த நிதானத்தை இந்த யோகா கொடுக்குது. தியானம் அவங்களோட மனதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட படிப்புக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே தீர்வாமையுது.
1: இப்போ யோகா செய்கிறதுனால எந்த அளவுக்கு மன வலிமை மேம்படும் அப்படின்றத சொல்லுங்க.
0: இந்த காலத்தில் நமக்கு இருக்க ஒரே பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான். ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரே நிவாரணி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளோட யோகம்தான். ஏன்னா இந்த யோகம் பழக பழக மட்டும்தான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து செய்யக்கூடிய செயல்கள்ல இருந்து இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பொறுமை, ஒரு அமைதியை கொடுக்குது, ஒரு சாந்தத்தை கொடுக்குது. இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கும் சரி, அவங்கள மெயின்டைன் பண்ணக்கூடிய பெற்றோர்களுக்கும் சரி, ரொம்ப மிகவும் அவசியமான ஒன்று அந்த நிதானமான கவனம் நிறைந்த மனநிலை. முழுக்க முழுக்க யோகாவால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும்.
1: மன வலிமையாக இருக்கட்டும், அதே சமயம் உணர்வுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஆற்றல் எப்பொழுதுமே இந்த யோகாக இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி.
0: மிக்க நன்றிம்மா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் மன வலிமைக்கு வித்திடும் யோகா நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர் ஆர் பிரேமலதா அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர்பி.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நாதசுதா ரசயன தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆரபி ராகம், ரூபக தாளம்.

நேரம் இப்போது 9:27:27. அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கமலாம்பாம் பஜரே, கல்யாணி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ஆதி தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். புதிய கூட்டாண்மைகளை உருவாக்குதல், சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டமைத்தல் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த அமர்வில் பிரதமர் திரு மோடி பங்கேற்க உள்ளார். இதில் G7 நாடுகளின் தலைவர்கள், கூட்டாண்மை நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் திரு எமானுவேல் மக்ரன் அளிக்கும் விருந்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். உலகில் படைப்பாற்றல் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் இந்தியா வளர்ச்சியடைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் படங்களுக்கான சர்வதேச திரைப்பட விழாவை மும்பையில் தொடங்கி வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த நிதியாண்டில் 10 மற்றும் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் தலைமை ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பேசுகையில் இவ்வாறு உரையாற்றினார். பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் செய்தியாளர்களிடம் மயிலாடுதுறையில் கூறினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் கேப் வெர்தா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோலின்றி டிராவில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 10:02. கேட்டாலே இணைக்கும் முகநூல் படி நேயர் விருப்பம். நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க வேண்டுமென்றால் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன். பாடல் 1000 ஒருவன் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

நேரம் இப்போது 10:07. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டாலே இணைக்கும் மகநூல்வடி நேயர் விருப்பம். நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ விரும்ப வேண்டுமென்றால் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மயங்குகிறாள் ஒரு மாது படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன்

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு, என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிஜிஇயால் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு ஜூலை முதல் தொடங்கி தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், சாஃப்ட்வேர், கணினி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12 வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 27 மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு ஆகிய பயிற்சிக்கான வயது வரம்பு 18 முதல் 30 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகையா மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு என்சிவிடி சான்றிதழ்களுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சி நிறுவனம் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பம் இம்மாதம் 22 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5 3 குறுக்கு தெரு முதல் தரம் நடேசன் நகர் புதுச்சேரி 6050005 தொலைபேசி எண் 0413 என்ற குறியீட்டினுடன் 2200115 மற்றும் அலைபேசி எண்கள் 2270073622 மற்றொரு எண் 9629342446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நேரம் இப்போது 10:14. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராசுக்குட்டி படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர் மணலிமாறன், வெற்றிமாறன், தமிழ்மாறன், சென்னையிலிருந்து கூடுவாஞ்சேரி சி கனகராஜ் இவர்களின் விருப்பத்திற்காக ஒலிக்கிறது பாடல். நாமும் கேட்டு மகிழ்வோம்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தலைவன் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், மதுரை ஸ்ரீனிவாசன் இவர்களின் விருப்பத்திற்காக ஒழிக்கும் அந்த பாடலை நாமும் கேட்டு மகிழ்வோம்.

கேட்டாலே இணைக்கும், கேட்க கேட்க மயக்கும். ஆம் நேயர்களே, கேட்டாலே இணைக்கும் முகநூல் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ விரும்ப வேண்டுமென்றால் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நல்லவனுக்கு நல்லவன் படத்திற்காக கேஜி யேசுதாஸ் மஞ்சுளா குருராஜ் பாடிய பாடலை விரும்பி கேட்ட நேயர் ராஜபாளையம் பிரபுவீரா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய பூமி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை விரும்பி கேட்ட நேயர் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன்.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: கேட்டாலே இணைக்கும் முகநூல்படி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிள்ளையோ பிள்ளை படத்திற்காக TM சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை விரும்பி கேட்ட நேயர் ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இது நம்ம ஆளு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடலை விரும்பி கேட்ட நேயர் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன்

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 11:02 நேர்நேரம் நிகழ்ச்சியில் வாசம் வீசும் வானொலி என்ற தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். தாங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து தொடர்பு கொள்ளலாம். வாசம் வீசும் வானொலி என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துகிறார் தங்கம். நேரம் இப்போது 10:42. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்காத நினைவு படத்திற்காக பி. சுசீலா எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடலை விரும்பி கேட்ட நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் பரிசு படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் பம்மல் ராஜன்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் நேரமின்மை காரணமாக நேயர்கள் பலருக்கு பாடல்கள் வழங்க இயலவில்லை. அவர்களுக்காக சதீஷ்கர், ஹேமாராணி வர்மா, பார்சுமணி வர்மா, பூபேந்திரமணி

வர்மா, நேக்கூர் வர்மா, கடலூர் திருமூட்டம் நாச்சியார்பேட்டை அன்பழகன், எடப்பாடி தங்கவேல், வேதாரண்யம் நாலு வேதபதி ராஜதுரை ராஜா முகமது, மதுரை சண்முகசுந்தரம், காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், அவிநாசி பிரபுதேவி ஸ்ரீதாய், கடலூர் விளக்கப்பாடி செந்தில் முருகன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், சென்னை சிவராம் நாகராஜன், கர்நாடகம் சின்ன திருப்பதி, பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த் மின், ரமேஷ் மற்றும் இவர்கள் அனைவருக்காகவும் ஒரு பாடல் ஒலிக்கிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.
1: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சுலோவாக்கியாவின் உயரிய விருதான த ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற விருதை அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலினிகிரி வழங்கினார். இந்த விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் இந்தியா சுலோவாக்கியா இடையேயான நட்புறவை இந்த விருது

0: உறுதி செய்வதாகவும் 140 கோடி இந்திய மக்களின் கௌரவம் இவ்விருது என்றும் இந்தியா ஸ்லோவேக்கியா மக்களை ஒன்றிணைக்கும் நம்பிக்கை அன்பு ஆகியவற்றுக்கான சான்று இவ்விருது என்றும் பிரதமர் திரு மோடி கூறினார். சர்வதேச யோகா தினத்திற்கான முன்னோட்ட நிகழ்ச்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தலைமையில் புதுடெல்லியில் நேற்று நடத்தியது. அதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் கொல்கத்தாவில் இம்மாதம் 21ஆம் தேதி அன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின விழாவையொட்டி முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாக கூறினார். குடிமைப் பணிக்கான முதல்நிலை தேர்வு முடிவுகளை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 13,000-க்கும் மேற்பட்டவர்கள் முதன்மை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முதல்நிலை தேர்வு முடிவுகளை upsc.gov.in என்ற இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை சிறையில் விசாரிக்க சிபிஐக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து சிபிஐயின் மனுவை விசாரித்த நீதிபதி சுரேந்திர மோகித் சிங் இதற்கு அனுமதி அளித்தார். காணொலி காட்சி மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட எஞ்சிய 10 குற்றம் சாட்டப்பட்டவர்களின் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் மீன்வளத்துறை சார்பில் புதுக்குப்பத்தைச் சேர்ந்த 102 மீனவர்களுக்கு வலை, கயிறு உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு வழங்கினார். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கில் சட்டமன்ற விதிமுறைகள் குறித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டப்பேரவையில் பேசுவது எப்படி என்பது குறித்த புத்தாக்க பயிற்சியினை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சற்று முன் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். புத்தாக்க பயிற்சியில் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக கட்சியினர் பங்கேற்கவில்லை. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
1: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:02. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். ஆம், இது நேயர்களுக்கான நேரம். இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு வாசம் வீசும் வானொலி. காற்றினிலே வரும் கீதமாய் உலக மக்களின் செவிகளுக்கு தேன் விருந்து படைத்து மனித உணர்வுகளோடு இரண்டர கலந்த ஒரு உன்னத ஊடகம் வானொலி. அறிவியல் தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சியால் இன்று எத்தனையோ காட்சி ஊடகங்கள் வந்தபோதிலும் தன் குரலால் மட்டுமே ஒட்டுமொத்த உலகையும் கட்டி போடும் காந்த சக்தி வானொலிக்கு மட்டுமே உண்டு. பாமர மக்கள் முதல் படித்த பண்டிதர்கள் வரை அனைவரது வாழ்விலும் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு உற்ற நண்பனாக வானொலி திகழ்கிறது. காற்றினில் மிதந்து வரும் நம் இதயங்களில் வாசம் வீசும் வானொலி. ஆம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு வாசம் வீசும் வானொலி. இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை நமது முதன்மை அலைவரிசையோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. நீங்கள் வெளியூரிலிருந்தோ அல்லது கைபேசியிலிருந்தோ அழைப்பதாக இருந்தால் 0413 என்ற தொலைபேசி குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் அன்பு சகோதரி தங்கம்.

நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம். தெரியல, அவங்களோட லைனில் அவங்க பேசவே இல்லை, ஆனால் லைனில் தான் இருக்காங்க. சரி, அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்க பேசுகிறாங்களான்னு கேட்கலாம். வணக்கம், ஹலோ. இல்லை, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி, ஒரு பாடலுக்கு பிறகு நேயர்களோடு கலந்துரையாடலாம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு வாசம் வீசும் வானொலி. ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களோட கருத்துக்கள்.
1: வானொலி தான் எங்களோட உயிர் நாடியே வானொலி தான். வானொலியில பயணம் பண்ணதுனால நாங்க நன்மைகளை பற்றி எடுத்துலாம் அகற்றிட்டோம் எங்கிட்ட இருந்து. அது ரொம்ப ஒரு நல்ல விளம்பர தான். அதை நான் பாடல் மூலமா சொல்லி சொல்லிடுறேன். ஆகாசவாணி, இது ஒரு ஆகாசவாணி, நன்மைகளை ஏறிடலாம், தீமைகளை விளக்கிடலாம். இது ஆகாசவாணி, மனிதரின் மனதில் பல எண்ணம் உதிக்கும் தினமும் புது அண்ணம், அதனை கோர்த்து மாலைகளாய் வார்த்தை ஜால வேலிகளாய் நாங்களும் தான் வானொலியில் பகிர்கின்றோம். இது ஒரு ஆகாசவாணி, வானொலி எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு தேறி தரும், என்றும் மதனை கேட்டு கொண்டு பணியை சிறப்பேன். பிறர் கூறும் கருத்துகளை விதைத்தேன். இது ஒரு ஆகாசவாணி, செய்திகளை கேட்டிட போட்டிடலாம். இது ஒரு ஆகாசவாணி பாடல் எழுதிருக்கேங்கம்மா.
0: நல்லா இருக்குமா, உங்களோட பாடல் நல்லா இருக்கு. வானொலி பத்தி அதுலயே நீங்க கருத்துக்களை சொல்லிட்டீங்க.
1: ஆமாங்கம்மா, வானொலி தான் எங்களுக்கு ரொம்ப இருக்கு. நாங்க எப்பவுமே வானொலியில தொடர்ந்து பயணம் பண்றவங்க, ரொம்ப காலமா இருக்கோம் இல்ல. அதன் மூலமா நல்ல பிள்ளைகளை நல்லபடியா வளர்க்க முடிஞ்சிச்சு, பொறுப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்க முடிஞ்சிச்சு, எளிமை முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் உதவி செய்யும் மனசையும் அதுதான் கொடுத்துச்சு. இசையும் நல்லா கேட்டு திரும்பம் எல்லாம் வந்து நிலையற்றது அப்படிங்கறத உணர்ந்து அந்த சான்றோர்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்கும் போது எல்லாமே நன்மையே நம்ம செய்யணும், யாருக்கும் கூடாதுங்கிற எண்ணங்களை நினைச்சதே வானொலி தாங்க. வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும், இந்த கோடானி கோடி காலம் இந்த உலகம் உள்ள வரை அது

0: இருக்கு. எல்லா மக்களுக்கும் நல்லபடியா தொடர்ந்து பணி செய்ய, சிறப்பா செய்ய அறிவிப்பாளர் மக்களுக்கும் நல்லபடியா கேட்டுக்கிறேங்க. நன்றி,
1: நன்றி, நன்றிமா, நன்றிமா,
0: நன்றி.
1: அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, ஹலோ, சொல்லுங்க.
2: கும்பகோணம்.
1: கும்பகோணம்,
2: முகமது இக்பால். முகமது இக்பால் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: என்ன சார் ஆஃப்லைன்ல இருக்கேன், தலைப்பு சொல்லுங்கம்மா.
1: வாசம் வீசும் வானொலிங்க சார் இன்னைக்கு தலைப்பு.
2: அதாவது இப்போ வந்து வானொலிக்கு 90 அகவை 90 கிட்டத்தட்ட ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருக்கோம்.
1: ஆமாம், 90 வயது முடிஞ்சு இப்போ 91 வயதுல காலடி எடுத்து வச்சாச்சு.
2: வானொலி எல்லாமே இருக்குங்க. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 92 வானொலி இருக்குங்க. அது மாதிரி வானொலி வந்து இருந்தாலும் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. விவசாயிலேருந்து மாணவர்கள், இலக்கரசிகள், அப்புறம் இதுல கடையில சுயதொழில் பண்றவங்க, தையல் கலைஞர், சலவை தொழிலாளி, அந்த நகை பொற்கொள்ளர்கள் எல்லாருக்குமே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அந்த வானொலியும் கேட்டுட்டு அவங்களுக்கு வேலையுடைய பலு தெரியாம இருக்குங்க. அதனால வானொலிக்கு வந்து எக்ஸாம் டேட்ல பசங்களுக்கு ரொம்ப முக்கியமான, அதாவது பொது அறிவு, இந்த காவலுடைய எக்ஸாம் சொல்றாங்கல்ல போட்டித் தேர்வு, அதுக்கெல்லாம் இடையில இடையில பொது அறிவுலாம் சொல்லியிருக்காங்க, சொல்லிட்டு வராங்க. அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் சிறப்பு மருத்துவர்கள்லாம் அப்பப்ப பேசி நேரடி ஒளிபரப்புல சந்தேகங்களை கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் விவசாயம் கட்சி நடந்துட்டு இருக்குங்க. இப்போ வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடுவர்
1: உலகம்,
2: அதுல வந்து நல்ல பயிற்சி பெற்ற விவசாயிகளை கூப்பிட்டு நேரடியா பேசுறாங்க. பேசி என்ன மாதிரி இடுபொருள் போடுறாங்க, என்ன மாதிரி பூச்சிக்கொல்லி அடிக்கிறீங்க, எல்லாமே கேட்டு மக்களுடைய சந்தேகத்தெல்லாம் தீர்க்கிறாங்க. அது மாதிரி இல்லத்தரசிகளும் சமையல் குறிப்பு, மற்றபடி தையல் தையல் சம்பந்தமானதை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க.
1: ஆமா, பெண்கள் வந்து ஏதாவது ஒரு துறையில சாதிச்சிருந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்து அதை எப்படி சாதிக்கிறாங்க, மற்ற பெண்களுக்கு மோட்டிவேஷன் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்காங்க மகளிர் ப்ரோக்ராம்ல.
2: ஆமா, அது மாதிரி சிறு குழந்தைகளுக்கும் விட்டு வைக்கல, குழந்தைகளுக்கே குழந்தைகள் பாப்பா
1: சின்னஞ்சிறுக்கிளிகளும் இப்ப வந்துட்டு
2: இருக்கு. ஒரு ஒரு ஸ்கூல்லயும் போய் பசங்களை விட்டு பேச சொல்லி பாட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பாடவானோட ஒளிபரப்புறாங்க.
1: ஆமா, அதுலயே விளையாட்டுத்துறையில ஆர்வம் உள்ள மாணவர்களா இருந்தாங்கனாக்கா விளையாட்டு களம்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு நாள் வந்து காலையில ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராம் கேட்டுமே அவங்க விளையாட்டுல சாதிக்கிறதுக்கு தூண்டும் விதமா அமைஞ்சிருக்கும்.
2: அது மாதிரி கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோன்னா எந்த நாட்டுக்கு கிரிக்கெட் நடந்தாலும் நேரடி ஒளிபரப்பு பண்றாங்க. நேரடியா பார்க்க முடியாதவங்களுக்கு போன் மூலமா, ரேடியோ மூலமா,
1: காணொலியா பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மற்ற வேலைகளை செய்ய முடியாது. இது செவி வழியா நம்ம கேட்டுக்கிட்டே நம்ம வேலைகளையும் செஞ்சுக்கலாம். அங்க என்ன விளையாடுறாங்க, என்ன ஸ்கோர் வந்திருக்கு, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும்.
2: ஏஐஆர்க்கு ஆப் வந்துச்சு, அதை டவுன்லோட் பண்ணிட்டா உலகத்துல எங்க இருந்தாலும் நம்ம
1: இந்திய
2: வானொலி கேட்கற மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. அந்த பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம உலகத்தில் உள்ள எந்த வானொலி நிலையம் வேணாலும் கேட்கற அளவுக்கு இப்ப விஞ்ஞானம் முன்னேறி வந்துட்டு இருக்கு. எதிர்காலத்துல இன்னும் அட்வான்ஸா இருக்கும்னு என்னுடைய கருத்து. ஆமாங்க,
1: நன்றிங்க சார்.
2: வாய்ப்பு, நன்றி.
1: உங்களோட கருத்துக்கு நன்றிங்க சார்.
2: நன்றி,
1: நன்றி. அடுத்து ஒரு நேயர் நம்மோட இணைப்புல இருக்காங்க, யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: எங்கள் கோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார்.
3: மா கலையரசு நல்லா போடையும்.
1: சொல்லுங்க கலையரசு சார், உங்களோட கருத்துக்கள். வாசம் வீசும் வானொலி.

0: அகில இந்திய வானொலி வாசம் வீசும் வண்ணமலர், வண்ண தாரகை, கீழ்வானில் உதிக்கும் வானவில், வானொலின்னு சொல்ற நேரங்கள்ல குறைஞ்சபட்சம் 1980 இருந்து நான் வானொலியோட தொடர்ந்து பயணிச்சுட்டு
1: இருக்கிறேன்.
0: இந்த பயணம் கிட்டத்தட்ட 100 ஆண்டு கடந்தும் பயணிக்கும். 100 ஆண்டு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனக்கு 90 ஆண்டு கடந்து 100 ஆண்டு தொட போற இந்த காலகட்டத்துல இந்த வானொலியோட நான் பயணிக்கிறதுக்கு முதன்மை காரணம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அரிதான செய்திகள், விழிப்புணர்வு கருத்துக்கள், வாழ்வியல் சிந்தனைகள் எல்லாத்தையும் பைசா செலவு இல்லாம கொட்டி கொடுக்கறது வானொலி. ஒரு தையல்காரனா இப்ப நான் விழுப்புரத்துல இருக்கிறேன், இப்ப கூட வானொலி அருகாமையில இருக்குங்கிறது லேசா உங்களுக்கு கிடைக்கிற எதிரில் இருந்தே தெரியும்.
1: ஆமா,
0: இந்த வானொலி அப்படிங்கிற ஊடகம் வந்து விழிப்புணர்வு செய்திகளை எல்லாருக்குமே கொடுக்குது. இந்த வானொலியில இருந்து குழந்தைகள் இருந்து மூத்த குடிமக்கள் வரையா வானொலியில இல்லாத செய்தி எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு வானொலி நேர்த்தியா கொடுக்குது.
1: ஆமா, எல்லா வகையான தகவல்களையும் கொடுக்கறாங்க.
0: துளி அளவு கூட வானொலியில கொடுக்கக்கூடிய செய்திகள் இருந்து தொடக்கம் ஒரு துளி அளவு கூட பொய்மை கலக்காம கொடுக்குது. 1938 நம்ம மும்பைன்னு சொல்லுமே அந்த பக்கம்தான் முதன்மை வானொலி தொடங்குச்சு. அதுக்கு பிற்பாடுதான் பல இடங்கள்ல வானொலி உருவாச்சு. அப்படி உருவாகிற நேரங்கள்ல தமிழ்நாட்டுக்கு வானொலிங்கிறது வந்து சென்னையிலையும் திருச்சியிலையும் உருவாச்சு. அதுக்கு பிற்பாடுதான் மற்ற மாவட்டங்களுக்கு வானொலி உருவாக ஆரம்பிச்சு. இப்படி வானொலி சொன்னதுக்கான ஒரு வரலாறு இருக்கு, வானொலிக்கான ஒரு செய்தி இருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அற்புதமா அமைச்சு கொடுக்கிற நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், நிலைய அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள்னு சொல்லி பல்வேறு தரப்பான கூட்டு முயற்சியில தான் இந்த வானொலி எல்லா இடங்களும் இயங்கிட்டு இருக்கு. இந்த வானொலி அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல இப்ப இருக்கிற இளைஞர்கள் இந்த வானொலிக்கு வரணும்னு எனக்கு ஒரு தேடல் இருக்கு. ஏன்னா வானொலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா தவறுகள்ல இருந்து அவங்க மீண்டு வந்துருவாங்கிற ஒரு தேடல், ஒரு எதிர்பார்த்து என்கிட்ட இருக்கு. என்னுடைய இந்த வானொலி சொல்ற நேரங்கள்ல எனக்கு பின்னாடி ஒரு வாரிசு இதுக்கு உருவாகணும்னு கூட நான் எதிர்பார்க்கிறேன். உணவை மறப்பேன், உறக்கத்தை இழப்பேன், வானொலி இன்று நானியதுன்னு கூட நான் நிறைய நேரங்களை சொல்லியிருக்கேன். என்ன இது மாதிரி பேச வச்சது வானொலி, எனக்கு வீட்டுல வள்ளி கொடுத்தது வானொலி. இந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு தடம் பற்றி நல்ல ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா இதுக்கு கூட வானொலி தான் முதன்மை காரணம். இல்ல இந்த அளவுக்கு வாழ்வு நான் உயர்ந்திருக்க முடியாதுங்கிறத நான் ஒரு தன்னடக்கத்தோட சொல்லிக்கிட்டேன்.
1: சரிங்க,
0: நிறைய வானொலியில பேச நேரங்கள் நிறைய படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அப்படியே சென்னையில இருந்து தொடங்கினீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் மும்பை போற அளவுக்கு என்னுடைய கவிதை தோரணங்கள் இழக்கப்பட்ட அளவுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னா அது கூட வானொலி கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தான். இது மாதிரி நேயர்களோட எங்களுடைய ஆர்வமும் எங்களுடைய ஊக்கமும் தான் வானொலியை இன்னமும் செம்மையா செயல்பட எழுந்து உட்கார வைக்குது, எழுந்து ஓட வைக்குது. வானொலிக்கு 90 அல்ல அல்ல, வானொலிக்கு 90 அல்ல, வானொலிக்கு 100 அல்ல, 200 வயசானாலும் 300, 400, 500 ஆனாலும் வானொலி ஒரு குழந்தை, இளமையோடு வாழக்கூடிய ஒரு இளங்கி இளைஞர். இப்படிப்பட்ட வானொலிய நாங்க வாழ்த்த காத்திருக்கிறோம், பாராட்ட காத்திருக்கிறோம், தலை வணங்க காத்திருக்கிறோம்.
1: நன்றிங்க சார்.
0: இந்த மாதிரி வானொலி சொல்ற நேரங்கள்ல அற்புதமான தலைப்புகளை கொடுத்தீங்க, பேச வைக்கிறீங்க பாரு. இது இந்த பயணம் சென்னை வானொலி தொடங்கி, சென்னை விவித் பாரதி தொடங்கி, திருச்சி வானொலி செல்லி பல்வேறுபட்ட வானொலிகள்ல என்னுடைய பாடல்களையும் என்னுடைய கருத்துக்களையும் நான் கொடுத்திருக்கேன்னு சொன்ன இது வானொலி எனக்கு கொடுத்த ஒரு ஒரு உன்னோட்டம். இதுதான் நாங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு
1: இருக்கோம்.
0: தலைப்புச்சியா கருத்துக்களை கொடுக்கிற நேரங்களை ஒரு சிலர் என்ன இவ அதிக நேரம் பேசி அறுத்துட்டு இருக்கான்னு

0: நினைக்கலாம் ஒழிய அது கொடுக்கற செய்திகள் சரியான கோணத்துல பயந்துட்டு இருக்கிற போது இன்னமும் பேசணும் இன்னமும் பேசணும் ஒரு ஒரு ஆர்வத்தை கொடுக்கணும்.
1: சரிங்க சரிங்க, நன்றிங்க சார் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு. நன்றிங்க சார். வாசம் வீசும் வானொலி நேயர் நேரம் தலைப்புல பேசுறதுக்காக நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார்.
2: எம் அபுசாலி தாண்டவமூர்த்திக்கு போம்.
1: சொல்லுங்க அபுசாலி சார், உங்களோட கருத்துக்கள் வாசம் வீசும் வானொலி.
2: அன்றும் இன்றும் நம்ம வானொலிக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி கொண்டே இருக்கலாம் மேடம். கல்வி, மருத்துவம், விவசாயம், இப்படியே தொழில் வளர்ச்சி இப்படியே சொல்லி கொண்டே போகலாம் மேடம். நல்ல நண்பர்கள், ஆசிரியர்கள், வானிலை செய்திகள், இயற்கை பேரிடங்கள் நம்மளுக்கு எவ்வளவு பங்கு தந்திருக்கு மேடம் நம்ம வானொலியில. இந்த 2011 மேடம் ஆண்டு இறுதியில இந்த தானே புயல வந்து எங்களுக்கு ஒரு மாதம் மின்தடை ஏற்பட்டது. அப்போ நான் பேட்டரி ஐடியா வச்சுதான் கேட்டிருந்தேன் மேடம்.
1: ஆமா, அப்பெல்லாம் நமக்கு சரியான வழிகாட்டி அமைஞ்சது வானொலி தான் இல்லைங்களா?
2: நிச்சயமா மேடம். இது மட்டும் இல்லாம மேடம்,
1: சொல்லுங்க சார்.
2: இன்று நமது சென்னை தாய் வானொலி நிலையத்திற்கு 88வது பிறந்த நாள் மேடம் இன்று.
1: ஆமா ஆமா ஆமாங்க சார்.
2: அது மட்டும் இல்லாம நம்ம ரெயின்போ பண்பலை 102.8க்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று 18வது ஆண்டு பிறந்த நாள் மேடம்.
1: ஓ சரிங்க சார்.
2: நம்ம வானொலி சேவைகள் என்றென்றும் பணி தொடரட்டும். கழிதான் அனுப்பிக்கிறேன் மேடம் நம்ம நிலையத்தாருக்கு.
1: சரிங்க சரிங்க.
2: மத்த நேர்கள் சுருக்கமா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். மத்த நேர்கள் கருத்துக்கள் நம்ம உள்வாங்கறது காத்திருக்கிறோம் மேடம்.
1: சரிங்க சார்.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றிங்க சார். வாசம் வீசும் வானொலி இந்த தலைப்பில் நேயர்கள் அவங்கவுங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பகிர்ந்துக்கோங்க. இப்போவும் ஒரு நேயர் நம்மோட இணைப்பில் இருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் தங்கம் அவர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் ஈடுபட்டிருந்த சையர் பேசுறோம் தங்கம்.
1: வாழ்த்துக்கள் சார், வணக்கம், சொல்லுங்க.
3: அதாவது நீங்க கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன தலைப்பு மறுபடியும் சொல்லுங்க?
1: வாசம் வீசும் வானொலி.
3: அப்புறம் என்ன நீங்க சொல்றீங்களா? வாசம் வீசும்
1: வானொலி.
3: அப்புறம் என்ன தலைப்புவே? அது எப்பவுமே வானொலி வந்து வாசம் தானே வீசும்.
1: ஆமா.
3: காதுல செவியில கண்ணுல, யாரும் கண்ணால் பார்க்க முடியாது தவிர காதால் கேட்கக்கூடிய ஒரே ஒரு நிகழ்ச்சி வந்து வானொலி தான்.
1: நம்ம காதால கேட்டு நம்மளுடைய கற்பனை திறன் எல்லாத்தையுமே வளர்க்கக்கூடியது எல்லாமே செய்யக்கூடியது எல்லாமே வானொலி தானுங்களே.
3: நிச்சயமா, அதாவது சந்தேகமே இல்லை. ஆரம்பத்தில் வானொலி என்று வரும்போது அது வந்து ஒரு ஆரம்ப கட்டம், அது வந்து ஒரு தொடர். அது அந்த தொடர் என்ன ஆச்சுன்னா நீண்டுகின்றே சைதுக்கு வந்து முடிவே கிடையாது. யுக முடிவு எப்பவுமே அன்றைக்குதான் இந்த வசந்த வீசு வானொலி அடங்கும். ஏன் அப்படிப்பட்ட இது எந்த நீங்க கூட சொன்னீங்க, சின்ன சின்ன வேலையை கவனிச்சிக்கினேன், சின்ன சின்ன பணிய முடிச்சுக்கினிய வந்து நம்ம எத்தனையோ வேலைகளை கவனிக்கலாமா?
1: நமக்கு இடையூறே இல்லாம நாம செய்யும் வேலைகளுக்கு எது ஒண்ணு நம்ம செஞ்சுட்டு இருந்தாலுமே அதுல இடையூறே இல்லாம வேண்டிய தகவல்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்கலாம் இந்த வானொலி மூலமா.
3: இந்த வாசம் வீசு வானொலி இருக்க பட்டி தொட்டி எல்லாத்தையும் மலைப்பகுதி எல்லாமே வானொலி போகுதுமா? பட்டி தொட்டிக்கும் போகுது.
1: ஆமா.
3: இன்றைக்கு வானொலி இல்லாத எந்த இடம் இருக்கு? பாக்கி இருக்கு.
1: ஆமா, எல்லா இடத்துலயுமே இருக்கு.
3: ஆமா, எங்கும் நிறைந்த இறைவன் எப்படி இருக்கிறானோ அப்படி அது பார்த்தாமா இந்த வானொலி. அதான் ஏதோ நீங்க கற்பனையா சொன்னீங்களோ என்னன்னு தெரியாது. வசந்த வீசு வானொலின்ட்டு ஆரம்பமே அந்த என்ன வசந்தம்னு சொல்றது, அது எப்படிப்பட்ட அந்த ஆரம்ப காலத்துல அந்த ரேடியோ பெட்டி எப்படி இருந்தது? நாங்க 1957 எங்க அக்காவுடைய கணவர் வாங்கும் போது ஜிசி ரேடியோமா, ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனி அப்படின்ட்டு, அதுடைய டைப் வேறம்மா, சவுண்டி அலாதியா இருக்கும். அது இலங்கை வானொலி இருக்கும். அப்படி அந்த டியூன் பண்ணா சவுண்டு வீட்டே தூக்கும்மா. அப்படிப்பட்ட வானொலி எல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போச்சு. என்ன காரணம் என்ன? அது எல்லாமே தான் அப்படி இப்படி இப்ப எல்லாமே வந்து ஆன்லைன்ல இப்படி இந்த யுகம் எல்லாம் வரும்ட்டு நம்ம நினைக்கலாம். அப்போ இப்படி இந்த யுகம் இப்ப நடக்கு.

0: ஒரு பாட்டு கேக்குறதுனால அதுக்கு ஒரு கவிதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க.
1: வளர்ந்துருக்காங்க வானொலி கேட்டு நம்மளோட குரல் அதுல கேட்கணும்ன்றதுக்காகவே அவங்களோட திறமைகளை வளர்த்துட்டு வராங்க.
0: ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்ற மாதிரிங்க
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: மனைவி கூட இல்லாம இருந்துடலாம் இருக்கு, இல்லாம இருக்க முடியாது போல இருக்கு. அதே மாதிரி பெண்களும் கடவுள் இல்லாம போய் வேலை பார்த்துட்டு மாதவடைய கேட்டு வரையாடி தான் சொல்றாங்க. என்ன சமையல் முடிச்சிட்டு வர்றதுதான் சொல்றாங்க, இதை கேட்டுட்டு சமையல் முடிச்சிட்டு வர்றதுதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளுகள் மாறிவிட்டுன்னு தான்
1: நினைக்கிறேன்.
0: இந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்திருக்கீங்க தங்கம், உங்க பேருக்கு தகுந்த மாதிரி தான் வாகனோடி விட்டும்
1: நன்றி. நன்றிங்க சார் உங்களோட கருத்துக்கு. வாசம் வீசும் வானொலிங்கிற தலைப்புல நிறைய நேயர்கள் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு பாடல் கேட்கலாம்.

இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-864-58 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி AGNCHN1@gmail.com என்ற

0: இணையதள முகவரியில் உங்கள் விண்ணப்பங்களை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க நேயர்கள் காத்துட்ருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுகிறேம்மா.
0: சொல்லுங்க சங்கர் சார்.
1: அதாவதுமா நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே வானொலி தாம்மா. ஆமா, அந்த காலத்துல இப்ப செய்தித்தாள்கள்லாம் கிராமங்களுக்கு எல்லாம் போய் சேர இயலாத நேரத்துல இந்த வானொலி வந்து ஒரு பஞ்சாயத்து யூனியன்ல, ஒரு பார்க்ல, ஒரு பொது இடங்கள்ல இந்த வானொலி வச்சு வெளியில ஸ்பீக்கர் வச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. இது இந்த மக்கள் பூராமே அங்க போய் சாயங்காலம் மத்தியான நேரத்துல அந்த பெரியாளுக்கெல்லாம் போய் அந்த செய்திகளை கேட்கறதுக்காக அந்த ரூம் அந்த இடங்கள்ல போய் உட்கார்ந்து அந்த செய்திகளை கேட்பாங்க. அப்ப அந்த அந்த நேரத்துல வந்து எல்லார் வீட்லயுமே வானொலி வாங்கக்கூடிய வசதி கிடையாது இல்லம்மா. ஆமா, அப்போ வந்து இந்த பொதுவான இடத்துல ஒலிக்கக்கூடிய வானொலிகளை கேட்டுதான் சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் அதுக்கு சுதந்திர வாசம் வீசும் வானொலின்னு நான் சொன்னேன். எல்லா மக்களும், அதாவது ஒருத்தர் வீட்டுல போய் ஒருத்தர் கேட்க முடியாது இல்லையா. ஆமா, அதை எல்லா இடமே பொது இடங்கள்ல கொண்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லம்மா. நாங்கெல்லாம் சிறு பிள்ளைகள அதெல்லாம் பாத்துருக்கோம், அதை கேட்டு அனுபவிச்சிருக்கோம். பாட்டு கேட்கணும் அப்படிங்கறதுக்காக ஓடுறது, ஓடி போய் சாயங்காலம் இவ்வளவு நேரம் பாட்டு கேட்பாங்க, செய்தி சொல்லுவாங்க, ஒளிச்சித்திரம் போடுவாங்க. அப்பறம் அந்த ஒளிச்சித்திரம் போடுவாங்கல்லம்மா, சினிமா படம்
0: போட்டுட்டு இருக்காங்க சார். டெய்லி 4 மணிக்கு சாயங்காலம் போயிட்டு இருக்குங்க சார்.
1: நமக்கு நம்ம மேல ஒர்க் ஷாப்புக்கு வந்துடுறதுனால அதை கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு.
0: சரிங்க சரிங்க.
1: அதனால வாசம் வீசும் வானொலி அது சுதந்திர வாசம் வீசும் வானொலிமா.
0: சரிங்க சரிங்க.
1: அந்த சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு வானொலி மூலியமா சொன்னவரு நம்ம பூர்ணம் விஸ்வநாதன்ங்கிறவரு. அவர் தான் சொன்னதுமா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு வானொலியில சொன்னதே அவர்
0: தான்.
1: இந்த நேரத்துல நான் நினைவு வர பெருமைப்பட்டுக்கிறேன்.
0: சரிங்க சரிங்க. நன்றி நன்றிங்க சார். அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: எம் ராஜு, நொலம்பூர்.
0: நொலம்பூர்ல இருந்து எம் காஜுங்களா?
2: ராஜு.
0: ராஜு, ஓகே ஓகே, சரி சொல்லுங்க சொல்லுங்க, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. வாசம் வீசும் வானொலி
2: நீண்ட நாள் பிறகு இப்ப வர நல்லதாவே இருக்கும். சுருக்கமாக கூட பேசலாம். வானொலி சாதனை அவ்வளோ செய்து இருக்குது நம்ம நாட்டுல. நானும் சின்ன வயசுல இருந்து வீட்டுக்கும் வசதி வெளிக்கும் ரேடியோ கேட்காத நேரம் இல்ல, அது ஒரு நேரம்.
0: ஆமா,
2: ஏர் ஓட்டும் போது கூட கலப்பு நோக்கு தெரியல கட்டிட்டு கேட்டுக்கணும் ஏர் ஓட்டி இருக்கிறான். இன்னைக்கு டிராக்டர் எல்லாம் வந்துருச்சு, ஏதோ ஏதோ மாறி இருக்கு. இந்த எப்பம் வந்த பிறகுதான் ராவும் போவலும் கொல்லுமோட்டுல கல்ட்டுமேட் எல்லாம் கூட பாடி நடக்குது. அதுலயும் குறை கிடையாது. குறை இல்லாத போறது இந்த நாட்டுல வானொலி
0: ஒண்ணுதான்.
2: அதால வந்து நம்ம பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைவுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு குறுகிய நியூஸ கொடுத்தது அவரு மறைவுக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு தெரியலன்னு அப்பதான் அந்த நியூஸ் வந்தது. காலையில 5 நிமிஷம் ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் சொல்லுவாங்க செய்தி.
0: சரிங்க.
2: அப்படியே நம்ம பாரத பிரதமர் அண்ணன் இந்திரா காந்தி வந்தாங்க, லைசன்ஸ் இருந்ததெல்லாம் எடுத்தாங்க. ரேடியோ அப்பெல்லாம் லைசன்ஸ் ஆட பாடணும். அந்த லைசன்ஸ் இருக்கக்கூடாது, விளம்பரத்தை போட்டு விளம்பரக்காரர்கிட்ட வாங்கிக்கலாம். அதால அந்த லைசன்ஸ் பண்ணாங்க அவங்க ஆட்சியில. நிறைய சாதனை எல்லாம் செய்துக்கிறாங்க. அடுத்ததுதான் சொல்லலாம் இந்த போதுக்கு. நல்லது,
0: நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு.
3: ஆமா மேடம்
0: சொல்லுங்க.
3: வாசம் வீசும் வானொலி தான மேடம்?
0: ஆமா ஆமாம் சார்.
3: அதாவது வாசம் வீசப்பேதான் மேடம், பாண்டிச்சேரிந்து தூத்துக்குடி வரைக்கும் வாசம் வீசப்பேதான் லைன் பிடிச்சு
0: வந்திருக்கேன்.
3: அதாவது வாசம் வீசிட்டு நீங்க கொடுக்குற நிகழ்ச்சி அதனோட பாட்டு தரம், என்ன பாட்டு கேட்டாலும் கொடுக்குற

0: இருக்கிறதால வாசங்க வரைக்கும் எடுக்கிறதாலதான் நாங்க தேடி தேடி நாங்க வந்துட்டு இருக்கோம்.
1: ஆமா ஆமா,
0: அதுதான் மறக்க முடியாத நேயர்களும் வானொலியும் பிரிக்க முடியாது. அதுக்கு வந்து நீங்க கொடுக்க ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியா இருக்கா அந்த வாசமா கூட இருக்கலாம்.
1: ஆமா,
0: அதான் வானொலியும் எங்களுக்குள்ள வாசம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது எங்களுடைய உயிர் மூச்சு கடைசி இருக்கிற வரைக்கும் பயணம் வந்து நிக்கும். வானொலியில் பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க.
1: ஆமா ஆமா,
0: அதான் உண்மையான வாசம்.
1: சரிங்க சரிங்க, நன்றிங்க நன்றிங்க. அடுத்தடுத்த நேயர்கள் நம்மோட இணைப்பில் இணைஞ்சிட்டே இருக்காங்க, அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்காக. அடுத்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து சந்திரன்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
2: அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க.
1: சொல்லுங்க.
2: வானொலி அப்படின்னா அது ஒரு அறிவு பெட்டகம் அப்படின்னு. வானொலி வந்து மனிதர்களை பக்குவப்படுத்தக்கூடிய, சிறந்த பக்குவம் செய்யக்கூடிய மனிதன் அப்படின்னு சொல்லணும்.
1: ஆமா,
2: உயிரோட்டமான ஒரு கவிதை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வானொலியில நம்ம பேசுறோம் அப்படின்னா அதற்காக நம்ம மெனக்கெடுவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ரேடியோவால மாத்திரம்தான் இருக்கும். அதே மாதிரி வானொலின்னு எடுத்துக்கிட்டோம்னா அறிவிப்பாளர்கள் தான் ஒரு அளப்பரிய பணி அப்படிங்கறத பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, பாடல்கள் எப்பவும் கேட்கறது தான், ஆனா அந்த பாடல்களையும் தாண்டி அறிவிப்பாளர்களுடைய அந்த அற்புதமான பேச்சு கேட்கும் பொழுது மனசுக்குள்ள ஏதோ நண்பனோ தோழியோ உட்கார்ந்து நமக்கு பக்கபலமாக இருக்கிறாங்கப்பா அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை வளர்க்கும். அதுவும் இரவு நேரங்கள்லாம் அந்த இனிமையான பாடல்கள்ல போட்டு அந்த அறிவிப்பாளர்கள் அந்த கவிதை கவிதையோட சேர்த்து அந்த ப்ரோக்ராம் பண்ணதுலாம் ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப MW ஆக இருக்கட்டும், நம்ம புதுச்சேரி FM ரெயின்போவா இருக்கட்டும், குறிப்பிட்ட அந்த 9 to 10 o'clock அந்த இரவு நேரங்கள்ல அந்த மெனக்கெட்ட அந்த பாடல் வரிகள்ல இருக்கக்கூடிய அந்த கவி அவங்க எடுத்து சுத்தி பாட்டு போடுறதுலாம் அளப்பரிய ஒரு சேவை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மத்திய அலைவரிசை அப்படின்னு எடுக்கும் பொழுது நிச்சயமா மனிதர்களை சிந்திக்க வச்சிருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லணும். சின்ன பிள்ளையில இருந்து நான் பேசுறேன் மேம், எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் 9th standard படிக்க ஆரம்பிக்கும் போது பேசினேன் இல்லையா, அப்போ எல்லாம் அந்த அதே ஒரே ஒரு முகடமா அது ஒரு நிகழ்ச்சின்னா நேயர் நேரம் தான்.
1: இப்ப இந்த மாதிரி நம்மளோட நினைவுகள் எல்லாத்தையும் மீட்டு தர்றது இந்த வாசம் வீசும் வானொலி தான்.
2: உண்மைதான் பாருங்க, நிரந்தர அறிவிப்பாளர்கள் மூவர் இருக்கிறாங்க, ஆனா அவர்கள் நிரந்தர ஓய்வு பெற்றுட்டாங்க, இப்ப நம்மளோட இல்ல. இருந்தாலும் அவங்களுடைய குரல் இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. LSS சார மறக்க முடியுமா, உமா மேம மறக்க முடியுமா, திருமகள் மேம மறக்க முடியுமா, அவங்க எல்லாம் அளப்பரிய சேவை அப்படிங்கறத செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு தூரம் மெனக்கெட்டு இருக்கணும் இல்லையா. அந்த நம்ம நினைச்சுப்போம் மேம், RJ வேலை ரொம்ப ஈஸின்னு, ஆனா உள்ளுக்குள்ள உட்கார்ந்தாதான் தெரியும். அந்த பேனல்ல உட்கார்ந்து சாங்ஸ் போடுறதா இருக்கட்டும், காலேஜ சமாளிக்கிறதா இருக்கட்டும், அந்த அழகான நாங்க யார் வந்தோம் என்ன பேசணுங்கிறது எழுதுறது, இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த எழுத்து அப்படிங்கறது உயிருள்ள ஒரு எழுத்தாக இருக்குன்னா வானொலி தான். நம்ம கடிதம் எழுதுறோம், அது வாசிக்கிறாங்க, அப்புறமா நேர் நேரத்துல நாங்க கேட்கிற பாடல்களை போடுறாங்க.

0: பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அந்த குட்டி ஒரு 2-3 நாள் இருக்கக்கூடிய அந்த வார் போது மக்களை பயப்படாம வச்சது வானொலி தான். கள்ள நிலவரம் இப்படி இருக்கு, யாரும் பயப்படாதீங்க, கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டுன்னு அந்த அளப்பரிய சேவையை கொடுத்து மக்களுக்கு தெம்பா இருந்தோம். அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தில் இருக்கும் பொழுது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றா போல மக்களுக்கு எப்படி நடந்துக்கணும், எப்படி பொறுப்புணர்வா ட்ரூ சிட்டிசனா இருக்கிறோம் அப்படிங்கறத வலியுறுத்துறது அப்படிங்கறது வானொலி தான். நிறைவாக எடுத்துக்கிட்டோம்னா கல்விங்கிறது முக்கியம். அது குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும், அந்த கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை கொடுக்கறதாக இருக்கட்டும், அந்த கல்விய மக்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு தனியா நிகழ்ச்சி ஒதுக்கி அதை சிறப்பாக எடுத்துட்டு வர்றதா இருக்கட்டும், அதாவது அளப்பரிய சேவை. அப்ப விஞ்ஞானத்தை பத்தி பேசுறோம், கல்வியை பத்தி பேசுறோம், விளையாட்டை பத்தியும் பேசுறோம், மருத்துவம் சார்ந்த விஷயத்தை பத்தி பேசுறோம், அப்புறமா கவிதை நயமிக்க வரிகள்ல நம்ம சொல்றோம். ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன, நாடகம் மறக்கவே முடியாது மேம். அதாவது நாடகம் என்னப்பா என்டர்டெயின்மெண்ட் தானே அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா அந்த என்டர்டெயின்மெண்ட்லயும் ஒரு கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிறோம்.
1: அந்த குறைஞ்ச நேரத்துல ஒரு நல்ல கருத்து சொல்லிருப்பாங்க.
0: ஆமா, அப்போ அந்த நாடகம்லாம் ரொம்ப உயிரோட்டமானவை. என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி அப்படிங்கிற விஷயம் பழமையானது, ஆனா வெவ்வேறு காலகட்டங்கள்ல அது நவீனத்துவத்தை நோக்கி பயணிச்சுட்டு வருது. பாருங்க, இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, அந்த முள்ளை எடுத்து நாங்க திருகி கேட்போம்னு, அதுல இருந்து அனலாக் சிஸ்டம் ஆச்சு, அனலாக் வந்து டிஜிட்டல் சிஸ்டம் ஆச்சு, டிஜிட்டல் வந்து எஃப்எம் ஆச்சு, இப்ப எஃப்எம் வந்து ஆப் கூடாக இருக்கு. அப்போ வானொலிங்கிற ஒரு விஷயம் பழமை 90 ஆண்டுகள் ஆனாலும் அந்த புதுமையை நோக்கி வெவ்வேறு சமயங்கள்ல பரிணாமித்து தன்னைத்தானே ஊடுருவி அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இங்கதான் இருக்கு. நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, மாணவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், தமிழை மிக சிறப்பாக கையாள வைக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது வானொலி தான். இப்ப என்ன வெளியில போறவங்க கேட்பாங்க, உங்க தமிழ் சிறப்பாக இருக்கு, அதிகம் தமிழ் பேசுறீங்க, அதிகமான ஆங்கில வார்த்தைகள்ல கலக்கல, ஏன் எப்படி அப்படின்னு கேட்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், வானொலி கேளுங்க. அது கேட்கும்பொழுது உங்க அறியாதையே சொற்கள் உங்க மனசுக்குள்ள ஊடுருவி சரியான சமயத்துல ஆங்கிலத்துக்கு பதிலாக தமிழ் சொற்களை போட்டு பேசக்கூடிய அளவிற்கு உங்களுக்கான திறன் மேம்பாடு அப்படிங்கறத வானொலி செய்யணும்.
1: சரியா சொல்லிருக்கீங்க.
0: சில நண்பர்களை அறிமுகப்படுத்திருக்கிற வானொலி நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்க வச்சு அது அடுத்த சந்ததியினருக்கும் கடத்தப்படணும்னா, இப்ப இருக்கக்கூடிய நேர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் ஊக்குவிச்சு இந்த மாதிரியான நேரலை நிகழ்ச்சிகளை பங்களிப்பு கொடுத்து அந்த குழந்தைகளையும் ஊக்குவிச்சு அதுலயும் நிகழ்ச்சிகள்ல பங்கு பெற்றணும். அது எவ்வளவு அற்புதமான விஷயம். இப்ப ரெயின்போ கிட்ஸ் எல்லாம் எவ்வளவு குழந்தைகள் வந்து சிறப்பா ரேடியோல பேசி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறாங்க, அதுதான் வானொலிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. வானொலியோடு நம்ம எல்லாரும் பயணிச்சு வாழ்க்கையில அதிகம் கத்துக்குவோம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.
1: நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, நிறைய கத்துக்கிட்டோம், நிறைய திறன் வளருது அப்படிங்கறது எல்லாமே சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார்.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
1: நன்றி. நன்றிங்க சார். வாசம் வீசும் வானொலி நேயர் நேரம் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:45. நிகழ்ச்சி நேயர் நேரம். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு வாசம் வீசும் வானொலி. நேயர்களே, உங்களது கருத்துக்களை நமது முதன்மை அலைவரிசையோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2275-2240 மற்றொரு எண் 2275-2550. நீங்கள் வெளியூரில் இருந்தோ அல்லது கைபேசியிலிருந்தோ அழைப்பதாக இருந்தால் 0413 என்ற தொலைபேசி குறியீட்டு எண்ணை முன் இணைத்து அழைக்கலாம். உங்கள் கருத்துக்களை நமது முதன்மை அலைவரிசையோடு பகிர்ந்து கொள்ளலாம். வானொலி. வானொலி என்பது ஒலி அலைகள் மூலம் மக்களின் மனதை இணைக்கும் ஒரு அற்புதமான ஊடகம். காலம் மாறினாலும் வானொலியின் இனிமையும் அதனுடன் இணைந்த நினைவுகளும் என்றும் மனம் வீசிக்கொண்டே இருக்கின்றன. அதனால்தான் வாசம் வீசும் வானொலி என்ற தலைப்பு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. நேயர்களோடு இணைவதற்கு முன் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்களின் கவனத்திற்கு, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு

கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGE புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற SC ST பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், சாஃப்ட்வேர், கணினி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 இருந்து 27 மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 இருந்து 30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் 1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 3வது குறுக்கு தெரு முதல் தளம் நடேசன் நகர் புதுச்சேரி 5, தொலைபேசி எண் 0413-2200115, கைபேசி எண்கள் 8870073622, மற்றொரு கைபேசி எண் 9692342446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் நேயர் நேரம். இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு வாசம் வீசும் வானொலி. கண்களுக்கு தெரியாமல் காதுகளின் வழியாக இதயங்களை இணைக்கும் பாலம்தான் வானொலி. வாசம் வீசும் வானொலி என்பது வெறும் ஒலிபரப்பு சாதனம் அல்ல, அது நினைவுகள், உணர்வுகள் மற்றும் மக்களை இணைக்கும் ஒரு இனிய பாலம். அதன் மனம் என்றும் நம் மனங்களில் வீசிக்கொண்டே இருக்கும். வானொலியின் மிக சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கற்பனைக்கு இடம் தருது. ஒரு குரலை கேட்கும் பொழுது அந்த மனிதரை நம் மனதில் நாமே உருவாக்கி கொள்கிறோம். ஒரு நாடகத்தை கேட்கும்போது அந்த காட்சிகள் அனைத்தும் நம் கற்பனையில் உயிர் பெறுகின்றன. அதுவே வானொலியின் மாயம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பங்கு பெற்றது நேயர் நேரம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் நிகழ்ச்சி நிறுவனத்தின் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:08.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது அழகிய சின்னம் அரிக்கமேடு சித்திரம். குரலும் அமைப்பும் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: சந்துரு, அப்படி என்னப்பா டீப்பான யோசனை?
1: கோபால் சார், கீழடி அகழாய்வு பத்தி படிச்சுட்டு இருந்தேன். அந்த காலத்துல தமிழர்கள் இவ்வளவு நாகரிகத்தோடு ஒரு வளர்ச்சி அடைஞ்ச சமூகமா இருந்திருக்காங்களே, இப்படி எல்லாம் நினைச்சு அந்த கால தமிழ்நாட்டை ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து அதை களைச்சிட்டீங்களே.
0: ஏன்பா சந்துரு, பாண்டிச்சேரியில் இருக்கிற, அதுவும் பக்கத்தில் இருக்கிற அரிக்கமேடு, அங்கேயும் அகழ்வாராய்ச்சி நடந்ததுப்பா, அதை பற்றி படிக்கலையா?
1: பாண்டிச்சேரி பக்கத்தில் அரிக்கமேடு கேள்விப்பட்டிருக்கேன் சார். கொஞ்சம் தெளிவாக எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார்.
0: ஒன்றும் இல்லைப்பா, புதுச்சேரியிலேருந்து கடலூர் போகிறோம் இல்லையா?
1: ஆமாம்.
0: அரியாங்குப்பம் வரும்.
1: ஆ ஆமாம்.
0: அங்கேருந்து வீராம்பட்டினம் போற வழியில கொஞ்சம் தூரத்துல லெப்ட் எடுத்தோம்னா அரியாங்குப்பம் ஆற்றோட வலது கரையில அரிக்கமேடு இருக்கு.
1: கரெக்ட் சார். கோபால் சார், அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி எப்ப நடந்துச்சு? அதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டான செய்தி இருக்கா சார்?
0: நிச்சயமாப்பா. அகழ்வாராய்ச்சி எப்ப நடந்தது அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அதை நம்ம பார்க்கலாம்.
1: சரி சார்.
0: 1937 ரூவோ துய்ப்ரே அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் புதுச்சேரி பிரெஞ்சு கல்லூரியில பணிபுரிஞ்சுட்டு இருந்தாரு. அவரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு முறை அரிக்கமேடு பகுதிக்கு கொஞ்சம் ஜாலியா அப்படியே சுத்தி பார்க்கலான்னு போயிருக்காரு. அங்க செதறி கிடந்த சிறு சிறு பொருட்களும் கண்ணாடி துண்டுகளும் சில அரிய கற்களும் பல பழக்கும் பல்வகை கற்களும் அவரது கவனத்தை கவர்ந்தது. இந்த கற்களை அங்கு விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அவற்றை வந்து கொடுத்தாங்க. அவரும் அவங்களுக்கு கொஞ்சம் மிட்டாய் பணம் இப்படி ஏதாவது பரிசு பொருட்களை கொடுத்து நிறைய சேகரிச்சாரு. இப்படித்தான் அரிக்கமேடு பகுதியில் ஏதோ ஒன்று இருக்கு, அந்த காலத்து மனிதர்கள் இங்க சிறப்பா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது.
1: செம இன்ட்ரெஸ்டான செய்தி சொல்லியிருக்கீங்க சார். சார், அரிக்கமேடுல கிடைச்ச பொருட்களை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி எப்ப நடந்ததுங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா?
1: ஆமா சார்.
0: அதுக்கு பதில பார்க்கலாம்.
1: பார்க்கலாம் சார், சொல்லுங்க.
0: 1944 மார்டின் வீலர் அப்படிங்கிறவரு இந்த அரிக்கமேடு பகுதியில பல்வேறு உண்மைகள் மறைந்து கிடக்கும் அப்படின்னு நினைச்சு அகழாய்வுல ஈடுபட்டார். அப்ப பல்வேறு உண்மைகள் வெளி உலகுக்கு தெரிய வந்தது. அதுலதான் முக்கியமா அந்த பொருட்களை பத்தி நம்ம இப்ப பாக்கணும்.
1: நான் கூட கேட்டேன் சார், இப்ப
0: சொல்லுங்களேன். சொல்றேன். அரிக்கமேடு பகுதியில அகழாய்வு செய்து பார்த்த பிறகுதான் அங்க மண்ணுக்குள்ளார செங்கல் சுவர் இருந்ததும் ஈம தாழிகள், அதாவது முதுமக்கள் தாழிகள் சொல்றோம் இல்லையா, அது இருந்துச்சா. பல வண்ண மணிகள் கிடைச்சுதான், பல வகை ஓடுகள் கிடைச்சுதான். இந்த மணிகள்லாம் பார்க்கும் போது கிழக்கு கடற்கரையில் பல ஊர்ல இதே மாதிரி மணிகளும் கிடைச்சுதான். அப்ப தமிழர்கள் எந்த அளவுக்கு சிறப்பா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி வெளி உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சது.
1: இது மட்டுமா இல்ல இன்னும் வேற எதனா இருக்கா சார்?
0: இன்னும் நிறைய இருக்கு சந்துரு.
1: சொல்லுங்க சார்.
0: அந்த காலத்துல மணிகளை உருக்கி அப்புறம் காய்ச்சி அதை துளையிட்டு தூய்மை செய்து இந்த மணிகளை கோர்வையா கட்டுறாங்க இல்லையா, இதெல்லாம் அங்க செஞ்சிருக்காங்க. இங்க நீலமணி, பச்சை மணி, ஊதாமணி, கருப்பு மணி இதெல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. தங்க காசுகள் கிடைச்சிருக்கு, செப்பு காசுகள் கிடைச்சிருக்கு. 200 வகையான மண்பாண்ட ஓடுகள் இங்கு சேகரிக்கப்பட்டுள்ளன. பானை ஓடுகள்ல அண்டிய மகர், அந்தக, ஆவி, ஆமி, ஆதித்யன் இப்படி பல தமிழ் பெயர்களும் இருந்திருக்கு.
1: கோபால் சார், இந்த அரிக்கமேட்டை நேரில் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சார். நீங்களும் வந்தீங்கன்னா

0: ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பைக்ல போயிட்டு வந்துடலாம்.
1: ஆ சரிப்பா, இப்பயே போவோம், பைக் எடுப்பா. சந்துரு, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காலத்து கற்பனையில எல்லாம் அந்த இடத்துல இருக்கும்னு நினைச்சிட்டு வரக்கூடாது. நாம போகக்கூடிய இந்த அரிக்கமேட்டில் இப்போ ஒன்றுமே இல்லை. அங்கே எடுக்கப்பட்ட பொருட்கள்லாம் வேற இடங்களில் போய் மியூசியம் அப்படி இப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வெறும் இடம் தான் இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா, பல வகை மணிகள் இருந்தது, கண்ணாடி தொழிற்சாலை இருந்து தான், சாயப்பற்றை கூட இருந்தது அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இடம் நெருங்கிட்டோம். இப்போ வண்டியை விட்டு இறங்கி ஓ தெரியுதா இல்லையா, மாந்தோப்பு.
0: ஆமாம் சார், ஆமாம் அது தெரியுது.
1: அது உள்ள ஒரு பழைய கட்டடம் இருக்குல்ல
0: சார், அது தெரியுது. அந்த கட்டடமா சார் அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்களே, அதுவா சார்?
1: இல்ல இல்ல சந்திரு, இந்த இடத்துக்கு வர்ற பல பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. 17 நூற்றாண்டுல ஒருத்தர் ஒரு மாளிகை கட்டி இந்த மாந்தோப்புல வசிச்சிருக்காரு. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அவரு போன பிறகு அது அப்படியே சிதிலம் அடைஞ்சு இப்ப வெறும் செவரு தான் நிக்குது.
0: இதோ பாக்குறோம், அதுவா சார்?
1: ஆமா ஆமா சந்திரு, இத பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது ஏதோ அரிக்கமேட்டோடைய பழைய பில்டிங் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க.
0: சார் நானும் அதான் நினைச்சேன் சார்.
1: அது கிடையாது, இது இப்போ ஒரு 200-300 வருஷத்துல உள்ள ஒரு கட்டடம் தான். ஆனா இந்த இடத்த ஒரு மியூசியமா மாத்தி அங்க கிடைச்ச பொருட்கள் எல்லாம் வச்சு ஒரு பார்க் மாதிரி வச்சு ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் எல்லாம் வர்ற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். சந்துரு
0: சார்,
1: இங்க நிறைய பேர் டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா?
0: ஆமா சார், நிறைய பேர் வந்திருக்காங்க சார் இன்னைக்கு.
1: அவங்கள்ட்ட அவங்களுடைய கருத்து என்ன

0: வந்து வாணிபத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அது பார்க்க முடியாதது ஒரு குறையாக உங்களுக்கு தோணுது.
1: ஆமாம், ஏன்னா இப்போது ராஜராஜ சோழன்னா பெரிய கோயில் தான் பார்க்கணும். பெரிய கோயில் டெல்லியில் கட்டினா நமக்கு பயன் இல்லை, அங்கே தான் இருக்கணும் அது.
0: நன்றி தம்பி. உங்கள் பேர்
2: அஜய்.
0: நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
2: சென்னையில் தான் படிக்கணும். நான் சின்ன ஒரே காலேஜ் தான்.
0: காலேஜ் பேர்
2: அண்ணா யூனிவர்சிட்டிங்க.
0: நீங்களும் அவரை மாதிரியே நெட்டில் பார்த்து?
2: அவரை மாதிரி நாங்கள் ரெண்டும் ஒன்றா தான் வந்தோம். கரெக்டாக பிளான் பண்ணி தான் வந்தோம். அப்புறம் கூகுளில் பார்த்தோம் இந்த இடம் சரி பழங்காலத்து இடம் அப்படின்னு சொல்லி சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். டிரான்ஸ்போர்ட் வசதியெலாம் அரசாங்கம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எதாவது பண்ணாங்கன்னா நம்ம அந்த பழைய பொருட்கள்லாம் வச்சு ஒரு மியூசியம் மாதிரி வச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாண்டிச்சேரி அரசுக்கு நான் இதை கேட்டுக்கிறேன்.
0: சரி, பாண்டிச்சேரிக்கு வந்து நீங்கள் இப்போ இந்த இடத்த தவிர வேறு என்னென்ன இடம்லாம் பார்த்தீங்க?
2: சாரல் பீச் போனோம், அப்புறம் ராக் பீச் போனோம், அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பிளேஸ் போனோம். அவங்களாம்
0: சென்னை வாசி, பாண்டிச்சேரி எப்படி இருக்குது உங்களுக்கு?
2: கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. சென்னைக்கு போகும்போது பாண்டிச்சேரி கொஞ்சம் யூனியன் டெரிட்டரி, அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, நல்லாயிருக்கு.
0: இந்த அரிக்கை மேடை பற்றின உங்களுடைய கற்பனை ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? எப்படி இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு?
2: பழங்காலத்து இடம் நல்லா இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. பழங்காலத்து இடம்னா நம்ம இன்னும் இது பார்த்து போனோம், பில்டிங்கு எல்லாம் இருக்கும்னு நினச்சோம்.
0: இப்போ கீழடியிலலாம் ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஏற்கனவே வந்து ஆய்வு ரொம்ப பழமையாக முடித்தாச்சு. இப்போ அந்த கீழடி ஆய்வெல்லாம் பார்க்கும்போது அது மாதிரி இங்கே ஏதோ இருக்கும், அந்த பழமையான பொருட்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சிலாம் வந்தீங்களா?
2: ரோமன்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆர்கியாலஜிலாம் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணால் கொஞ்சம் எதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
0: இப்போ ஒரு தடவை ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிட்டாங்க, கிடைச்ச பொருட்களை கொண்டு போய் கலைப்பொருட்களை வச்சுருக்காங்க, மியூசியத்தில் இருக்குது. இந்த இடத்த பற்றின ஒரு பேர் வந்துருச்சு. இன்னும் பல இடங்கள் வந்து இங்கே இன்னும் ஆராய்ச்சி செய்யாமல் இருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: கரெக்டாக அந்த இடத்த பார்த்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செஞ்சாங்கன்னா நிறையா கண்டுபிடிக்கலாம்.
0: தம்பி உங்கள் பேர் சொல்லுங்க.
3: என் பேர் முரளிதரன். நான் வந்து இங்கே அரியாங்குப்பம் பகுதியில் இருக்கேன். இந்த அரிக்கன்மேடு பகுதியில் வந்து நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்து பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னாக்க, சுற்றி பெரிய இந்த கடலை ஒட்டிய அந்த ஆறு இருக்குது, அதை சுற்றி அலையாத்தி காடுகள் இருக்குது. அங்கங்கே திட்டத்திட்ட அலையாத்தி காடுகள் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பசுமையான ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல வந்து கால் வச்சதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வாணிபம் செஞ்ச ஒரு இடம், அப்படிப்பட்ட ஒரு இடம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கடல் கடந்து வாணிகம் செய்திருக்கிறான் தமிழன் அப்படின்னா அதெல்லாம் நமக்கெல்லாம் பெருமை தானே. அதுக்காக நம்ம எல்லாம் குடும்பத்தோடு இங்கே வாங்க, உங்கள் குழந்தைங்களை இந்த இடத்த காட்டுங்க, எல்லாம் சுற்றி பார்க்கட்டும். ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க ஒரு நாட்டில் நம்மளாம் பிறந்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு நம்ம பெரிய சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். காவிரி பூம்பட்டினம் சொல்கிறோம்ல, அதுக்கு நிகரான ஒரு துறைமுகம் இங்கே அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் வந்து வாணிபம் செஞ்சுருக்காங்க. தேங்காய் திட்டு துறைமுகத்தில் கூட ஒரு பெரிய கப்பல் வந்து போக முடியல, ஏன்னா அந்தளவுக்கு வந்து வசதிகள் இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய தமிழர்கள் இந்த இடத்துல வந்து தேங்காய் திட்டு துறைமுகத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு கெட்ட இருக்கிற இந்த துறைமுகத்தில் வந்து வாணிபம் செஞ்சுருக்காங்கன்னா அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பெருமை. அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, அதுக்கப்புறம் யாரும் இங்கே வந்து எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும். ஆனால் இப்போ நவீன யுத்திகளை கொண்டு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணால் எப்படி கீழடியில் நம்முடைய தமிழர்களுடைய தொன்மையான வரலாறு புதைந்து கிடைஞ்சி இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சுதோ, அது போல் இந்த இடத்தையும் மிக சிறந்த முறையில் நவீன யுத்திகளை கொண்டு ஒரு பெரிய அகழ்வாராய்ச்சி இந்த இடத்துல பண்ணாங்கன்னா, அதை விட பழமையான பொக்கிஷங்கள் எல்லாம், பழமையான புதையல்கள் எல்லாம், பழமையான வரலாறு எல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமையும். இந்த அரிக்கன்மேடு பகுதி உள்ள போனாலே கிட்டத்தட்ட ஒத்தடிப்பாக தான் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போகுது. ஒரு பெரிய கார் வசதியோ ஒரு பெரிய பேருந்தோ எதுவுமே போகிறதுக்கான வசதிப்பட வசதியும் கிடையாது. ஒரு 2-வீலரில் மண்பாதையில் தான் போக முடியும். இங்கே வந்து ஒரு பெரிய கிணறு இருக்குது, அது வந்து சாய கிணறுன்னு சொல்கிறாங்க. அந்த கிணத்துல வந்து துணி நெய்தல் அது போல் செஞ்சு சாயம் போட்டிருக்காங்க. எப்போ கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது செஞ்சுருக்காங்க. நிறைய வரலாற்று உண்மைகள் இந்த இடத்துல புதஞ்சிருக்கு. ஆகவே எல்லாரும் வந்து இந்த இடத்த பாருங்கள். மக்கள் அதிகமாக வருகிறதா மட்டும்தான் அரசாங்கம் கவனம் செலுத்தும். அப்படி கவனம் செலுத்தினா இங்கே ஒரு பெரிய மணிமண்டபம், ஒரு அரங்கு மாதிரி கட்டி இங்கே கிடைத்த பொருட்களை எல்லாம் இங்கேயே காட்சிப்படுத்தினா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாம் இங்கே வந்து பார்ப்பாங்க. இந்த இடம் வந்து மேம்படும், இது ஒரு பெரிய சுற்றுலா தலமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு படகு போக்குவரத்து மாதிரி ஏற்படுத்தினாங்கன்னா அது மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக அமையும். இதனால் புதுச்சேரி வளர்ச்சி பெறும். இன்னும் சுற்றுலா தலத்தில் புதுச்சேரி இன்னும் மேன்மையடையும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
0: சந்திரு
4: சார்,
0: இந்த அரிக்க மேடை பத்தி முனைவர் இளங்கோ சார் அவரு பேசுனத என் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய செய்திகள்லாம் கிடைக்கும்
4: சார். ஆன் பண்ணுங்க சார், கேப்போம்.
0: நிச்சயமா.
5: தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர். புதுச்சேரிக்கு எவ்வளவோ சிறப்பு இருக்கு, அதுல மிக தொன்மையான சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கக்கூடிய அரிக்கமேடு நகரம். அது ஒரு தொல்லியல் நகரம். கிட்டத்தட்ட 2500 வருஷ பழமையான ஒரு நகரம். நகரம்னு சொல்றதை விட அது ஒரு தொழில் சார்ந்த ஒரு வாழிடம்னு சொல்லலாம். அது ஆங்கிலத்துல எம்போரியம்னு சொல்லுவாங்க, ஒரு வணிக தளமாக அது இருந்திருக்கு.

0: இருக்கு. குறிப்பா ரோம நாட்டோடு, யவன நாடுன்னு சொல்லப்படுகிற ரோமானிய நாட்டோடு வணிக தொடர்பு வைத்திருந்தது. யவனர்களுடைய வணிக குடியிருப்பு இங்க இருந்ததா கூட நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இங்க சாய தொழிற்சாலை இருந்திருக்கிறது. நான் சொல்றதுல 2000-2500 வருடங்களுக்கு முன்னாடி சாய தொழிற்சாலை இருந்தது, மணி தொழிற்சாலை இருந்தது, குடியிருப்புகள் இருந்தன, பல்வேறு தொழில்களும் அங்கு நடைபெற்றிருக்கிறது, கடல் வாணிபம் நடைபெற்றது. ஒரு பழமையான நகரமாக அந்த அரிக்கமேடு இருந்திருக்கிறதுங்கிறதுக்கு இன்றைக்கு நிறைய சான்றுகள் கிடைக்கிறது. இந்த சான்றுகள் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த அகழ்வாய்வு செய்தவர்கள் 3 பேர், இந்த மார்ட்டிமர் வீலர் இந்த தொடக்கத்துல அகழ்வாய்வு செய்தார், அப்புறம் கசால் என்கிற ஒரு வெளிநாட்டுக்காரங்க தான் எல்லாருமே, அதுக்கு பிறகு விமலா பெக்லின்னு ஒரு அம்மையார் இங்க அகழ்வாய்வு செய்தாங்க. இது எல்லாமே இந்தியர்கள் அல்லாதவர்கள் செய்த அகழ்வாய்வு தான். இந்திய தொல்லியல் துறையோ தமிழக தொல்லியல் துறையோ இது வரைக்கும் இங்க அகழ்வாய்வு செய்யல. ஆனா இது தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கு. இப்ப புதுச்சேரிக்கு வருகிறவர்கள், வரலாற்று ஆர்வலர்கள் அல்லது சுற்றுலா விரும்பிகள் எல்லாருமே அரிக்கமேடு பத்தி கேள்விப்பட்டுட்டு அதை பார்க்கணும்னு விரும்பி வர்றாங்க. ஆனா அப்படி வருகிறவர்களை நீங்க அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னு சொன்னா, நாம சொல்லக்கூடிய எந்த தடயங்களும் அங்க இல்லை. அதாவது ஒரு தொல் நகரம் என்பதற்கான ஒரு அடையாளமோ, அகழ்வாய்வு செய்த இடம் என்பதற்கான குறிப்புகளோ, அல்லது அகழ்வாய்வு செய்த பொருள்களுக்கான ஒரு காட்சி கூடமோ எதுவுமே அங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா சரியான போக்குவரத்து வசதி இல்லை, புதர் மண்டிய ஒரு இடமா தான் அந்த அரிக்கமேடு இருக்கு. அதனால இன்றைக்கு புதுச்சேரிய ஒரு மிக சிறந்த ஒரு சுற்றுலா தலமா மாற்ற விரும்புகிற இங்க இருக்கக்கூடிய அரசு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான், இந்த அரிக்கமேட்டை ஒரு காட்சி கூடமாக மாற்றி, ஒரு வாழும் ஒரு மியூசியமாக அதை மாற்றி, சுற்றுலா பயணிகள் இந்த நகரத்தினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கான வசதிகளை செய்து தர வேண்டும். இந்த இடத்துக்கு 2 வழியா உள்ள வரலாம். ஒண்ணு, நில மார்க்கமா வந்தா புதுச்சேரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவுல அரியாங்குப்பம் இருக்கு. அரியாங்குப்பத்துல இருந்து கிழக்கு நோக்கி வந்தீங்கன்னு சொன்னா கடற்கரைக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி காக்காயந்தோப்புன்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த காக்காயந்தோப்பு ஊருக்கு வடக்கு பக்கமா தான் இந்த அரிக்கமேடு இருக்கு. இது நிலப்பகுதியான வழி. இன்னொரு வழி என்னன்னு கேட்டா, நீர் வழியாக வரலாம். அதாவது கடல் மார்க்கமா வந்து இந்த செஞ்சியாறு என்று சொல்லப்படுகிற அந்த ஆற்றின் கரையா நீங்க உள்ள வந்தீங்கன்னு சொன்னா இந்த அரிக்கமேட்டை அடையலாம். இப்ப சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக இந்த நிலவழி, நீர் வழி, 2 வழியையும் மேம்படுத்தி இந்த இடத்தை ஒரு காட்சி கூடமாக மாற்றி வைத்தால் மிக சிறப்பாக இருக்கும். நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகால பழமை உடையது என்பதோடு மட்டுமில்லை, தொடர்ந்து அந்த இடம் பல்வேறு காலகட்டங்கள்ல வாழிடமாகவும் புழங்குகிற இடமாகவும் இருந்திருக்கிறது என்பதற்கு பல ஆதாரங்கள் அங்க கிடைக்கின்றன. அங்க கிடைக்கிற அந்த ஆம்ப்ரோ மதுச்சாடின்னு சொல்லுவாங்க, அது யவன நாட்டில இருந்து வந்த மதுச்சாடி, அது போல பழங்கால பானை ஓடுகள், அதை எல்லாத்த விட பெரிய சிறப்பு பாமி எழுத்துக்கள் பொறித்த பானை ஓடுகள் நிறைய அங்க கிடைத்திருக்கிறது. அகஸ்ட சீசர் தலை பொறித்த சின்னங்கள் அங்க கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம உரை கிணறுகள், குறிப்பா தொல்லியல் அடையாளங்களாக இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அங்க கிடைத்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நகரம், அயல்நாட்டு பயண குறிப்பில இடம்பெற்றிருக்கிற பொதுக்கா என்கிற பெயரில் இடம்பெற்றிருக்கிற நகரம், இன்றைக்கு புதுச்சேரியினுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கிற நகரம், பராமரிப்பு இல்லாமல் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய எந்த அம்சங்களும் இல்லாமல் இருப்பது எங்களை போன்ற வரலாற்று ஆர்வலர்களுக்கு ஒரு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
1: சந்திரு சார், இன்னும் நிறைய பேர் வராங்களே.
2: ஆமா, அதோ நிறைய பேர் வராங்க சார், ஒரு 5-6 பேர் வராங்க.
1: அந்த சுற்றுலா பயணிகள்ட்டையும் கருத்துக்களை கேட்போமே.
2: கண்டிப்பா கேட்கலாம் சார். சார் வணக்கம்.
3: வணக்கம்.
2: நீங்க எங்கிருந்து வரீங்க? நீங்க இப்ப அரிக்கமேட்டுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? உங்களுடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கலாமா சார்?
3: என்னுடைய பேர் வந்து ராமசுப்ரமணியன். நான் ஒரு ஓவியன். நான் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவன் தான். நான் இங்கே பக்கத்தில் முருங்கப்பாக்கம் நயினார் மண்டபத்துலேருந்து வரேன். நான் அடிக்கடி எனக்கு இதுமாரி இந்த அரிக்கமேடை பார்க்கணுன்னு தோன்றப்பெல்லாம் நான் அப்படி வருவேன். ஏன்னா வீடும் பக்கத்துலேயே இருக்குது எனக்கு. அப்படி தான் இன்றைக்கி அரிக்கமேடு போய் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதனால் நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன்.
2: இந்த அரிக்கமேடு இருக்கிறது உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிச்சுதுங்க?
3: 1988 புதுச்சேரியில் இந்த பாரதியார் பல்கலைக்கூடம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் வந்து ஓவிய துறையில் வந்து ஒரு மாணவனாக நான் சேர்ந்த பிறகு தான் அப்போ தான் எனக்கு இந்த அரிக்கமேடை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது. இப்போ நாங்கள் எல்லாத்தோட கலை வரலாறுலாம் படிக்கிறது வழக்கம். இந்திய கலை, ஐரோப்பிய கலை, இப்படி ஒரு இடம் இருக்கிறதானு முதன் முதல்ல ஒரு அறிமுகம் கிடச்சிது. அப்புறம் அங்கே அரியாங்குப்பத்திலேருந்து வாரியார் பல்கலைக்கூடத்தில் என் கூட படிக்க வந்த நண்பர்கள் அவங்களும் சொன்னாங்க, ஆமாம் இப்படி ஒரு இடம் இருக்கும். ஆனால் நாங்களும் அந்த அளவுக்கு அங்கெல்லாம் போனது கிடையாது. ஏன்னா அங்கே போகிறது

0: பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பக்கம் வழியெல்லாம் வந்து ஒரு மாதிரி தனியாக போகிறதுக்கே எல்லோரும் பயப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கும் நான் வரும்போது கூட அப்படி தான் இருந்தது வச்சுங்களேன். அப்படி தான் எனக்கு வந்து முதல் முதல்ல இந்த அரிக்கமேடு இன்னும் ஒரு இடம் இருக்கிறது எங்களுக்கு அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது.
1: நீங்கள் இந்த அரிக்கமேடை நீங்கள் ஓவியமாக தீட்டியெல்லாம் இருக்கிறீங்களா சார்?
0: அரிக்கமேடுன்னு இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிய வந்த பிறகு நாங்கள்லாம் வரலாம் அப்படின்னு பசங்கள் எல்லாமே, நாங்கள் படிக்கிறவங்க, நாங்கள் மாணவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நண்பர்கள் எல்லாமே சைக்கிள் எடுத்துக்கிட்டு வந்தோம் இங்கே. அப்போது நாங்கள் ஃபீல்டு விசிட்னு அடிப்பப்போ போவோம். அதே மாதிரி அவுட்டோர் ஸ்டடின்னு எங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டாக இருந்தது. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஸ்கெச் பண்ணுறதுக்கும் இதை வந்து நேரில் பார்த்து வரையறதுக்கும் அப்படி நாங்கள்லாம் மாணவர்களும் ஒரு சின்ன சின்ன குழுவாக நாங்கள் அப்போ வருவோம். அப்படி வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது. அப்போ என்னடா இது ஒரு காட்டுக்கு மாதிரி இருக்குது, இந்த காட்டுக்குள்ளே வந்தால் சுவர் அப்படியே இந்த இதை இதை பார்க்குறீங்களே இந்த செங்கல் சுவர்லாம் வந்து அன்றைக்கும் எங்களுக்கு இதே மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது, அன்றைக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: 1988 பார்த்த அரிக்கமேடுனுடைய கட்டடமும் இப்போ பார்க்குற கட்டடமும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறீங்க?
0: பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அப்படியே தான் தெரியுது, அன்றைக்கி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது நமக்கு இதை வந்து ஒரு ஆவல் தான் தூண்டுது, மீண்டும் மீண்டும் நம்ம பார்க்கணும்ட்டுன்னு. ஏன்னா இது இந்திய வரலாற்றிலேயே வந்து ஒரு இடம் பிடிச்ச ஒரு இடம். படிச்சிருக்கேன் இது மாதிரி ரோமானியர்களும் இந்தியர்களும் அவங்களுக்கு வணிகத்துக்கான ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறைமுகமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்தோ ரோமானியர் ஒரு போர்ட் மாதிரி, இது இயற்கை துறைமுகம் நிறையா இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க உங்களுக்கே தெரியும் இந்த நாகரிகம்லாம் நம்ம எங்கே நடக்கும்னா இந்த ஆற்றோரங்களில் தான் நாகரிகங்கள்லாம் நடக்கும். ஹரப்பா மோகஞ்சதாரோ சிந்து சமவெளி நாகரிகம்லாம் சொல்கிறாங்களே, அதே மாதிரி மக்கள் எங்கே வாழ்வாங்கன்னா இது மாதிரி ஆற்றங்கடையில் தான் மக்கள் வாழ்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது மாதிரி படகுல வர்றதுக்கோ மற்ற இது பொருள்லாம் கொண்டு வரத்துக்கோ அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும் ஆற்றங்கடையில் இருந்தால். இன்னொன்று அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கும் மழை இல்லாட்டினாலும் ஆற்றுலேருந்து தண்ணி கிடைக்கும். ஸோ அப்படி இந்த அரியாங்குப்பம் நதி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது வணிகம் பண்ணுறதுக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ரினோவேஷன் சொல்லுவாங்க ஆற்றில் வந்து, நாங்கள் சொல்கிறது உண்டு. பழங்கால ஓவியர்கள்லாம் இருக்குது, சித்தனவாசலில் ஓவியர்கள் இருக்குது, அஜந்தா எல்லோரெலாம் ஓவியர்கள் ஓவியங்கள் இருக்குது. இந்த ஓவியங்கள்லாம் வந்து அவங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு கிடைச்ச பொருளை வச்சு அவங்க செய்திருக்காங்க, இயற்கையான கிடைச்ச பொருளை வச்சு அவங்க செய்திருக்காங்க. அதோடய தன்மையை வந்து நம்ம அப்படியே பாதுகாக்கணும். அதாவது நம்ம இந்த ரினோவேஷன் செய்கிறோம்னு இப்போ மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம முன்னிட்டு இருந்த மாதிரியே பாதுகாக்கணுமே தவிர அதோடய பழமையை வந்து கெட்டு போயிடக்கூடாது. அதில் இவங்க வந்து கண்டிப்பாக இதை பாதுகாக்கணும், எப்படி இருக்கோ அது அப்படியே மேலும் இதை வந்து சிதிலம் அடையாமல் இருக்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும். அதை விட முக்கியமாக இங்கே மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு உண்டான வழிவகையை செய்து வைக்கணும் அரசாங்கம்.
1: இப்போ அரிக்கமேடு என்பது ஒரு சுற்றுலாத்தலம் இல்லைங்களா, புதுச்சேரிக்கு பெருமையும் சேர்க்கக்கூடிய இடம் ஒன்று. ஒரு சுற்றுலாத்தலங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு செக்யூரிட்டியோ இல்லை வந்து ஆஃபீஸரோ இருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு 5 ரூபா டிக்கெட்டோ இல்லை 10 ரூபா டிக்கெட்டோ இருக்கும். அதை மெயின் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா யாருமே இல்லையே, அப்படியே கேட்பாடற்று கிடக்கிற மாதிரி இருக்குது. யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம், இப்படி தான் இருந்தால் நல்லதா? நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க?
0: இல்லை அதுக்கு தான் சொல்ல வரோம், இந்த இடத்த வந்து பாதுகாக்கணும் முன்னாடி. இப்போ வந்து இவங்க ஒரு வேலி ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, இரும்பு வேலி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்திருக்கேன்ல, என்னை யார் என்ன கேட்டாங்க, நீங்களாவது வருவீங்க இங்கே ஒரு ரேடியோவில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் வரீங்க. ஆனால் நான் சும்மா ஒரு சுற்றுலா பயணி மாதிரி, ஒரு விசிட்டர் மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன். என்னை யாருமே அங்கே யாரும் கேட்கறதுக்கு இல்லை, அங்கே ஒரு கேட்டு ஒன்று இருக்குது, அங்கே ஆளுமே ஆள் இல்லை. அதனால் அரசாங்கம் என்ன பண்ணணுன்னா, சும்மா ஒரு டெம்பரரியாக ஒரு வேலி போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் பத்தாது, அழகாக மதில் சுவர் எழுப்பி பாதுகாப்பாரம்லாம் செஞ்சு நல்லா கேட்டை போட்டு இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டியெல்லாம் இங்கே நியமித்து அவங்க வேறு யாரும் உள்ளே வராமல் இருக்கணும். தொல்லியல் சம்மந்தப்பட்ட இடத்தெல்லாம் அவங்க பார்வையிடணும்னா அதுக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 15 ரூபாயோ இன்னும் ஒரு சின்ன தொகையை அவங்க வாங்கினாங்கன்னா, அதாவது இந்த பராமரிப்புக்கு அந்த தொகையை அவங்களுக்கு சரி வராட்டினாலும் இங்கே வேலைக்கு வைக்கிறாங்களே செக்யூரிட்டியோ வேறு காவலாளியோ வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு மாதிரி ஏதோ ஒன்று செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக இதை வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி, இது அப்படியே விட்டு வைக்கிறது நல்லது கிடையாது. அதனால் கண்டிப்பாக பலகையெல்லாம் இங்கே வைக்கணும், இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதி வைக்கணும், தமிழில் எழுதி வைக்கணும், இங்கிலீஷில் எழுதி வைக்கணும். இது ஃப்ரெஞ்சு காலனிங்கிறதுனால கண்டிப்பாக ஃப்ரெஞ்சுலேயும் எழுதி வைக்கணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய ஃப்ரெஞ்சு இந்தியர்கள் இல்லாமல் ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணியாக, அவங்களுக்கும் இது இதுவாக இருக்கும். இன்னொன்று, தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அவங்க பராமரிக்கிறாங்க, அவங்க பாதுகாக்கிறாங்கன்னும் போது இது நம்மளுடைய இந்தியிலையும் வந்து அவங்க எழுதி வச்சு, ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே வர்றாங்க போகிறாங்க. நம்மளுடைய நோக்கம் என்னென்னா இந்த அரிக்கமேடை பற்றி அவங்களுக்கு சென்று அடையணும் செய்தி என்ன இதுன்னு.
1: சார், இப்போ நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்னென்னா அரிக்கமேடு எங்கே இருக்குதுன்னு. நம்ம புதுச்சேரி சேர்ந்தவங்க ஒரு சில பேருக்கே தெரியல, அரியாங்குப்பம் போங்க அங்கே சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அரியாங்குப்பம் வந்தால் அதுக்குண்டான ஒரு பெயர் பழைய போகும் இடம் இது மாதிரியான ஒரு வழிகாட்டுதலே இல்லாமல் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன

0: நினைக்கிறீங்க, எப்படி இருக்கணும்?
1: அதாவது வெளி மாநிலத்திலேருந்து சுற்றுலா வரும் பயணிகள்கிட்ட வந்து சுற்றுலா தலங்கள் சுண்ணாம்பாறு இருக்குது, ஆரோவியல் இருக்குது, அரவிந்த வாசனம், மணக்குள விநாயகர்லாம் இருக்கிற மாதிரி அறிக்கைமேடும் வந்து அதில் அவங்க சேர்த்து வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலை. அதில் வந்து பார்க்க வேண்டிய இடம்னா அறிக்கைமேட்டையும் வந்து அரசாங்கம் சேர்த்து வைக்கலாம். அடுத்தது காக்காயந்தோப்பு முன்னாடியே அறிக்கைமேடு போகும் வழி அப்படின்னு அவங்க எழுதி அவங்க அம்புக்குறிலாம் போட்டு வச்சாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி சிலவங்க கவனிக்காட்டினாலும் வீராம்பட்டினம் வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க பீச்சுக்கெலாம், அங்கேயிருந்து அவங்க திரும்பி வரும்போது அவங்க கண்ணில் படுற மாதிரி அம்புக்குறி போட்டு வச்சாங்கனாலும் சௌகரியமாக இருக்கும், எல்லோரும் பார்க்கலாம். இதை அதனால் இருக்கிறத வந்து நம்ம அப்படியே பாதுகாக்கிறதுக்கு உண்டான என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எல்லா நடவடிக்கையும் வந்து அரசாங்கம் கண்டிப்பாக எடுத்து தான் தீரணும், தொழில் துறை எடுக்கணும். அது எடுத்து பாதுகாத்தா தான் பிற்காலத்தில் வந்து புதுச்சேரிக்கும் ஒரு வருமானத்துக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகை செய்யும் கண்டிப்பாக அறிக்கைமேடு. அதாவது இந்திய சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இப்போ ரோமானியர்கள்லாம் யாராவது வந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் வாணிகம் பண்ணியிருக்காங்க போல இருக்கு, அந்த இடத்துல நம்ம போய் பார்த்துட்டு வரலாமே, இது மாதிரி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அவங்களும் இங்கே வருவாங்க. அதனால் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பாதியை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். இதெல்லாம் செய்தோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல சுற்றுலா தலைமை அறிக்கைமேடு ஆகும். புதுச்சேரி வாசிகளுக்கெல்லாம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது இப்படி ஒரு இடம் இருக்கிறதா, அதுக்கு உண்டான விளம்பரப்படுத்தணும். விளம்பரப்படுத்தி இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வர்ற வழியெல்லாம் வழிகாட்டியெல்லாம் வச்சு இதுக்கு இன்னொன்று முடிஞ்சதுன்னா அரசாங்கத்துக்கு ஒரு கைடுன்னு சொல்கிற வழிகாட்டியும் இங்கேயே வந்து அவங்க நியமித்து அவங்களுக்கும் கூட சொல்லலாம், இது மாதிரி இதை பற்றிலாம் சொல்லுங்கள் நீங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு கவுண்டர் மாதிரி வச்சு இதுக்கு ஒரு கையேடுலாம் போட்டு சும்மா ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த செங்கல் சுவர்கள் அந்த பக்கம் இருக்கிற இந்த தூண் முன் இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு தோணும் அவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பேம்ப்ளெட் லீஃப்லெட்லாம் போட்டு அவங்க அங்கேயே வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் சொன்னாங்கன்னா அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டு மற்ற இடத்துல சொல்லுவாங்க இது மாதிரிலாம் இருக்குது பாருப்பா அப்படின்வாங்க. அதனால் கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகள் இணைந்து இந்த அறிக்கைமேடை வந்து புதுச்சேரின்னு சொன்ன உடனே மக்களுக்கு வந்து இந்த அறிக்கைமேடும் இங்கே இருக்கிற இந்த பழைய சுவர்களும் ஞாபகம் வரணும். அது மாதிரி அரசாங்கம் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். இங்கே இருக்கிற பொக்கிஷத்தை வந்து வெளியில் போகாமல் காத்து இன்னும் பொருள்லாம் எடுத்து அவங்க அருங்காட்சியகத்தில் வைக்கணும். இதுக்கு மத்திய மாநில அரசாங்கம் ரெண்டும் இணைந்து தொழில் துறையாக இருக்கட்டும் இல்லைனா இங்கே புதுச்சேரியில் வந்து கலை பண்பாட்டுத்துறையோ யாராவது இனிஷியேட்டிவ் எடுத்து இதை பாதுகாத்து வச்சாங்கன்னா வருங்கால சந்ததிகளுக்கு வந்து இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும்.
0: சார், அறிக்கைமேட்டுக்கு வந்து உங்களுடைய சுவையான அனுபவங்களை ரொம்ப பகிர்ந்துக்கினீங்க, நன்றி சார், வணக்கம்.
1: நன்றி. எனக்கு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு இன்றைக்கி அறிக்கைமேடு பார்க்க வந்தேன் நான், வந்த இடத்துல இப்போ உங்களையும் சந்திச்சதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்னுடைய அனுபவங்களை உங்கள் மூலயமா வானொலி நேயர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த அகில இந்திய வானொலிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
0: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
0: அறிக்கைமேட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களை பார்த்தா அப்படியே முகத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்கி வழியுது, அது போல் இருக்கிறீங்க, மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை பகிர்ந்துக்குங்க
2: சார். நான் பாண்டிச்சேரியில் பிறந்து வந்தேன் சார், அதில் பேர் என் பேர். நான் சின்னதுலேயே நான் கேள்விப்பட்டுக்கிறேன், நாங்கள் அறியாமத்து பார்த்து பக்கத்து சினிமாக்கு தேட்டருக்கெலாம் போவோம் அப்படின்னு பார்க்கல, எங்கள் அப்பா சொல்லாதப்பா அதுதாண்டா அறிக்கைமேடு அப்படின்னு சொல்லுவார். அப்போது பார்த்தாக்கோ ஒரே போதாராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து அந்த பக்கம்லாம் போய் மீன் பிடிக்க போவார். அப்பா கிட்ட கேட்பேன், இப்போ அந்த இடத்துக்கு போனே எப்படி பாஞ்சு பயமா இல்லையாப்பா அப்படின்னு கேட்பேன். அவர் சொல்லுவார், இப்போ அது வந்து ஒரு ராஜா அந்த இடம், அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் தண்ணி குடித்தேன், அந்த தண்ணி கூட நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடித்தா எப்படி தித்திக்கமோ அது போல் தித்திக்கும் அந்த இடத்து தண்ணி. அதே போல் அந்த இடத்துல வந்து எல்லாம் சொல்லுவாங்க, முளக்கா போனெலாம் அங்கே தோண்டி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல் எங்கள் அப்பாலாம் சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு இந்த இப்போனாச்சும் ஒரு நாளைக்கு போய் பார்ப்போம்னு இப்போ பார்க்கணுன்னு தோணுச்சு. அதுக்கு மட்டும் சொல்கிறாங்களே எல்லாம் போய் ஜனலாம் கொஞ்சம் பேர் போகிற பேசிக்கிறாங்க அங்கே, என்ன தான் திருநாள் பார்ப்போமே, நம்ம சின்ன வயசில் தான் போகல, ஆனால் இப்போனாச்சும் நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு வந்து பார்த்தேன். வரக்குள்ளே பார்த்தா அந்த இடம்லாம் வந்து இன்னும் தாராளமாக வர்ற மாரி இல்லை, ஒரு பட்சமாக தான் இருக்குது. இது வந்து பார்க்கறதுக்கு இந்த கல்லெல்லாம் பார்த்தோம், என்னோட எப்பா இப்படி இதுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஆண்ட இடத்த வந்து நான் இப்போ பார்க்கணுன்னாக்கா நான் மட்டும் பார்க்கக்கூடாது, இதை இன்னும் என் சங்கதி இருக்குது, இன்னும் நம்ம இன்னும் எத்தனையோ தலைமுறை இருக்கிறாங்க அவங்களாம் வந்து பார்க்கணுன்னா இதை நம்ம சீரமைக்கணும், இதை செங்கல்லா கடகத்து இது எல்லாம் வந்து ஊர் உள்ள வந்து சாக்கு கட்டி கூட எடுத்துன்னு போயிடுவாங்க பழத்து வீட்டில் ஜல்லி போடுறதுக்கு, இது போலலாம் வச்சுருந்தா இதை வந்து மாற்றணும் சார். பாருங்கள் இருக்கிறதே இந்த செவ்வறு தான், இதை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து அறிக்க முடியுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கூட இதில் பாருங்கள் எத்தனை மரம் முளைத்து பாருங்கள், சீக்கிரமாக இந்த மரம் வந்துச்சுன்னா என்ன செய்யும், கட்டடம் வீடு விட்டு எல்லாம் பொல பொலன்னு கொட்டிக்கும், இதெல்லாம் அரசாங்கம் உடனே சீர் பண்ணாக்கா இது நல்லாயிருக்கும், ரொம்ப அருமையான இடம், நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இது அதை சொல்கிறேன். இந்த

0: தங்கச்சி இதோட போயிடக்கூடாது, இன்னும் பல தலைமுறை பார்க்கணும். இந்த மரத்தெல்லாம் கழிச்சிட்டு அந்த வேரோடு அந்த மரத்தை பிடிங்கணும், இல்லைன்னா அந்த கட்டடம் கீழே ஊந்துடும். அதனால் வந்து இதை உடனே அரசாங்கம் வந்து தலையிட்டு புது பிடிச்சி பாதுகாத்து இது சுற்றுலா தலமாக மாற்றி அமைச்சா நல்லாயிருக்கும்.
1: சார், நீங்கள் அரிக்கமேட்டுக்கு வந்து உங்களுடைய சுவையான அனுபவங்களை தந்திருக்கீங்க. உங்களை சந்தித்து பேசியதில் ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி, வணக்கம்.
2: வந்துரு
3: சார்,
2: இங்கே வந்ததில் அரிக்கை மேடை பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா
3: சார்? நிறையவா முழுசாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்திருக்கு சார்.
2: நிச்சயமாக சந்துரு, இந்த அரியாங்குப்பம் ஆற்றை பார்க்கும்போது அந்த காலத்தில் அந்த பாய்மர கப்பலில் ரோமானியர்கள் வந்து இந்த பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போனதை கற்பனையாக பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது.
3: கண்டிப்பாக சார், எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது சார்.
2: நிச்சயமாக அந்த அரியாங்குப்பம் ஆற்றையும் ஒரு சுற்றுலா தலமாக்குன்னா நல்லாயிருக்கும்.
3: எல்லோரும் வந்து பார்ப்பாங்க சார்.
2: நிச்சயமாக. சரி, நம்ம கிளம்புவோமா?
3: புறப்படலாம் சார்.
4: நேயர்கள், இதுவரை அழகிய சின்னம் அரிக்கமேடு சித்திரம் கேட்டீர்கள். குரலும் அமைப்பும் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
5: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
4: தினந்தோறும் காலை 6:15
6: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
4: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
7: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:30. இனி கேட்கலாம் பன்னிசை மாலை. நிகழ்ச்சி தொடங்கும் முன்

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா மற்றும் சி லலிதா ஆகியோர் பாடிய அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மறுக்குலாவிய என தொடங்கும் திருப்புகழ்.

0: நேயர்கள், இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் பாடிய அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் கேட்டீர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக உலக நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு ஏற்படுத்துவது குறித்த கருத்தரங்கில் அவர் பேசவுள்ளார். G7 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள், உலக வங்கி மற்றும் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கி அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தினிடையே திரு நரேந்திர மோடி, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் கீ ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் ஷேக் முகமது உள்ளிட்ட தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இளையோர் நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் கலந்துரையாடிய அவர், உலகிலேயே மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களின் பங்களிப்புடன் ஜனநாயகம் மேலும் வலுவடைந்துள்ளதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை வலுப்படுத்துவதற்கும் ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் கடந்த 12 ஆண்டுகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் நெடுஞ்சாலை, சரக்கு வழித்தடங்கள், ரயில்வே உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னா பாலம் கட்டப்பட்டதன் மூலம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி

0: கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தியுள்ளதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. டீசலுக்கான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14 ரூபாயும் விமான எரிபொருளுக்கான வரி லிட்டருக்கு 12 ரூபாய் 5 காசாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. மேற்காசிய பிரச்சினையை தொடர்ந்து சர்வதேச அளவில் நிலவும் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறை காரணமாக கடந்த மார்ச் 27 பெட்ரோலிய பொருட்கள் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு கூடுதல் வரியை விதித்துள்ளது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் உள்ள இந்திய துணை தூதரக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலையை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா திறந்து வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சேவை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான போதனைகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் கிளையை தொடங்க மாநில அமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அழைப்பு விடுத்துள்ளார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தலைவர் பேராசிரியர் டான் எங்குடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், ஆராய்ச்சி, உயர்கல்வி உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். ஆந்திராவில் உயர்கல்வியை மேம்படுத்த சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் அம்மாநில காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் குழந்தை தொழிலாளர்கள் 84 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குழந்தை தொழிலாளர் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சூரத் உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இந்த குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு ஜி எஸ் மாலிக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜவுளி ஆலைகள், உணவகங்கள், அரிசி ஆலைகள், சிறு குறு தொழில் நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் மறுதேர்வு நிறைவடையும் வரை டெலிகிராம் செயலுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 நடைபெற இருக்கும் நிலையில் இந்த செயலியில் ஆன்லைன் வாயிலாக தகவல்களை அனுப்பவும் வரும் 22 வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இந்த முடிவை வரவேற்றுள்ள தேசிய தேர்வு முகமை, இந்த டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களில் திருத்தங்களை செய்வதற்கான வசதியை தற்காலிகமாக முடக்கி வைக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. முறைகேடுகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை மாணவர்களின் நலனை பாதுகாப்பதுடன் தேர்வுகளை நேர்மையாக நடத்துவதை உறுதி செய்யும் என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்விற்கான நுழைவுச் சீட்டை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் அந்த முகமை கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் நிரந்தரம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மட்டும் அதிகரிக்கும் திட்டத்தை இந்தியா நிராகரித்துள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஐநாவிற்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்காமல் ஐநாவில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் பயனற்றது என்று தெரிவித்தார். வளரும் நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதே உறுப்பு நாடுகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்றும் திரு ஹரீஷ் குறிப்பிட்டார். ஓமன் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான கப்பலில் பணியாற்றிய 21 இந்திய மாலுமிகள் பத்திரமாக வீடு திரும்பியிருப்பதாக மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மீட்கப்பட்ட மாலுமிகளுடன் கலந்துரையாடிய இந்திய தூதர் நெருக்கடியான தருணத்தில் மன உறுதியுடன் பணியாற்றிய மாலுமிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் நலனை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: கென்யாவில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ தெரிவித்துள்ளார். வரி விதிப்பிற்கு எதிரான போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த வாரத்திலிருந்து நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 1.5 கோடி அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்குவங்கம், பீகார் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, விதர்பா, கோவா, மகாராஷ்டிரா பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாளை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா உருகுவே அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ஈரான், நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் டிரா ஆனது. நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. இலங்கையில் நடைபெறும் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கும் இந்தியா ஏ அணியில் வேகப்பந்து வீச்சாளர் அசோக் சர்மா சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக யுத்வீர் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நாளை டம்புலாவில் நடைபெறும் போட்டியில் இந்தியா ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திரமோடி பிரான்ஸ் நாட்டின் ஈவியான் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தில் மக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டின் கட்டமைப்பு வசதிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மேம்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கென்யாவில் மனித உரிமை மீறல் காரணமாக பாதிக்கப்பட்ட 2000 பேருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அறிவித்துள்ளார். நேஷன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லி புத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: பிறகு கட்சி கோஷங்களும் முத்திரையிட்டு உங்கள் வாக்குகளை அழியுங்கள் என்று தேர்தல் விளையாட்டு விளையாடத் தொடங்கிய சிறுவர்களிடம் சென்று மதுரம் மாமி வீடு எது என்று கேட்கிறாள். ஒரு பையன் மூக்குச்செளியை புறங்கையால் துடைத்து கொண்டு, எந்த மதுரம் மாமி? மடத்துக்கு போய் பஜனை பண்ணுவாளே அந்த மாமியா? அவ வீடு பிருந்தாவன் திருவலன்னா இருக்கு என்று கூறுகிறான். இல்லே, இந்த மாமி முறுக்கு சீடையெல்லாம் போட்டு விற்பா. ஒரு சின்ன பொண்ணு கூட ஸ்கூலுக்கு போறது. யாரு? ரேவதியோட அம்மாவா? அவா இங்கில்லையே, எல்லையம்மன் சந்துக்குள்ள ஒரு வீட்டுக்கு போயிட்டா என்று விவரம் கூறுகிறான். எனக்கு அந்த சந்தை வந்து காட்டுறியா? இதோ இங்கேதான், இப்படி போங்கோ. தெருமுனையில குழாய் இருக்கும், தண்ணி இருக்காது. மனிதர் இத்தகைய இடங்களிலும் வாழ முடியும் என்று சகிப்புத்தன்மையின் அளவுகோலாக விளங்கும் சந்தில் ஒரு பொந்துக்குள் அவள் ரேவதியின் தாயின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறாள். இருட்டு. உள்ளிருந்து உயரமாக எலும்பும் தோலுமாக ஐயங்கார் சேலை கட்டில் ஒரு கிழவி, யாரு என்று கேட்டு வருகிறாள். அவள்லாம் ஓட்டு போட போயிட்டா. எனக்கு கார் வரும்னா நீ யாரை தேடிண்டு வந்திருக்கேடியம்மா? மதுரம் மாமி ரேவதின்னு ஒரு குழந்தை இருக்காளே, அவ அம்மா. அந்த முதியவள் இதை நம்பாதவள் போல் மைத்ரியை ஏற இறங்க பார்க்கிறாள். அவளுக்கு நீ உறவா என்ன? ஆமாம். உன் பேரு? யாரோ எலெக்ஷனுக்கு நிற்கிறா லோகான்னு சொன்னாளே, அவளா? இல்லை, என் பேர் மைத்ரி. அந்த மாமி எனக்கு சித்தி, இங்கேதான் இருக்கிறாளா? மைத்ரேயின் வரலாறு முழுவதையும் தெரிந்து கொண்டுதான் விடுவாள் போல் இருக்கிறது. பின்னாடி

இப்போ உடம்பு சரியில்லை போலிருக்கு, 3 நாளா காணலை. மைத்ரேயி அந்த புகைப்படிந்த கரி இருட்டில் வழியை தடவி கொண்டு போகிறாள். ஒரு மூலையில் சாக்குப்படுதா தொங்குகிறது, அது அசைகிறது. கம்மிய குரல், மைத்ரேயா வா என்று அழைக்கிறது. அவள் உள்ளே அடி வைக்கிறாள். மண் சுவர்களில் பூக்குவியல்களைப் போல் இருக்கும் ஓட்டுக்கூரை. வெளிச்சம் சந்து வழியே வருவதனால்தான் உள்ளே நன்றாக கண் தெரிகிறது. 2 மண் அடுப்புகள், சட்டி பானை, கரிப்பிடித்த தகரடப்பா, அலுமினியம் தூக்கு முதலியன சாமான்கள் அந்த 8-6 காணாத பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு புறம் மதுரமாமி ஒரு கந்தற்பாயிலும் அழுக்கு தலையணையிலும் படுத்து கிடக்கிறாள். அருகில் செல்ல இயலாதபடி ஒரு நாற்றம். என்ன மாமி உங்க உடம்புக்கு? அடடா, இப்படி படுத்துட்டேளே. மைத்ரேயி பெட்டியை கீழே வைத்துட்டு அவள் கையை பற்றி கொள்கிறாள். மதுரத்துக்கு பேச முடியாமல் நெஞ்சு அடைக்கிறது, கண்ணீர் மல்கிக்கிறது. நான் எப்படியோ தள்ளின் இருந்தேன், இப்போ 1 மாசமா என்னால் முடியவே இல்லை. நெஞ்சு தொண்டை எல்லாம் ராணமா இருக்கு. சாப்பாடு தள்ளி 3-4 மாசம் கூட ஆயிடுத்து. அட பாவமே, அன்னைக்கு என்ன பார்த்தளே, சொல்லவே இல்லையே நீங்க. அப்போ ஏதோ சாப்பாடு முழுங்க முடியல, பித்தம் வாந்தி வர்றதுன்னு இருந்தேன்டி அம்மா. என்னை தேடிண்டு வந்திருக்கியே, ஒட்டுக்காக வந்தியோ என்னவோ, எனக்கு காரில் கூட உட்கார முடியாதேம்மா. நான் எலெக்ஷனுக்கு வரல மாமி, இங்கேயே உங்களுடைய இருக்கத்தான் வந்துட்டேன். குரல் நெகிழ்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்ள முயலுகிறாள் மைத்ரேயி. என்னுடனா? இங்கியா? ஆமாம் மாமி, நான் உங்கள் கூட இருக்கக்கூடாதா? ஐயோ, என்னால் 1 சோறு பொங்கி கூட போட முடியாதேடிம்மா, நான் வீட்டிலேயா இருக்கேன். நீங்கள் சோறு பொங்கி போடணும்னு நான் இங்கே வரலே மாமி, நான் உங்கள் பெண் போல. குழந்தைகளெல்லாம் எங்கே? நானும் 15 நாளாக படுத்து கிடக்கிறேன். அதுகள் என்ன பண்ணும்? சொர்ணத்துக்கிட்ட போகிறேன்னு 2 நேற்று தான் காஞ்சிபுரம் போச்சு. ஏண்டியம்மா, பொட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கியே, இங்கே எங்கேயானும் வேலைக்கு வந்திருக்கியோ? ஏதோ வழியில் சொன்னதை மறக்காமல் வந்து பார்க்குறியே, உனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? மைத்ரேயி கைப்பையிலிருந்து 1 ஆரஞ்சை எடுத்து உரிக்கிறாள். சாப்பிட்றலாம் மாமி, இது வாந்தி எதுவும் எடுக்காது. இதெல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கியா? குடு. அவள் வாயை திறக்கும் போதே நாற்றம் அதிகமாக இருக்கிறது. உடம்பு மெலிந்து குச்சியாக வற்றி இருக்கிறது. துணி மூடாத கருத்த தலையும் பள்ளத்தில் விழுந்த கண்களும் அவளை பார்க்கவே சங்கடமாக இருக்கிறது. ஆரஞ்சுகளை கொட்டை நீக்கி முத்துகளாக கொடுக்கிறாள். 2 சுளைகள் கூட விழுங்க இயலாதபடி தலையை உருட்டுகிறாள். வேண்டாண்டி அம்மா வேண்டாம், இந்த நோவோடு முடியவே இல்லை. சாறு பிழிந்து கொடுக்கிறேன். ஒன்றுமே சாப்பிடாமல் எப்படி மாமி? இன்னொரு பழத்தை நறுக்கி சாறு பிழிந்து அங்கே சுற்றுமுற்றும் பார்த்து 1 அலுமினிய தம்ளரை எடுக்கிறாள். அரிவாள்மனையும் இருக்கிறது, தம்ளரை கழுவ நீர் இல்லை. பிறகு கொஞ்சம் சீனி போட வேண்டாமா? அவள் வெளியே நீர் தேடி வரும்போது மதுரம் ஓங்கரிப்பது போல் ஓசை கேட்கிறது. பார்த்த மைத்ரேயிக்கு நாவும் நெஞ்சும் ஒட்டிக்கொள்கின்றன. ரத்தம். மதுரம் கையில் ஏந்தி கொண்டு அருகிலுள்ள சுருணையில் துடைத்து கொள்கிறாள். அது குடலை புரட்டும் நாற்றம் வீசுகிறது. இந்த நிலையில் மதுரத்தை உடனே ஏதேனும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியதுதான் உச்சிதம். ஆண்டவன் தக்க தருணத்தில் தன்னை அங்கு கொண்டு வந்து சேர்த்ததற்காக மனமிறங்கி நன்றி செலுத்துகிறாள். மாமி, நான் போய் 1 வண்டி கொண்டு வருகிறேன், உங்களை யாரேனும் டாக்டரிடம் அழைத்து செல்கிறேன் என்று கூறிவிட்டு கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறாள். டாக்ஸி, டாக்ஸி, பழைய மாம்பழம் சந்தில் டாக்ஸி வருமா? ரத்தம் கக்கினால் இவ்வளவு வாடை வருமா? முற்றிய சயமாக இருக்குமோ? நோய்களை பற்றி மைத்ரேயிக்கு அதிகமாக ஒன்றும் தெரியாது. தலைவலி, தொண்டை புண், காய்ச்சல் என்றுதான் அவள் பார்த்திருக்கிறாள். எனினும் மதுரத்தின் நிலை முற்றிய நோயின் அறிகுறியாகவே காட்டுவதாக உறுதி கொண்டு அவள் 1 வண்டிக்காக தேடுகிறாள். ரயில் வண்டி நிலையத்தின் அருகில் நிச்சயமாக வண்டி கிடைக்கும் என்று எண்ணி விரைந்து வருகிறாள். அங்கு 1 டாக்ஸி கூட அன்று நிற்கவில்லை. 1 ரிக்ஷாக்காரனை பார்க்கிறாள். ஏம்பா, ஆஸ்பத்திரிக்கே 1 நோயாளியை அழைத்து போகணும், வரியா? எந்த ஆஸ்பத்திரி என்று அவன் திரும்பி கேட்கையில் அப்பொழுதுதான் தன்னுடைய முட்டாள்தனம் உரைக்கிறது. மட்டி, ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு ரிக்ஷாவில் வைத்து அழைத்து செல்ல முடியுமா? எவரேனும் தனி மருத்துவரிடம் அழைத்து சென்றால் என்ன? அவளிடம் பணம் இருக்கிறது. மதுரத்தை குணமாக்க அவள் எந்த வகையிலேனும் உழைத்து பணம் சம்பாதித்து செலவழிக்க கடமைப்பட்டிருக்கிறாள். தெருவில் வரும்போது எத்தனையோ டாக்டர் பலகைகள் கண்களுக்கு தென்படுகின்றன. ஆனால் தேவை மிகுந்து தேடி போகும்போது ஒன்றும் புரிவதில்லை.
பெயர் பலகை.

0: அவர்களை பார்த்து கொண்டு அவள் தன்னை மறந்தவளாக பித்தியை போல் நடக்கையில் டாக்டர் நித்யானந்தம் MBBS என்ற பலகை ஒன்று பழைய மாம்பலம் தெரு ஒன்றில் தொங்குகிறது. அடுத்த அடி வைக்காமல் அந்த உச்சி நேரத்தில் அவள் படியேறி கதவை தட்டுகிறாள். அப்பப்பா, பெரிய நியூசன்ஸா போச்சு என்று யாரோ முணுமுணுத்து கொண்டு கதவு திறக்கும் முன்பு ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர் யாரும் என்று சொல்லிக்கொண்டே திறந்தவள் அடுத்த சொல் எழுப்பாமல் நிற்கிறாள். மைத்ரேயிதான் சுதாரித்து கொண்டு, நான் டாக்டரை தேடிட்டு வந்தேன், டாக்டர் இருக்காரா என்று கேட்கிறாள். டாக்டரா? அவர் சாயங்காலம்தான் வருவார், விசிட்டிங் அவர் 4-6 வரை. நீங்கள் மைத்ரே இல்லடி? நான் யாரோ ஃபோன் பண்ண வந்து சும்மா தொந்தரவு கொடுக்கறதா நினச்சிட்டு ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லிக்கிட்டே திறந்தேன். மைத்ரே தானே நீ?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன் மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன் மழை.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். ஆண்டித பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ மகளிர் நேரம்ல நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நமக்காக உழைச்சு நம்மளை வளர்த்த பெற்றோர், சம்பாதிக்கிறப்போ கொண்டாடுறது, வயசானதுக்கு அப்புறம் கைவிடுறது, இதெல்லாமே மனித நேயம் இல்லாத ஒரு செயல் இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாம இது சட்டப்படி குற்றமும் கூட. எஸ், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறது நம்ம வீட்டு முதியவர்களையும் பெற்றோர்களையும் பாதுகாக்கிற ரொம்ப ஒரு முக்கியமான சட்டத்தை பத்தி தான், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம். சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க அனைத்து வகையான வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம், இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, இது கொண்டு வரப்பட்டதுடைய முக்கியமான நோக்கம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஆக்சுவலி இந்த சட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வயசான பெற்றோர்களை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த சட்டமே மேக்ஸிமம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இந்த சட்டம் வந்துட்டு எனாக்ட் ஆனது பாத்தீங்கன்னா 2007, அதாவது 29 டிசம்பர் 2007 தான் இந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இந்த சட்டத்தோட மூலக்கோர் என்னன்னா வயசானவங்களுக்கு அவங்களோட முதிர்ப்பு காலத்துல வந்துட்டு அவங்களுக்கு தனிமையில விடப்படுறதுனாலயும் அவங்களோட மருத்துவ செலவு, உணவு, உடை, தங்குமிடம் இதெல்லாம் இல்லாதனால அவங்க கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த சட்டமே எனாக்ட் ஆயிடுச்சு இந்த 2007. இந்த சட்டத்துல மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த சட்டம் எதுக்காகனா வந்துட்டு இந்த வயது மூப்பு உடையவங்களுக்கு பாதுகாப்பு

0: பாதுகாக்கிறதுக்கு மெயினாக அந்த சட்டம் யூஸ் ஆகுது. இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு 7 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த சாப்டர்ஸ் என்னென்னா ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துட்டு என்னென்ன வந்துட்டு கொண்டு வரலாம், என்னென்ன விதிமுறைகள் கொண்டு வரலான்றதுக்காக தான் இந்த சட்டம் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த 7 சாப்டரில் இருக்குது. இதில் 7 சாப்டரில் மொத்தமாக 32 ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ்ன்றது விதிமுறைகள்.
1: ஓகே சார், ஸோ என்னென்ன விதிமுறைகள் இருக்குது இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள்.
0: முதல் ரூல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீனியர் சிட்டிசன்னா 60 and above, 60 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் சீனியர் சிட்டிசன் வராங்க. இதில் அவங்களோட மந்த்லி இன்கம்னா அது 10,000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு மேலே அது ஏதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கலாம். ஒன்று ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரலாம், இல்லை வந்துட்டு வாடகை வரலாம், இல்லை ஏதாவது ஷேர்ஸ்லேருந்து வரலாம். இது எல்லாமே 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த ஆக்ட் அவங்களுக்கு பொருந்தாது.
1: ஓகே,
0: 10,000 ரூபாய் கீழே இருந்தால் மட்டுமே தான் இந்த ஆக்ட் அவங்களுக்கு பொருந்தும்.
1: ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தது 10,000க்கு மேலே அப்படின்னா இந்த ஆக்ட் அவங்களுக்கு பொருந்தாது
0: மேடம்.
1: ஓகே சரி, இப்போ இதில் வந்து அவங்க யார் யாரெல்லாம் கிளைம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெற்றோர்கள் வந்து அவங்க தான் இந்த கேட்டகரியில் வராங்கன்ற மாதிரி சொல்லுங்க. இவங்க யார்கிட்ட கிளைம் பண்ண முடியும்?
0: இப்போ சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்க, அப்படி இல்லைன்னா அவங்களோட பேர பசங்க கிட்ட இருந்து கிளைம் பண்ணலாம்.
1: ஓகே, ஸோ பேர பிள்ளைகள் வரைக்கும்
0: கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம்.
1: ஓகே,
0: ஒருவேளை அந்த சீனியர் சிட்டிசனுக்கு வந்துட்டு பசங்களோ பேர பிள்ளைங்களோ இல்லைன்னா அவங்க சொத்தை யாருக்கு எழுதி வைக்கிறாங்களோ அது வந்துட்டு ஏதாவது உறவு முறையாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு தத்தெடுத்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட அவங்க பேரில் எழுதி வச்சாங்கன்னா கூட இந்த சட்டம் வந்துட்டு அவங்க மேலே பாஸ் ஆகும். இப்போ எனக்கே வந்துட்டு பசங்க இல்லை, ஒரு பேர பிள்ளைங்க இல்லை, ஆனால் சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னா என்னோடய சொத்தை என் சொந்தக்காரங்க பேரில் எழுதி வைக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் என் சொந்தக்காரங்க என்னையே பார்த்துக்கல, போதுமான பராமரிப்பு தரலைன்னா நான் அந்த சொத்தை எழுதி கொடுத்ததுனால நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்க மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணலாம் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கீழே.
1: ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி பெற்றோர்கள்
0: பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகளுக்கு கேட்கலாம்.
1: இப்போ ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க, ஸோ இப்போ இவங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் வந்துட்டு இப்போ எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து சரி சமமாக வந்து பிரிக்கக்கூடிய ஒரு
0: சட்டம் வந்துட்டு பையன் பொண்ணுன்றது கிடையாது, ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். ரெண்டு பேருமே உங்களுக்கு பசங்கன்ற முறையில் ரெண்டு பேருக்குமே காமனான சட்டம் தான் இது.
1: ஓகே சார், ஸோ நேயர்களே இன்னும் சட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் இதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து வகையான வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ இந்த ஒரு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியும்?
1: இந்த ஆக்ட்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 60 வயசுல இருந்து 60 வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம்.
0: ஓகே,
1: இந்த மெயின்டெனன்ஸ் யார் யார் மூலியத்துல இருந்து கிளைம் பண்ணனாலும் அவங்க பசங்க, ஒருவேளை அவங்க பசங்க கிட்ட இருந்து மேக்ஸிமம் கிளைம் பண்ணலாம்.
0: ஓகே சார். சோ இப்போ இதுல வந்து இப்போ இந்த 60 வயசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா, இப்ப 60 வயசுக்கு மேற்பட்டுதான் உங்களால கிளைம் பண்ண முடியுமா, இல்ல அதுக்குள்ள ஏஜ் லிமிட் இருக்கிறவங்க வந்து இந்த சட்டத்தின் மூலமா கிளைம் பண்ண முடியாதா சார்?
1: அதாவது இதுல இருந்து பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் தான் சொல்றாங்க. பேரண்ட்ஸ்னா பெற்றோர்கள், சீனியர்னா 60 வயசுக்கு மேல. போட் பேரண்ட்ஸும் சீனியர்ஸும் சேர்ந்து கிளைம் பண்ணலாம். இல்ல 60 வயசுல இருந்து 60 வயசுக்கு மேல வராங்க சீனியர்ஸ். பேரண்ட்ன்றது அவங்களோட அப்பா அம்மா. இதுக்கு ஏஜ் லிமிட்ன்றது சீனியருக்குன்றது 60 வருது, பிலோ தட் பேரண்ட்ஸ்ன்ற கன்சிடரேஷன்ல வருது.
0: ஓகே சார். இப்போ ஒரு

0: பெற்றோருக்கு வந்து ஒரு பெண் பிள்ளை இருக்கு, அவங்களை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இல்லை. இப்போ இவங்களுக்கான ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றத வந்து திருமணம் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண் கிட்ட இருந்து அவங்களால கேட்க முடியுமா சார்?
1: கண்டிப்பாக இருக்கு மேடம். இதில் பையன் பொண்ணுன்றது வேறுபாடு கிடையாது. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் பெற்றோர்களை அவங்களோட மூப்பு காலத்தில் பராமரிக்கணுன்றது சட்டம். அதனால அவங்க கிட்ட ரைட்ஸ் கிளைம் பண்ணலாம். இப்ப ஒரு பையன் இருக்கிறாங்க ஒரு பொண்ணு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ஷியாலிட்டி காட்டாம பண்ணலாம்.
0: ஓகே. ஸோ திருமணமான ஒரு பெண் அவங்களால வந்து ஒரு பெற்றோரை வந்து பார்த்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இல்லைனா ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சூழ்நிலையில் கூட அவங்க இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ அவங்க கிட்ட போய் ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இதில் என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்?
1: மேபி அவங்களால பார்த்துக்க முடியல, ஃபினான்ஷியலி அவங்க சப்போர்ட் பண்ணலாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு. ஏதர் வே அவங்க வந்துட்டு மணியாக கொடுக்கலாம், இல்லை ஃபுட்டு, இல்லை ஒரு ஷெல்ட்ரு, இல்லை அவங்களால தங்க இடம் கொடுக்க முடியாதுன்றாங்க. மேபி ஒரு வீடு பார்த்து வைக்கலாம், அந்த வீட்டுக்கு அவங்க வாடகை கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி தரலாம், துணிமணி வாங்கி தரலாம். இந்த மாதிரி நிறையா சோர்சஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சோர்ஸ் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்.
0: ஓகே. இப்போ பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சு ஆனால் அவங்க கை விட்டுட்டாங்க பார்த்துக்கல அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவங்க ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்றத கேட்கலாம். பட் இவங்க கிட்ட சொத்துக்கள் எதுவுமே இல்லை, எந்தவித வருமானமும் இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் கூட வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியுமா சார்?
1: இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைன்றதுனால வந்துட்டு அவங்க கிளைம் பண்ண முடியாதுலாம் கிடையாது. அன்டில் அன்லஸ் அவங்க வந்துட்டு இண்டிஜென்ட் பர்சனாக இருக்கணும். சொத்து எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில், இல்லை எனக்கு பிள்ளைகளும் இல்லை, சொத்து எதுவுமே இல்லை, எனக்கு பார்த்துக்க யாரும் இல்லைன்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு தனியாக ஓல்டேஜ் ஹோம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க அந்த எனக்கு இதை மாதிரி எனக்கு எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை, எனக்கு பிள்ளைகள் இல்லை, எனக்கு எந்த ஒரு சொத்து இல்லை, எனக்கு பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்பாடில் அவங்க வந்தாங்கன்னா கவர்மெண்ட் அவங்கள ஓல்டேஜ் ஹோம்ஸில் தங்க வச்சுப்பாங்க. அதில் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இல்லை, பட் வந்துட்டு பசங்க இருக்கிறாங்கன்னா இது அவங்க பசங்களோட டியூட்டி, அவங்க டிஃபால்ட்டாக பண்ணி ஆகணும். ஏன்னா வந்துட்டு அவங்க பசங்க யாருமே தன்னைத்தானே மேலே வரப்போகிறது கிடையாது. அன்டில் அண்ட் அன்லஸ் அவங்க மேரி ஆகிற வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவோட ஹெல்ப்லேருந்து தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்பா அம்மாவும் வந்துட்டு சம்பாதிக்கிறது பண்ணுறது எல்லாமே அவங்களோட பசங்களுக்காக தான் இருந்தது. ஸோ அந்த பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் அவங்களுக்கு அனெக்ட் ஆகும்.
0: ஓகே. ஸோ மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ வரைக்கும் கிளைம் பண்ண முடியும் சார்?
1: மேக்ஸிமம் 10,000 ருபீஸ் மேடம்.
0: ஓகே.
1: மாதம் மாதம் 10,000 ருபீஸ் கொடுக்கணுன்றது சட்டம் மேடம். அதில் இந்த மெயின்டெனன்ஸ் வந்துட்டு பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி தான், மாதம் மாதம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணு மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, இல்லை ரெண்டு பசங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த கேஸில் வந்துட்டு அந்த அப்பா அம்மாவுக்கு ஃபேவராக ஆர்டர் வந்துடுச்சு மெயின்டெனன்ஸ் தரணும்னு சொல்லிட்டு, சீனியர் சிட்டிசனுக்கு மெயின்டெனன்ஸ் தரணும்னு ஆர்டர் பண்ணிட்டாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்துட்டு இதில் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாலோ இந்த ஆர்டர் வந்துட்டு நிற்காது, இருக்கிறவங்க கொடுத்து தான் இருக்கணும்.
0: ஓகே.
1: அவங்க இல்லைன்றதுனால இந்த ஆர்டர் வந்துட்டு கேன்சல் ஆகாதுங்க. மீதி இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் கொடுக்க வேண்டியது சட்டம்.
0: ஓகே. ஸோ நேயர்களே, இன்றைக்கு நம்ம ஷோவில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம், ஸோ அதை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போது ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம், சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து வகையான வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சரி, இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பேரண்ட் வந்து கிளைம் பண்றாங்க அப்படின்னா, இப்ப அவங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல, இப்போ 10,000 அமௌண்ட் அப்படின்றது வந்து ஷேரிங்ல வருமா, இல்லனா இண்டிவிஜுவலா ரெண்டு பேருமே 10,000 கொடுக்க வேண்டியிருக்குமா?
1: அது ஷேர் பண்ணி கொடுக்கறாங்களா இல்ல இண்டிவிஜுவலா கொடுக்கறாங்களா, அது ரெண்டு பசங்களோட டிசிஷன். அது மேபி ஷேர் பண்ணியும் கொடுக்கலாம், இல்ல ஒரே ஆளா கூட கொடுக்கலாம். அவங்களுக்குள்ள ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் அதுல டிபெண்ட் ஆகி இருக்கு.
0: ஆனா எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு 10,000.

0: தான் வந்துடணும்.
1: கண்டிப்பா வந்தாங்க.
0: அண்ட் சார், இப்போ பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல ஏதோ சம் சிச்சுவேஷன் வந்து சரியில்லாம போறதுனால பெற்றோர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படுது இல்லையா? சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்போ அந்த பிள்ளைகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் வந்து பெற்றோர் கொடுக்காததா கூட இருக்கலாம், அவங்களை சுயமா சம்பாதிச்சு வாங்கின சொத்துக்களா கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்போ இந்த பெற்றோர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில போறாங்க இல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்பப்படுறாங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகும் சார்?
1: கரெக்டா சொல்லணும்னா வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அப்பா அம்மா வந்துட்டு பசங்க வீட்டுல இருந்து வெளியில தள்ளுறாங்க. திரும்ப அந்த அப்பா அம்மாவை வந்துட்டு கோர்ட் மூலமாவும் நீங்க கொண்டு வந்துட்டு உள்ளாரங்க தங்க வைக்கலாம், ரைட்ஸ் இருக்குது, கோர்ட் ரூலோ ஒபே பண்ணிதாகணும். இது ட்ரிபுனலோ இல்ல வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கோர்ட்ல இந்த ஆர்டர் வருதோ இந்த ஆர்டர் அங்க ஒப்ளைஜ் பண்ணி தான் ஆகணும். ஆனா இதுல சுப்ரீம் கோர்ட் ஒரு கிளியரா ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு இடத்துல இருந்து அவங்கள பிடிக்கலன்றனாலதான் அவங்கள வெளியில அனுப்புறாங்க, திரும்பவும் அந்த வயசானவங்களை அதே வீட்டில் தங்க வச்சிங்கன்னா பழைய மாதிரி திரும்ப அந்த சிச்சுவேஷன் அமையாதுன்றது என்ன நிச்சயம்னு சொல்லி க்வெஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் அவங்கள முதியோர் இல்லம் இல்லை ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸில் அவங்க தங்க வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மந்த்லி மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள அங்கே தங்க வச்சுட்டா நல்லது. ஏன்னா திரும்ப அவங்க என்ன துயரத்தினால வெளில அனுப்பிச்சாங்களோ இப்போ திரும்பவும் அதுக்கு டபுள் மடங்காக நீ என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்ட அப்படின்ற ஈகோவும் அங்கே ஒரு அந்த பிரச்சனையில கண்டிப்பாக இதோட டபுளாக தான் அந்த ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகுவாங்க.
0: ஓகே சார். ஸோ இப்போ கைவிடப்பட்ட பெற்றோர் இல்லை வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அனுப்பப்பட்ட பெற்றோர்கள், ஸோ இவங்க வந்து அவங்களுடைய சொத்துக்களை பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சுட்டாங்க ஆனால் கைவிடப்பட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய சொத்துக்களை திரும்ப பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த சட்டத்தில்?
1: கண்டிப்பாக மேடம். இப்போ வந்துட்டு இந்த சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்டில் செக்ஷன் 23 சப்செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் அந்த பெற்றோர் வந்துட்டு அந்த சொத்தை வந்துட்டு கொடையாவோ கிஃப்டாவோ செட்டில்மெண்ட்டாவோ எதுவாக கொடுத்துருந்தாலும் சரி தான், அதில் அவங்க வந்துட்டு பசங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் அதில் இருக்கும். எப்போ அந்த டேர்ம்ஸ் வயலேட் ஆகுதோ அப்போ அந்த டாக்குமெண்ட்டோட வெரிடிட்டி ஃபால்ஸ் ஆகிடுது. அதாவது ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் ஒரு அக்ரிமெண்ட்டு ஃபைல் ஆகுது. அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணலன்ற பட்சத்தில் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வந்துட்டு ட்ரிபுனல் முன்னாடி கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா செக்ஷன் 23 கிரவுண்ட்ஸில் வந்துட்டு கொடுத்த சொட்டை ரிவோக் பண்ணிக்கலாம், திரும்ப அந்த பெற்றோருக்கே திரும்ப கொடுக்கப்படும். இதில் இதில் வந்துட்டு அதுங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அந்த சொத்தை திரும்ப ஒப்படுக்கிறதுக்கு.
0: ஓகே. ஸோ இப்போ அவங்களுக்கான அந்த சொத்துக்கள் வந்து திரும்ப பெற முடியும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு தேர்ட் பர்சனுக்கு போயிடுச்சு அவங்க பிள்ளைகள் கிட்ட இருந்து அப்படின்னா இப்போ அப்போ என்ன ஆகும் சார்?
1: அதுக்குண்டான காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். இப்போ அந்த சொத்தோட மதிப்பு என்ன விற்றாங்களோ அந்த அமௌண்ட் இவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுத்தாகணும். ஏன்னா வந்துட்டு இது சிவில் சூட் மாதிரி போயிடும். அதில் அதுக்கு அந்த அளவுக்கு இது முடியாதுனால, ஏன்னா இவங்க சிவில் சூட்டுன்ற போச்சுன்னா அது வேற கிரவுண்ட்ஸில் போகும். அது
0: ஓகே.
1: அந்த மாதிரி இல்லாதனால அந்த எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்களோ அந்த சேல் அமௌண்ட்டுக்கு எக்ஸாக்டான அமௌண்ட் கொடுத்தாகணும் அதில்.
0: ஓகே. ஸோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம், இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து வகையான வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள் சொன்னவா தொடர்ந்து பேசலாம். சரிப்போ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் வந்து எழுதி வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதுல என்னென்ன மாதிரியான ஒரு அவேர்னஸ் இருக்கணும் பெற்றோர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ சொத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அசியம் சொத்து, அசியா சொத்து எல்லாமே தான் சொத்து, ஓகேங்களா? இப்போ நீங்கள் அதை ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நீங்கள் அதை ஒரு பத்திரம் பண்ணுறீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ நகை இருக்குது, இது இதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஏதாவது கிஃப்டாவோ ஏதாவது டீடாவோ எழுதுறாங்கன்னா அதை கிளியராக கிரவுண்ட்ஸ் மென்ஷன் பண்ணணும். என்னைய, அதாவது அப்பா அம்மா இருக்கிற வரைக்குமே உயிரோடு இருக்கிறவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கணுன்ற கண்டிஷன் அதில் முதல் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக அந்த அவங்க எழுதி கொடுக்குற பத்திரத்தில் இருக்கும்.
0: ஓகே, சோ என்னதான் பிள்ளைகள் மேல நம்பிக்கை இருந்தாலுமே, அவங்க எவ்வளவு நல்ல பிள்ளைகளா இருந்தாலுமே வந்து சிச்சுவேஷன் எப்படியும் சேஞ்ச் ஆகலாம்ன்றதுனால அந்த பத்திரத்துல இந்த ஒரு லைன் மென்ஷன் பண்ண வேண்டியது கட்டாயம்,
1: கண்டிப்பா எழுதணும். ஏன்னா எந்த சிச்சுவேஷன் வேணா என்ன வேணா மாறலாம், அதுக்காக அந்த லைன் எழுதி

0: அவங்க சேஃபர் சைடில் இருக்காங்கன்னு அர்த்தம்.
1: ஓகே சார். ஓகே, இப்போ வந்து இப்போ ஒரு பெட்ரோல் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி வந்து கிளைம் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் சார்?
0: இப்போ ஒரு வயது மூப்பவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு இப்போ மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களா வந்துட்டு ட்ரிபுனல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது சப் மெஜிஸ்ட்ரேட்டுன்னு இருக்கிறாங்க. மெஜிஸ்ட்ரேட்டு, சப் மெஜிஸ்ட்ரேட்டு, சப் டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட்டு இந்த மாதிரி இருக்காங்க. இதில் மேக்ஸிமம் சப் டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட்டு அவங்க கிட்ட போயிட்டு மனு ஒன்று எழுதி கொடுக்கணும். மனு எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த மனு ஒன்று அடிப்படையில் வந்துட்டு கேஸ் நடத்துவாங்க. இப்போ ஒரு வேளை அவங்களால இயலாமையா, அவங்க கால் முடியாமல் இருக்கிறாங்க, நடக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த வயது மூப்பவங்க அவங்களுக்கு நாமினேட் பண்ணி யாராவது ஒருத்தங்களை அனுப்பலாம், அவங்களோட பெட்டிஷன் செய்து கொடுக்கறதுக்கு பண்ணலாம்.
1: ஸோ இப்போ இவங்க நேரடியாக போகலன்னா கூட வேற யாரையாவது நாமினியா போட்டும் வந்து
0: கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ ஒருவேளை அவங்க ஒரு ஓல்ட் ஏஜில் ஹோமில் இருக்கிறாங்க, இவங்களால நடந்து போக முடியலன்ற பட்சத்தில் அந்த ஓல்ட் ஏஜ் ஹோமில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு பதில் ரெப்ரஸன்டேட்டிவாக போய் கொடுக்கலாம் அதில்.
1: ஓகே சார். ஸோ இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸில் இது போகும் சார்?
0: ட்ரையல் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் மேடம். இப்போ அவங்க போயிட்டு ஒரு மனு கொடுக்குறாங்கன்னா அந்த மனுவின் பேரில் வந்துட்டு அவங்க படித்து பார்த்துட்டு அவங்க வந்துட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க ரெண்டு பேருக்குமே. இவங்களுக்கு வழக்கு போட்டவங்களுக்கும் கொடுப்பாங்க, உங்களோட பசங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்றைக்கி ஆஜராகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த தேதியில் ஆஜராகணும். அவங்க ஆஜராகிட்டு ரெண்டு பேரோட சைடில் என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு இதன் பேரில் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க மேடம்.
1: ஓகே சார். ஸோ இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க இல்லைனா வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டர் வந்து கோர்ட்லேருந்து வருது அப்படின்னா இதுக்கான டைம் லிமிட் எவ்வளோ காலத்துக்குள்ளே ஒரு மெயின்டெனன்ஸ் அவங்க கொடுக்கணும் இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த டைம் லிமிட் பற்றி சொல்லுங்கள்
0: மேடம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90 நாளுக்குள்ளார போடணும். அந்த 90 நாளுக்குள்ளார போடலைன்னா அவங்களுக்கு என்ன ரீசன், ஒரு 30 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும். இந்த ஆர்டரில் வந்துட்டு எப்படி வேணால் இருக்கலாம், ஜெயிக்கவும் செய்யலாம், தோக்கவும் செய்யலாம். இப்போ ஒரு வேளை பசங்களே வரலன்னு வச்சுக்கோங்களேன், கோர்ட்டு சுயமோட்டோவாக அந்த பசங்களை எக்ஸ்பார்ட்டி பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணலாம். எக்ஸ்பார்ட்டினா கேஸில் ஒருதலபட்சமாக கூட ஆர்டர் பண்ணலாம். அவங்களுக்கு தெரிவிச்சிட்ட பிறகு தான் ரெண்டு பேருக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, ஆனால் பசங்க தெரிஞ்சும் வரலை. அப்போ வந்துட்டு நாலேஜ் இருந்து வராத காரணத்தினால ஒருதலபட்சமாக கூட தீர்ப்பு வழங்கலாம்.
1: ஸோ இப்போ பிள்ளைகள் ஆஜராகலை அப்படின்னா இப்போ அந்த கேஸ் வந்து பெற்றோர்களுக்கு சாதகமாக தீர்ப்பாக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்கேஸ் இப்போ அந்த பெற்றோர்களால் வர முடியல, ஒரு 60 வயதாக எடுத்து இல்லை உடல்நிலை காரணமாக வந்து அவங்களால நேரடியாக வர முடியல அப்படின்னா இப்போ இவங்களுக்கு சட்டம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யுது?
0: அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இவங்களுக்கு பதில் ஆஜராகலாம். ஓகேங்களா, ஆஜராகி இவங்களுக்கு வர முடியாத காரணத்தை ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் எவிடன்ஸோட கொடுத்துட்டு இவங்க எய்தர் பை ரிட்டர்ன்ல அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை ரிட்டர்னை கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம் மேடம்.
1: ஓகே சார். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ இது சம்பந்தப்பட்ட கேசஸ்ல வந்து என்ன மாதிரியான காரணங்களுக்காக மோஸ்ட்லி அப்பீல் போகுது சார்?
1: அப்பீல் போறது ஒரே விஷயம் தான் மேடம். ஒன்னு, ஜெயிச்சவங்க மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களோட காம்பன்சேஷன் அமௌண்ட் 10,000 டிஃபால்ட் ஆயிடுச்சு. ஒருவேளை இப்போ சீனியர் சிட்டிசன் பேரண்ட்ஸ் வந்துட்டு தோத்துட்டாலோ இல்லை அவங்க பசங்க தோட்டுட்டாலோ அப்பீல் போகலாம் மேடம். அப்பீல் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகலாம், கலெக்டர் அவர்கிட்ட அப்பீல் போகலாம்.
2: ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரிபியூனல்ல போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த அப்பீல் தான் வந்து கலெக்டர் கிட்ட போகலாம்.
1: டெபுட்டி கலெக்டர்னு சொல்றது சப் மேஜிஸ்ட்ரேட் அவங்க கிட்ட போகலாம். அதுல அதுக்கப்புறமேட்டா அப்பீல்ன்ற பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான்.
0: ஓகே சார். ஸோ இப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம மெயின்டெனன்ஸ் கேட்கறது அப்படின்றது ஓகே. பட் பெற்றோர்கள் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறாங்க, அண்ட் அவங்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலையில பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களால வந்து ஒரு ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் சார்?
1: இந்த மாதிரி ரேரஸ்ட் ஆஃப் கேசஸில் வந்துட்டு சப்டிவிஷனல் மெஜிஸ்ட்ரேட் இருக்கிறாங்கல்ல, ட்ரிபுனல் தான்

0: இருக்கிற சப்டினிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டு இவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அமௌண்ட்டை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணலாம். அது அவரோட ரைட்ஸ் இருக்குது. இந்த ரைட்ஸ் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் சம் சிச்சுவேஷன்ஸ் தான். அதில் எக்ஸாக்ட் ஆனால் ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து 10,000. மேபி பேரண்ட்ஸும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இல்லை வந்துட்டு அவங்களோட இப்போது பசங்களோட டிஃபென்ஸ் கரெக்டாக இருந்துட்டு அவங்களுக்கு வருமானம் எதுவும் இல்லைன்ட்டு போதுமான ஆதாரம் கொடுத்தாங்கன்னா மேபி கன்சிடர் பண்ணலாம். இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் அந்த மெஜிஸ்ட்ரேட்டோட பவரில் இருக்குது.
1: ஓகே சார். ஸோ இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகள் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளைம் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இதை நிறைவேற்றுறது அப்படின்றது வந்து கட்டாயமா சார்?
0: இப்போ ஒரு பேரண்ட்ஸோட முடிவு தான் அது ஃபைனலி. இப்போ வந்துட்டு அவங்க அந்த வீட்டில் தான், இப்போ எதர் பையன் வீட்லேயோ பொண்ணு வீட்லேயோ தங்கி தான் ஆகணும்னு அவங்க சொன்னாங்கன்னா கோர்ட் அதுக்கு ஆர்டர் போடலாம். ஆனால் வந்துட்டு என்னன்னா அது எந்த வகையில் இது ஃபீஸிபிள்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சர்டன் சர்க்கம்ஸ்டன்டஸில் அவங்கள வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அது ஏதர சோர்சஸ் இருக்கலாம்.
1: வீட்டில் வெளியில் அனுப்புனது ஒன்று இருந்தாலுமே, இப்போ ஒரு பெண் பிள்ளையை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்க போகிற இல்லாத ஒரு இது தான். பட் இவங்க வந்து நான் என் பெண்ணோடு இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ற ஒரு இதை கிளைம் வைக்கிறாங்கன்றப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சார்
0: அந்த ஆர்டர் ஒபே பண்ணி தான் மேடம்
1: கண்டிப்பாக. ஓகே சார். ஸோ நேயர்களே, இன்றைக்கு நம்ம ஷோவில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் சக்தி குமரன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சரி, இப்போ பெற்றோர்களையோ இல்லைன்னா வயதானவர்களை முதியோர் இல்லத்துல சேர்க்கறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ இதுல வந்து நம்ம சாலையோரங்கள்ல ஆதரவில்லாத முதியோர்களை வந்து முதியோர் இல்லத்துல சேர்க்கறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே, இப்போ பெற்ற பிள்ளைகளே வந்து அவங்களுடைய பெற்றோர்களை வந்து முதியோர் இல்லத்துல வந்து சேர்க்கிறாங்க இல்லையா? சோ இந்த ஒரு போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் இது சட்ட ரீதியா சரியா சார்?
1: ஒரே விஷயம்தான் சொல்றேன், ஒரு கிளியர் ப்ரொவர்ப் இருக்கு, வாட் வி சோ வாட் வி ரீப், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறோமோ, என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம். இவங்க இதை பண்ணுறாங்கன்னா இவங்களோட பசங்களும் நாளைக்கு அதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத அவங்களோட பசங்களும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதே நிலைமை அவங்களுக்கு வராதுன்றது நிச்சயம் கிடையாது, கண்டிப்பாக ஒரு நாள் வரும். நான் அதுக்காக விதிமுறைகள் நிறையா இருக்குது மேடம். இதை மாதிரி வந்துட்டு பசங்க வந்துட்டு பெற்றோர்களை வந்துட்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்கறதில்ல, முதியோர்கள் வந்துட்டு

0: அந்த ப்ராப்பரான ஃபோரம் ட்ரிப்யூனலில் போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணிவிட்டு அவங்களோட ரைட்ஸை அவங்க கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு தெரியலை. ஒன்றுமேல மேடம், உங்கள் பக்கத்தில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் போங்க. கலெக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு அங்கே வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள். இது மாதிரி எங்கள் பசங்க வீட்டை விட்டு வெளியில் தடுத்துட்டாங்க, அதாவது முதியோருக்கு காரணத்தில் தடுத்துட்டாங்க, ஓல்டேஜ் ஹோம்ஸில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மனு எழுதி கொடுத்தீங்கன்னா அதன் பேரில் விசாரணை பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க மேடம் அதில்.
1: ஓகே சார். ஸோ இப்போ பிள்ளைகளால் பெற்றோர்களை பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வேலை காரணமாக இருக்கலாம், இல்லை வேறு சில விஷயங்கள் காரணமாக இருக்கலாம், என்னால் பக்கத்தில் வச்சு பார்த்துக்க முடியல, ஆனால் நான் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கான என்னென்ன செலவுகள் இருக்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இவங்க சொல்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அங்கே இருக்குமா, இல்லைனா பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா சார்?
0: அவங்களால ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதுக்கு வேலிட் ரீசன் இருக்கணும் மேடம். எதர வந்துட்டு அவங்க இங்க இல்ல, அவங்க ஸ்டேட்ஸ்ல இருக்கிறாங்க, இல்ல வேற ஏதாவது சிட்டில இருக்கிறாங்க, பாத்துக்க முடியல அப்படின்னா வித்தின் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டின்னு போகிறது எதுவும் பேர்டன் கிடையாது அவங்களுக்கு. அவங்க வேலைக்கு போனாலும் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வீட்டில் தான் இருக்க போகிறாங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டன்லாம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் வீட்டில் செக்யூரிட்டி கேமரா இருக்க போகிறீங்க, பார்த்துக்க போகிறீங்க, வீடு அவங்க பார்த்துக்க போகிறாங்க பேரண்ட்ஸ் அதில். அதனால் அது ஒன்றும் பேர்டனாக எனக்கு தெரியல அதில். அதனால் பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் பசங்களோட வீட்டிலே வச்சிருக்கிறது பெட்டர் ஆப்ஷன் இங்கே ஓல்டேஜ் ஹோம்ஸில் சேர்க்கிறதுக்கு.
1: கண்டிப்பாக சார். ஸோ நேயர்களே, இன்றைக்கு நம்ம ஷோவில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நம்ம கேட்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்தி.

நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா இணைந்து பாடிய பாடல்.

0: கூடமா?
1: காலங்கள் பல கடந்தும் நம் நெஞ்சை விட்டு நீங்காத பழைய திரைப்பட பாடல்களை கொண்டு வரும் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கல்யாணியின் கணவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் DGE-ஆல் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும்

அரசு போட்டித் தேர்வர்களுக்கும் தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 லிருந்து 27 மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 லிருந்து 30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் 1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சி மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 5, தொலைபேசி எண் 0413-2200-115, கைபேசி எண்கள் 88700-736222, மற்றொரு கைபேசி எண் 9629-34-2446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை. அடுத்து வரும் பாடல் செல்வம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: அவளா சொன்னா

0: கொலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கண்ணா நலமா திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்.

நேயர்களின் கவனத்திற்கு, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-648-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி ஏஜிஎன் சிஹெச்என் 1@gmail.com.

என்றும் இனியவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 2:42. அடுத்ததாக கண்ணே கனியமுதே திரைப்படத்திற்காக பாரதியாரின் பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைக்க, KJ யேசுதாஸ், சசிரேகா, நரசிம்மா ஹரி ஆகியோர் பாடிய பாடல்.

0: பரும்பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்கான பாடல்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்

என்றும் இனியவை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் புனர்ஜென்மம் திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், எஸ். ஜானகி இணைந்து பாடிய பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது என்றும் இனியவை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

12:55 20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு 5 சென்டிமீட்டர், சென்னை ஐஸ் ஹவுஸ் 3 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்தூரை, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், திருப்பூர் மாவட்டம் பல்லடம், திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருமனூர், செம்மேடு, வளத்தி, கள்ளக்குடி, திண்டிவனம், ஐயம்பேட்டை, சூலூர், வாலாஜா, அன்னூர், நாவலூர், புதுவேட்டக்குடி, சத்தியமங்கலம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் தர்மபுரி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை ஈரோடு, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் முன்னரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் முன்னரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மதுரை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி

0: பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹிந்தி மொழி படமான மான் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் பாடிய பாடல்.
1: நஷாய

0: உண்மையா பயனுள்ளதா பொது அறிவை வளர்க்கக்கூடியதா
1: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
0: தினமும் காலை 8:02 8:30
1: நமது முதன்மை அலைவரிசையில்
0: தகவல் தளம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 3:30. இனி கேட்கலாம் சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் TN கிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். தொடக்கமாக மகா கணபதிம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டை ராகம், ஏகதாளம்.

நிறைவாக ராமனை தருவாய் என தொடங்கும் அருணாச்சல கவிராயர் கீர்த்தனை சிந்து பைரவி ராகம் ஆதிதாளம்.

மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் மாலை 4:08.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: എസ് എം ക്രിയേഷൻസ് വഴങ്കും പൂന്തളിർ തിരപ്പട ഒളിച്ചിത്തിരം. இதனடுத்தவர்கள் சிவகுமார், சுரளிராஜன், சிவச்சந்திரன், சுஜாதா, மனோரம்மா, மாஸ்டர் ஆனந்த் மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை சேட்டா ஆனந்த், திரைக்கதை வசனம் துரையூர் கே மூர்த்தி, இயக்கம் தேவராஜ் மோகன்.
1: எனக்கு முதல்ல இருந்து படிச்சாதான் வரும்.
2: சரி படி.
1: என் இதயம் கொள்ளை கொண்ட இன்ப ராணி, எனக்கு சேலை வாங்கி கொடுத்தாதான் நான் படிப்பேன்.
2: அடிப்பாவே. இல்லை இல்லை.

0: தெரியுதே, அதுதானே உங்க ஊர்?
1: அது
0: முத முதல்ல அந்த ஊரை பார்த்தப்போ ரொம்ப அழகா இருந்துச்சு.
1: இப்போ
0: அந்த ஊரை பார்த்தா எரிச்சலா இருக்கு.
1: அதுண்டா,
0: நீதான் அடிக்கடி அங்க ஓடி போயிடுறியே. மாயா என்ன சொல்லு?

அப்பேரு அப்படியே உன்னை சிலையா செஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா?

0: படிக்கலாம் போட்டேன்.
1: இப்பதானே வந்த?
0: நான் வந்து எத்தனை நேரம் ஆச்சு? அர கல்லு மாத்திரம் வந்து விழுது, அரும் காணாம இல்லையோ? நான் போட்டேன்.
1: என்ன அவசரம்?
0: இன்ன சின்ன முதலாளி வீட்டுல ஒரு விசேஷம், அவங்க என்ன தேடும். ஐயோ, பின்ன கல்லு விழுது.
1: கல்லா?
0: தாரோ நம்மள நோக்கண்டு. நான் போகணும்ட்டா. நீ என்ன கல்லறிஞ்சத? இங்க மறைஞ்சு நின்றுட்டு என்ன செய்யணும்?
2: உன்ன கூப்பிடத்தான் வந்தேன். நீ அவரோட
1: நிம்மதியா நாலு வார்த்தை பேச விட மாட்டாளே. மாயா, வர வர லீலா அவளுக்கு பிடிக்கிறதே இல்ல. இப்ப அடிக்கடி வந்து கூட்டிட்டு போயிடாளே.
0: நான் போட்டேன். போகணும்.
1: சொல்லிக்கிட்டே இரு, நான் வந்துடாதே.

உயிருக்காக வந்த இடத்துல எனக்கு நீ கிடைச்ச, நீ கிடைச்ச அதிர்ஷ்டத்துல அமெரிக்கா சங்கத்திட்டு வந்து எனக்கு அழைப்பு வந்துருக்கேன்.

0: அறுபதடி உயரத்துல தில்லை நடராஜ சிலையை நான் செஞ்சு தரணுமா? அதுக்காக என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க? அடுத்தவா என்னமாயா
1: குழந்தை பிரச்சனை முன்ன வருமா?
0: அது வரைக்கும் எனக்கு என்ன வேலை? என்னி மூணே மாசம்தான், அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நாங்க இருக்க மாட்டேன்.

உங்களுக்கு உபயோகப்படும் வந்து பாருங்க.

0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பூந்தளி திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தென் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க.

0: ஹலோ, ஆ சரி சரிங்க ஐயா, உங்களை இன்ஸ்பெக்டர் உடனே வர சொன்னார். மாயாவும் குழந்தை கிடைச்சிட்டாங்களா? அதை பத்தி ஒன்னும் சொல்லலீங்க.
1: மிஸ்டர் அசோக், உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் எந்த விதமான அங்க அடையாளமும் இல்லாம டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர் இதுல எல்லாம் கொடுக்கறதுல அர்த்தமே இல்லை. பாருங்க மிஸ்டர் அசோக், நீங்க ஒண்ணு ஒரி பண்ணிக்காதீங்க. உங்க குழந்தைய நான் கட்டாயம் தெரிவித்தேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன விட்டுருங்க. என்ன வீட்டுல மனைவி குழந்தைங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தீபாவளி இல்லையா?

0: மிஸ்டர் அசோக், ப்ளீஸ் டோன்ட் வரி அசோக். நான் மறுபடியும் கான்ஸ்டபிளை படகுத்துறைக்கு அனுப்பிச்சிருக்கேன். உங்கள் மனைவியும் குழந்தையும் பார்த்தவங்க யாராவது அடையாளம் சொன்னால் அதை வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைய கட்டாயம் கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
1: தேங்க்ஸ் சார்.
0: ஆமாம், உங்களுக்கு பெரியவங்களா பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணமா இல்லை காதல் கல்யாணமா?
2: மாயாவை நான் மனைவி அடைஞ்சது பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தால் ஏற்பட்ட தொடர்பு. அவளை நான் முத முதல்ல சந்திச்சப்போ ஏதோ ஒரு இனம் புரியாத கவர்ச்சியாக தூண்டப்பட்டேன். என் இதயத்தை கொள்ள கொண்ட மாயாவை மாடலா உட்கார வச்சு ஒரு சிலை செஞ்சா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். ஆனா அவளோ பெண்மைக்கே உரிய நாணத்தோட எங்கேயோ ஓடி மறைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் தங்கி இருந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அவ வந்தா.
3: சாரே.
2: யார் அது?
3: ஏதோ வேலை உண்டுன்னு சொன்னீங்களே, அதோண்ட வந்தது.
2: அப்படியா? அங்க போய் உட்கார்.
3: ஞானோ. எந்தினா?
2: இப்போ எதுக்காக நீ இங்க வந்த? வேலைக்கு தானே? அப்போ நான் சொல்லபடி செய். அப்படியா?
3: இருந்தோம்.
2: அப்படியே இருக்கணும், அவ்வளவுதான்.
3: அதனாலதான்
2: அப்படி இல்ல, உனக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரையாவது நினைக்கிற மாதிரி இருக்கணும்.
3: எனக்கு ரொம்ப வேண்டியவங்க என் அம்மையும் அச்சனும் தானே. அவங்க இல்லப்போ என் சிநேகிதி ஒருத்தி உண்டு, அவன் மேல எனக்கு வலிய இஷ்டம்.
2: காலையில ரெண்டு மணி நேரம், சாயங்காலம் ரெண்டு மணி நேரம்.
3: எத்தனை நாளைக்கு
2: வேலை முடிவு வரைக்கும்?
3: இது எந்த வேலையானது? இவ வேலை எனக்கு வேண்டாம்.
2: அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரி பதட்டத்தோட ஓடி வந்தா. என்னாச்சு?
3: நான் வேலை வச்சு வந்தப்போ அந்த நல்லா இருந்தோம்.
2: யார சொல்ற?
3: அது என்ன பத்தாம் நம்பர் உண்மையிலுக்கு ஆளு.
2: அவர் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, இப்ப அவருக்கு என்ன?
3: அயாளுக்கு பிராந்தானே.
2: பிராந்தா?
3: பைத்தியம். பெட்டுன்னு கண்ட மாதிரி அங்கோட்டும் இங்கோட்டும் ஓடணும், சாடணும், கத்தணும். எனக்கு ஒரே பயமா இருக்கணும். ஒன்னு வந்து நோக்கு சாரே.

0: நீ எப்படி வந்த? பக்கத்து ஊர்ல மியூசிக் ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்காக பிராக்டிஸ் பண்றேன். ஏன் அங்கே நிக்கிற? பயப்படாத, உள்ள வா. நீ இப்படி ஆடுற பார்த்து உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு நினைச்சிட்டான். ஆ ஆள் ஆடுன்னு பாடுன்னு சாடுன்னு கத்துதுன்னு ஒரே கலாட்டா பண்ணிட்டான். ஊருக்கு மாயா, இவனுக்கு பிராந்தின்னு சொன்னியே உண்மைதான். இது மேல்நாட்டு பிராந்து, பைத்தியக்காரத்தனமான டான்ஸ். ஏண்டா பரத், நம்ம பரதக்கரை விட்டுட்டு இது என்ன பேயாட்டம்?
1: பேயாட்டமா? இதனுடைய அருமை தெரியாம பேசுறேன். இப்படித்தான் எங்க அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. காலம் பூராவும் பரதக்கலைக்காக பாடுபட்டாரு, கால் காசுக்கு வகை இல்லாம கஷ்டப்பட்டு சேர்த்தாரு. ஆனா அப்படி சாக விரும்பல. இப்ப நீ பேயாட்டம் சொல்றியே, இதை நான் இம்ப்ரூவ் பண்ணி பேங்கோன்ற பேர்ல மெட்ராஸ் சிட்டியே ஒரு கலக்கு கலக்காட்டம் பாரு.
0: ஐ நோ தட் பேங்கோ.

அவன் இப்ப மெட்ராஸ்ல தான் இருக்கான். பெங்களூர் டான்ஸ் ட்ரைனிங் சென்டர் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கான். மாயா அநேகமா அவனை மீட் பண்ணிருக்கலாம். அப்ப அந்த குழந்தையை பார்த்திருப்பான். அவனை கேட்டா குழந்தையோட அங்கடையாளங்கள்லாம் கரெக்டா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம்.

0: Hello.
1: Sorry. What's the matter? What can I do for you?
0: Bango.
1: Yes.
0: You know Maya?
1: Ashok Kadarichi marriage in the girl. And the Maya, Dana?
0: Correct. Avala, Sami Batlaning is in the Chingla.
1: No. Kadasi, a hill station of Pathaga. Yeah? Yenachi?
0: What are the order Seneca and the Maya? Here in the waiter.
1: My God.
0: அந்த குழந்தை என்னாச்சும் தெரியல, அதைத்தான் நாங்கள் தேடிட்டு
2: இருக்கோம். ஒரு சின்ன நெருப்பு பொறி என் மேல விழுந்ததுக்கு துடியா துடிச்ச உண்மை.

0: ஒன்றரை வயசு குழந்தை. இந்த பக்கம் நீங்க யாராவது பாத்தீங்களா?
1: அப்படி ஒரு குழந்தைய யாரும் பாக்கலீங்க.
0: அப்படி நீங்க பார்த்தா உடனே ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லுங்க.
1: ஆகட்டுங்க
2: சார். ஏதாவது தகவல் கிடைச்சதா?
0: இல்ல சார், இங்க யாருமே குழந்தைய பாக்கலன்னு சொல்றாங்க.

0: கரைஞ்சிருவேன்.
1: கைக்கெல்லாம் ஊந்து போச்சுங்க.
0: அதெல்லாம் ஒட்டிட்டு தானே இருக்குது.
1: 10 பைசா கூட.
0: 10 பைசாவா? சில்லறை இல்லப்பா, 100 ரூபாயா இருக்கு.
1: நான் தரேன்.
0: ஏண்டா இவ்வளவு இருப்பு வச்சுட்டு ஏண்டா பிச்சை எடுக்கற?
1: ஏங்க வசதி இருக்குன்னு எவனா வேலைக்கு போகாம இருக்கானுங்களா? அது என் தொழிலுங்க.
0: உனக்காக நான் 100 ரூபா நோட்டை மாத்தணுமா?
1: ஏங்க என்னைக்கு இருந்தா மாத்தத போறீங்க? அரசாங்கமே திடீர்னு 100 ரூபா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, நீங்க என்ன
0: பண்ணுங்க? வேலையை பார்த்துட்டு போயா.
1: ஐயா ஒரு 10 பைசா உனக்கு வேணுமா? நான் தர்றையா என்ன கேள்வி? நீ செயல் போட்டிருக்க, வாசி கட்டி இருக்க, ஒரு பெரிய மனுஷன், பெரிய மனுஷன். யோ நீ அலைய போற பாரியோ, நீ அலைய அலைய.
2: Yes, speaking. What? அப்படியா? அந்த ஆளை விடாதீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுறேன். மிஸ்டர் அசோக், யாரோ ஒருத்தன் ஒரு குழந்தையை கடத்திட்டு போயிருக்கான், அவனை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஒருவேளை அது உங்க குழந்தையா இருந்தாலும் இருக்கலாம் இல்லையா? வாங்க போய் பார்க்கலாம்.
3: என்ன
0: குழந்தை திருடுறான் தெரிஞ்சதுக்கு பிறகு விசாரணை? விசாரணை அடிக்கிற அடியில ரத்தம் கட்டி சாக வேண்டாம். கொஞ்சம் ஏமாந்தா போதும், அவ்வளவுதான். எவன் குழந்தையா இருந்தாலும் சரி, எவனாவது எடுத்துட்டு போய் வந்த விலைக்கு வித்துறானுங்க. குழந்தைய பெத்து எடுக்கிறது எவ்வளவு சிரமம்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆனா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: நான் ஆகலைங்க.
0: அப்புறம் குழந்தைய பத்தி உனக்கு என்ன தெரியும்?
3: நல்லா தெரியுங்க, ரெண்டு குழந்தை இருக்கு.
0: நீ ஒரு புறம்போக்கு விவசாயி போல இருக்கு.
2: மிஸ்டர் அசோக், தைரியமா இருங்க, குழந்தை கட்டாயம் கிடைச்சிடும்.

என்னதான் இருக்கு? வண்டியில நாலு டயர் தான் இருக்குது, என்ன சத்தம் கேட்டது? ஒன்னும் புரியல. சரி விடு, எப்படியாவது வீடு போய் சேர்ந்துருவான்.

0: யாரா நீ? யார் கிட்ட பிள்ளடா? டேய், இந்த வண்டியில எப்படா வந்த? டேய், உன்ன யாராவது பார்த்தா என்ன சந்தேகப்படுவாங்கடா? டேய், போலீஸ் அடிச்சுமடா. ஐயோ, டேய், அப்ப யாரா நீ கண்ணா? உண்மையா சொல்றா? விளையாடுறியா? விளையாடு விளையாடு. போலீஸ் உன்ன இந்த வண்டியில பார்த்தா என்ன சந்தேகப்படும்டா? யாரா நீ? பெரிய தொல்லையா போச்சு. ஐயோ, யாராவது பார்த்தா டேஞ்சரு, உன்னை கொஞ்ச தூரம் கடத்திட்டு போறேன். மணல் வீடு கட்டி
1: விளையாடுற
0: குழந்தை
1: மூத்தருக்கு
0: அத புடிச்சிட்டு போய் வீட்டுல வச்சு என்னங்க பிரயோஜனம்?
1: மூத்தத்தை சொல்லலையா, குழந்தைய சொல்றேன், தூக்கிட்டு.
0: அது சரி, மூத்திரம் வரலையா? வரல என்ன பரவாயில்ல, வா வீட்டுக்கு போவோம், அம்மா கிட்ட போவோம், அன்னைகிட்ட எல்லாம் விளையாடணும். போலீஸ்கார் நம்மள ஒரு தான் பயப்படாதரா. வண்டிக்குள்ள உட்காந்துக்க, சாய்க்கிழட்டெல்லாம் இருக்கு, சாப்பிடறா.

0: இந்த பேங்கோ டான்ஸ் அல்ல, உங்ககிட்ட அவ்வளவு க்ளோஸா பழகின அந்த பொண்ணு யாரு?
1: அவ ஒரு மிலிட்டரி கமாண்டோட பொண்ணு, நல்ல வசதியான குடும்பம், காலேஜில் என் கூட படிச்சுட்டு இருந்தான். ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் போது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவளுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டான். இவ அதை கொண்டு போய் பிரின்சிபல்கிட்ட கொடுத்துட்டான். பிரின்சிபல் அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். பாவம், அவன் ரொம்ப நல்லவன், ஏதோ தெரியாதனமா செஞ்சிட்டான். இவளே அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் அல்லது மன்னிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு பிரின்சிபல் வரைக்கும் விஷயத்தை கொண்டு போனது எனக்கே கஷ்டமானது. கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஒரு லவ் லெட்டர் வந்துச்சு. வேற யாரும் இல்லை, இதே சாந்தி தான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தோணுச்சு. லெட்டரை கொண்டு போய் பிரின்சிபல்கிட்ட கொடுத்தேன். அவளுக்கு அதே கதை தான், காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கண்ணியோடு எங்கிட்ட வந்தவன் சொன்னா, உங்கள் ஃப்ரெண்டோட லெட்டரை பிரின்சிபல்கிட்ட நான் கொண்டு போய் கொடுத்ததுக்கு காரணமே நான் உங்களை மானசீகமாக விரும்புனது தான். நீங்கள் என்ன காதலியாக நினைக்கிறீங்களோ இல்லையோ, நான் உங்களை கணவராக மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னான். அவள் கடைசியாக சொன்னது, இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்கு நீங்கள் வந்தாலும் என்னுடைய இதய கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கும்.
0: அவளை அப்புறம் நீங்கள் சந்திக்கவே இல்லையா?
1: இல்லை, டான்ஸ் காலில் உங்களோட சந்திச்சது தான்.
0: ஆமாம், அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா?
1: இன்னும் ஆகலைன்னு தான் நினைக்கிறேன்.
0: ஐ சீ.

0: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் பூந்தளிர் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: தொடர்வது பூந்தளிர் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

அறிமுகத்துல தான் முடிச்சிருக்கிறேன். இதுல என்ன தேருதுன்னு பாப்போம். என்னது பேப்பர் தான் வச்சிருக்கிறான், அஞ்சு பைசா கூட வைக்கல. சீ, இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். இவனும் பேப்பர் தான் வச்சிருக்கிறான், பொம்பளை பர்ஸ், கண்டிப்பா காசு இருக்கும், லிப்ஸ்டிக்கு, கர்ச்சிப்பு, பொம்பளை பர்ஸ் நம்மளே வச்சுக்கோ. பொடி பையன் தனியா போயிட்டு இருக்கிறான்.

0: முடியாது. ஏதா அந்த குழந்தை?
1: ஆத்தா, நான் எப்ப செயலுக்கு போவேன் வருவேன்னு கரெக்டா சொல்ல முடியாது. இனிமே இந்த குழந்தைய வச்சுதான் நீ போயிச்சுக்கணும்.
0: என்னடா நீ என்ன சொல்ற? அன்னைக்கு என்ன நான் ஒரு பெரிய அண்டாவை தூக்கிட்டு வந்தேன், நேத்துக்கு என்ன நான் ஒரு குண்டான தூக்கிட்டு வந்தேன், இன்னைக்கு என்னடா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து இனிமே இத வச்சுதான் பொழைக்கணும்னு சொல்றிய. பாவண்டா, இத கொண்டு விட்டுறாப்பா.
1: இப்படியே கொண்டு போய் விட்டா காசு வராதாத்தா. இது கண்ணு ரெண்டையும் குத்தி. நீ சும்மாராத்தா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒரு கோவில் வாசல்ல துண்டை விரிச்சு இந்த குழந்தைய உட்கார வச்சோம்னா காசா குமியும், உன் காலமும் கழியும்.
0: துரோகி போய் மகனே, பாவம்
1: பாவம் அது புண்ணியமாவது. அந்த கொடுங்காலூர் போய் கோவால பாரு, எங்கிருந்தோ நாலு குழந்தைகளை தூக்காந்தான், அதை நாக்கருத்து மூக்கருத்து நாலு வீதியில உட்கார வச்சான். அவன் சோத்த நாய் திங்குது.

0: இத்தனை என்ன விட்டு எங்கடா போயிருந்த? இனிமே நீ என்ன விட்டு எங்கேயும் போக கூடாது.
1: போகாதே போகாதே என் மகனே, பொல்லாத சொப்பானோ நானும் கண்டேன்.
0: ஹாய், என்னடா பூசி இருக்க சந்தனமா? எங்க
2: என்னடா சந்தனம் நாறுது?
0: நீ கவலையப்படாத, உனக்கு நான் பூசி விடுறேன். கமக்கு மக்க மக்கமா அந்த சந்தனம். ஏய் யாருங்க? என் கண்ணம்மா மங்கம்மா
2: ரங்கம்மா.
3: சும்மா விட மாட்டாங்க, குடுங்க குழந்தைய.
2: ஒன்பது மணி நேரம் 9 நிமிஷம்
4: இந்த வயத்துல சுமந்து பெத்தாண்டே.

0: எதை கொண்டு வர சொல்றீங்கம்மா?
1: புரியல. நான் இப்ப புதர் போடுறேன், நீ விடுவிக்கிறியா பாப்பா?
0: சொல்லுங்கம்மா.
1: மென்மையான மேனியின் அழகுக்கு அழகு சேர்க்கும் கைக்கு அடக்கமான அந்த வில்லையை கொண்டு வா.
0: வில்லையா?
1: புரியல. மக்கு மக்கு சோப்புல சோப்பு. போய் கொண்டு வா, போய். என் குழந்தைய நல்லா குளிப்பாட்டி தீவி சிங்காரிச்சு பூவும் பொட்டும் வச்சு பொட்டு வைக்கலாம். எங்கேயா வப்பா அழுப்பா தட்டா?
0: இந்தாங்கம்மா சோப்பு.
1: சபாஷ். வேலைக்காரின்னா நீதா, பழைய வேலைக்காரி. அப்பா கிட்ட சொல்லி உனக்கு அடுத்த வருஷத்துல இருந்து சம்பள உயர்வு, பஞ்சப்படி, போனஸ், டீயே அண்டியே எல்லாம் தரப்படும். இப்ப நாங்க போய் குளிக்கிறோம், உனக்கு வெக்கமா இருந்தா கண்ணு முடிக்க. என்ன
0: இந்த பைத்திய? இந்த குழந்தை என்ன பாடுபடுத்த போதோ தெரியலையே. இந்த நேரம் பார்த்து ஐயா வேற காணுமே.
1: என் பிள்ளைக்கு கம கம கம கம கமான சோப்பு போட்டு தண்ணிய ஊத்தி பழப்பழ பழப்பழான தேய்ச்சி
2: பாத்ரூம்
0: பக்கம் போறாங்க.
2: இங்க
0: இல்லையா?
2: நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இந்த மாதிரி தவறு நடந்திருக்காது. உனக்கு தான் தெரியுமா மல்லிகா, அவ குழந்தை செத்ததுல இருந்து புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கிறாள். மஞ்சுளா,
1: என் புள்ள கூட கொஞ்ச நேரம் கூட கொஞ்சம் விட மாட்டேங்கிறாங்களே. யார் அது?
2: நான் தாம்மா.
1: நான் தானா?
2: உங்க அப்பன்.
1: எங்க அப்பனா?
3: இந்த அளவுக்கு மனைவி மேல அன்பு வச்சிருக்கிற நீங்க ஒருத்தர் விட்டு ஒருத்தர் எப்படி பிரிஞ்சீங்க?
4: அதுவும் அளவுக்கு மீறி அன்பால வந்த வேணதான் சார். அடுத்த வாரமே அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தேன். மூணே மாசத்துல திரும்பி வந்துடுறதா சொல்லிட்டு போனேன், சொன்னபடி வர முடியல. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடைவெளியில மாயா எனக்கு எழுதின ஒவ்வொரு லெட்டரும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. ஒரு லெட்டர்ல குழந்தை அப்பா எங்க எங்கன்னு கேக்குது, அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எழுதியிருந்தான். அதை படிச்சதும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த கடிதத்தையே குழந்தைய நினைச்சு அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டேன்.
3: அசோக், இவ்வளவு வசதியான வீடு இங்க இருக்கிறப்போ நீங்க எதுக்காக உங்க மனைவியை அவங்க ஊர்லயே தங்க வச்சீங்க?
4: அது அவளுக்கு பழக்கமான இடம். அதோட அந்த சமயத்துல அவ கர்ப்பமா இருந்தா. 2 வருஷம் 2 யுகமா கழிஞ்சது. அமெரிக்காவில இருந்து திரும்புறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு தந்தி அடிச்சேன். நேர ஊர்ல இருந்து புறப்பட்டு மெட்ராஸுக்கு வந்துடுன்னு. இங்க வந்து பார்த்தப்போ மாயா இல்லை, அவ கடிதந்தா இருந்துச்சு.
5: நீங்க 3 மாசத்துல வர்றதா சொன்னீங்க, ஆனா வரல. என்னோட இளம்

0: என்னை வாட்டுச்சு. என்னால தனியா இருக்க முடியல. அதனால நான் ஒருத்தனுக்கு நிரந்தரமா ஆசைனாகி ஆயிட்டேன். உங்க குழந்தைய தாய்ப்பால் மறந்ததும் உங்ககிட்ட சேர்த்துறேன். இனி என்னை மறந்துருங்க, மன்னிச்சிருங்க. மாயா,
1: இப்படி ஒரு பெண்ணா? எனக்கு வந்த ஆத்திரத்துல அவளை தேடி அவங்க கிராமத்துக்கு போனேன். லீலா, அவ எங்க?
0: அவ இந்த ஊரை விட்டே போயிட்டா.
1: எங்க போயிட்டா?
0: பட்டணத்துக்கு.
1: பட்டணத்துல எங்க
0: இருந்தா? புத்துணை ஆஸ்பத்திரியில இருப்பா. இல்லைனா புண்ணியம் பண்ணவங்க போற சொர்க்கத்துல இருப்பா.
1: என்ன வளர்றேன்?
0: இல்லைங்க, உண்மையத்தான் சொல்றேன். அவளுக்கு நுரையீரல புத்துணை.
1: புருஷனுக்கு துரோகம் செஞ்சா புத்துணை மட்டுமா வரும்?
0: ஐயோ, அவசரப்பட்டு அந்த தியாகி அநியாயமா பேசாதீங்க. 6 மாசமா அவ அனுபவிச்ச வேதனை அந்த ஆண்டவனுக்கு தாங்க தெரியும். அவ என்னை பிழைக்கிறது நாள் கணக்கு தான்னு எல்லா டாக்டர்களுமே சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்களா? அவளுக்கு முந்தைய நீங்க உயிரை விட்டுடுவீங்களா? அவ குழந்தை அம்மா அப்பா இல்லாத அனாதை ஆயிடுமா? அவ மேல உங்களுக்கு ஆத்திரமும் ஆவேசமும் ஏற்படணுமா? அவளை நீங்க அடியோட வெறுக்கணுமா? அப்பத்தான் நீங்க அவளை மறந்து உயிரோட இருப்பீங்களா? அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நடக்காத ஒண்ணு நடந்ததா என்ன எழுத சொன்னாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ சொல்லி தடுத்தங்க. அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுங்களா? என் அன்பு தெய்வம் என்னை மறந்து உயிரோட இருக்கணும்னா என் செல்வ குழந்தை அவர் மடியில தவழ்ந்து அவர் அனுப்பில வளர்ந்து இந்த உலகத்துல வளமா வாழணும்னா அதுக்கு ஒரே வழி இதுதாண்டி நான் சொல்றபடி எழுதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. அவ பிடிவாதத்தை மறுக்க முடியாம நான் தாங்க அந்த கடிதத்தை எழுதுனேன்.

0: எப்படி உன் குழந்தையை கண்டுபிடி கனவு கிட்ட ஒப்படைக்கிறேன்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பூந்தளிர் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பூந்தளிர் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.

வயசை மட்டும் சொன்னா போதுமா? அங்க அடையாளம் எதுவுமே சொல்லாம எங்கன்னு தேடுறது? குழந்தை இப்படி வெளியே விட்டுறது, அப்புறம் போலீஸ்காரனை விட்டு தேட சொல்றது, நல்ல உத்தி.

0: ஏண்டி விடுங்க, என்ன விடுங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பிள்ளை இல்லாத மலடி மலடின்னு சொல்றாங்களே, நான் எதாவது உயிரோட இருக்கணும், விடுங்க.
1: ஏண்டி என் மேல வஞ்சகம் இல்ல, ஆண்டவன் செஞ்ச தப்பு, ஊர்ல சொல்லுவான் பிள்ளை பிறந்தா மலடின்பா, பிள்ளை பத்தா கலடின்பா. இங்க பாருடி, அதையெல்லாம் கேட்காத, எங்க அம்மாவுக்கு 50 வயசாகும் போதான் நானே பண்றேன்டி, பொறுத்துக்கடி பொறுத்தா தாண்டி புள்ள.
0: இன்னைக்கு இப்பவே இந்த வயிறு கம்மலை பொடி பண்ணி தின்னுட்டு என் உயிரை விட காப்பாறேன்.
1: அடி பாவி, நான் படாத பாடுபட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கின ஜாதி வயிறமடி.
0: விடுங்க, நான் இப்பவே சாகதான் போறேன்.
1: அப்படியே சாகணும்னா எத்தனையோ குளங்குட்டை இருக்கேடி.
0: ஏ ஏ, நான் ஏன் அப்படி சாகணும், 50 வேலி நிலம், 4 வீடு, 10 பம்பு செட்டு, இத்தனைக்கும் சொந்தக்கார மனைவி, எதுக்காக சீப்பா சாகணும்?
1: ஏண்டி அதுக்காக காஸ்ட்லியா சாகணுங்கறியா?
0: ஆமையா, அப்படித்தான் சாவேன்.
1: அடியே வைரத்தை நீ சாப்பிட்டினா உன் உயிர் போகாதடி, என் உயிர் தான் போகும், கண்டிப்பா சாகணுமா?
0: ஆமா ஆமா ஆமா.
1: சரி, இதுல தூக்க மாத்திரை இருக்கு, இத முழுங்கு, 10 நிமிஷத்துல தொல்லை இல்லாம ஸ்மூத்தா போயிடும். இந்தா.
0: அப்படிங்களா, ஸ்மூத்தா போ. ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? கட்ன புருஷனே தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக சொல்றானே, ஓடியாங்களே, இந்த அக்கிரமத்தை கேளுங்களேன்.
1: இவ்வளவு பேச விட்டா போலீஸ் என்ன கூட்டு போடுவாடு?

0: குழந்தை இது? அட பாவீங்களா, இப்படி குழந்தைய விட்டுட்டு போவீங்களா? அழாதடா கண்ணா, அழாத அழாதப்பா. அண்ணா அண்ணா, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் சோத்த பசஞ்சு ஊட்ட.
1: ஏயா என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? இருக்கிற பிள்ளைங்களுக்கு சோத்துக்கு வைக்கல. இந்த லட்சணத்துல கூட்டியார் புள்ள வேறயா?
0: வாய மூடி. பாவம், யார் பெத்த குழந்தையோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டு செத்து பொழைச்சிருக்கா. நான் பார்த்து பதறி போய் பரிதாபப்பட்டு குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கேன். ஏண்டி இப்படி நாய் மாதிரி லொல்லுல உழற?
1: இவர் பெரிய தர்மகர்த்தா, பரிதாபம் பொத்திட்டு வந்தாக்கும். பாரியா, இந்த கதையெல்லாம் என் கிட்ட அளக்காத. அந்த சக்காலத்து பிள்ளைய கூட்டிட்டு வந்து ரயில கடந்தது லைன்ல கடந்ததுன்னு எதையதைய சொல்லி போக்கமாக பண்ணாத.
0: அடியே சொல்றத கேளுடி, பாசஞ்சர் வண்டி வர நேரமாச்சு, டூட்டி நேரத்துல நான் இங்கே இல்லைன்னா தப்புடி.
1: தப்பு அப்பா எனக்கு தெரியாது, இந்த குழந்தை இங்க இருக்க கூடாது.
0: அடியே என் ஆத்திரத்தை நீ அதிகமா கலப்பிக்கிட்டா இருக்க, ஆனா அது எங்க போய் முடியும்னு எனக்கே தெரியாது. இந்த குழந்தைய பிடி, புரிய குழந்தைய, நான் வர்ற வரைக்கும் இந்த குழந்தை.

0: அம்மா அம்மா என கூவி அழைக்குது அந்த பூந்தளிர். இன்றெடுத்த அன்னையினை தேடி அலைந்த மழலையது. அன்னை அவள் நோவினாலே இறந்த செய்தி அறியாதே. கற்சிலையாய் ஆனவளை அன்னை என எண்ணியே கொஞ்சி மகிழ்ந்திடுதே. அம்மா அம்மா என கூவி அழைத்திடுதே. பூவை மறைந்தாலும் அவள் இன்றெடுத்த தளிர் அவளை இனங்காட்டி தன்னையும் மகவாக அறிமுகப்படுத்தி தந்தையை ஆனந்த பரவசத்தில் ஆழ்த்தியது அந்த பூந்தளிர்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது

0: எஸ் எம் கிரியேஷன்ஸ் வழங்கிய பூந்தலே திரைப்பட ஒளிச்சித்திரம். இதனடுத்த இவர்கள் சிவகுமார், சுரளிராஜன், சிவச்சந்திரன், சுஜாதா, மனோரமா, மாஸ்டர் ஆனந்த் மற்றும் பலர். இசை இளையராஜா, கதை சேட்டா ஆனந்த், திரைக்கதை வசனம் துரையூர் கே மூர்த்தி, இயக்கம் தேவராஜ் மோகன்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.

மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5 மணி. அந்தி பொழுதில் இணையும் நம் மனது இசையை ரசிக்கலாம். இது பொன்மாலை பொழுது. காற்றோடு கலந்து இசையோடு பூவாசம் வீச வருகிறது. ஆம்நேர்களே, இன்றைய பொன்மாலை பொழுதில் பூ என்ற தலைப்பில் பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் புதுநெல்லு புதுநாத்து படப்பாடல்.

அடுத்த பாடலில் எஸ் ஜானகியுடன் இணைந்து ஒலித்த குரல் பி ஜெயச்சந்திரன். நேரம் 5:10. பூ என்ற பொருளில் பொன் மாலை பொழுதில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் காதல் ஓவியம் திரைப்பட பாடல்.

நேர்களை பொன்மாலை பொழுதில் பூ என்ற பொருளில் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 5:15. இனி பகல் நிலவு படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்

நெர்லிப்பூ என்ற வார்த்தையில் பொன்மாலை பொழுதில் பாடல்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஒழிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் தென்றலே என்னை தொடுபட பாடல்.

0: நேர்களை, இதுவரை உலா வந்தது பொன்மாலை பொழுது.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 5:30. நேர்களே, இனி தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6 மணி. இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கிறது லேசா லேசா. திரைப்படத்திற்காக ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, ஹரிஷ் ராகவேந்திரா, பிராங்கோ பாடியிருக்கும் பாடல்.

0: நேர்களை திரை இசை கேட்டீர்கள். இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒளிபரப்பாகும்.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராம

0: எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் அவங்க அப்பனா கட்டுவான்.
1: ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி.

0: G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரையிலான விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: இன்று எவியான் நகருக்கு செல்லும் வழியில் ஜெனீவாவில் வந்து இறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடியை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலன் வரவேற்று இந்தியா சுவிட்சர்லாந்து உறவுகள் குறித்து சிறிது நேரம் பேசினார். தொடர்ந்து எவியான் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 மாநாட்டில் தெற்குலக நாடுகளின் குரலை எடுத்துரைக்கிறார். உலக நாடுகளுக்கிடையே புதிய நட்புறவு மற்றும் ஒற்றுமை உணர்வை கட்டமைப்பது குறித்த உயர்நிலை கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்கிறார். இக்கூட்டத்தில் G7 நாடுகளின் தலைவர்கள், நட்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் உலக வங்கி பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளனர். G7 மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே கனடா பிரதமர், பிரிட்டன் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கிறார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவல் மேக்ரோன் அளிக்கும் இரவு விருந்திலும் அவர் பங்கேற்கிறார். பிரதமர் நாளை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஸ்லோவேக்கிய பயணத்தின் முடிவில் வெளியிட்ட சமூக ஊடகப் பதிவில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் நீண்டகால பயனளிப்பதாக தமது ஸ்லோவாக்கிய பயணத்தின் விளைவுகள் திகழும் என்று கூறியுள்ளார். இருதரப்பு வர்த்தக உறவுகள் வலுப்படுவதால் இருநாட்டு இளைஞர்கள் பெரும் பயன் பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்லோவேக்கியாவில் அந்நாட்டு மக்களும் பிரதமரும் தம்மிடம் காட்டிய அன்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகப் பதிவில் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாடு முழுவதும் சாதனை அளவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்த மை கவ் இணையதள பதிவு ஒன்றை தமது சமூக ஊடக பக்கத்தில் அவர் பகிர்ந்து கொண்டு, முன்னேறிய இந்தியா என்னும் கனவை நனவாக்கும் வகையில் மக்களுக்கு தேவையான அடுத்த தலைமுறை உள்கட்டமைப்பு வசதிகளை நாட்டில் உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் மக்களுக்கான போக்குவரத்து இணைப்புகளும் சரக்கு போக்குவரத்து வசதிகளும் அதிகரித்து வளர்ச்சிக்கான புதிய கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக மை கவ் இணையதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொடர்புகள் அதிகரிப்பதால் பயணத் தொலைவு குறைவதற்கு அப்பாற்பட்டு வளமான இந்தியாவிற்கு வலுவான அடித்தளம் கிடைப்பதும் இப்பதிவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். விரிவான விரைவான வளர்ச்சியினால் நாட்டில் போக்குவரத்து தொடர்புகள் அதிகரித்து பல்வேறு பிராந்தியங்களில் மக்களுக்கு பல புதிய வாய்ப்புகளும் உருவாகி இருப்பதாக இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் கூறியுள்ளார். நாட்டில் மொத்தமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் 146,000 கிலோமீட்டராகவும் மெட்ரோ ரயில் பாதைகள் சுமார் 12,100 கிலோமீட்டராகவும் அதிகரித்திருப்பதையும், விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து 12 ஆண்டுகளாக பதவியிலுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு துறைகளில் கணிசமான வளர்ச்சியை கொண்டு வந்து முன்னேறிய இந்தியாவிற்கு வலுவான அடித்தளம் அமைத்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று விஜயவாடாவில் ராயனப்பாடு ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர், இந்தியாவின் ரயில்வே துறை 100% மின்மயத்தை நோக்கி நகர்ந்து வருவதால் இறக்குமதி எரிபொருளை சார்ந்திருக்கும் நிலை மாறும் என்றார். புதுப்பிக்கவல்ல எரிசக்தி ஆதாரங்களுக்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும், குறிப்பாக சோலார் மின் உற்பத்தி திறன் திறம்பட்ட முறையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆந்திர மாநிலத்தின் தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட அமராவதிக்கும் நாட்டின் இதர நகரங்களுக்கும் இடையிலான ரயில் இணைப்புகளை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் மேலும் கூறினார். இந்திய குடியுரிமைக்கு சான்றாக ஆதார் அட்டை தவறான முறையில் பயன்படுத்தப்படுவதை தடுத்து தனிநபர் அடையாள சான்றாக மட்டுமே ஆதார் பயன்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த கோரும் மனு ஒன்றின் மீது உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி திருமதி மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இவ்வாறு உத்தரவிட்டது. ஆதார் விவரங்களை 6ஆம் எண் படிவம் மூலம் சரிபார்க்கும் வகையிலான தற்போதைய நடைமுறைகள் போதுமானதாக இல்லை என்றும், இதனால் தனிநபர்கள் சரியான ஆவணங்களின்றியே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துக்கொள்ள வாய்ப்பாகலாம் என்றும் மனுதாரர் தமது மனுவில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்கு

0: உடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான அட் ஏர் நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், அட் ஆர்என்யூ புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் பாரத் இளையோர் நாடாளுமன்ற நிகழ்வில் பங்கேற்ற இளைஞர்களிடையே பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்களவைத் தலைவரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பலவித மக்கள், பல்வேறுபட்ட பூகோள அம்சங்கள் மற்றும் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் அடங்கிய உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழும் இந்தியாவில் ஜனநாயக நடைமுறையில் மக்கள் பங்கேற்பு மேலும் மேலும் அதிகரித்தால் மட்டுமே விக்சித் பாரத் போன்ற எதிர்கால இலக்குகளை முழுமையாக எட்ட முடியும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறினார். இந்தியாவில் ஜனநாயகம் என்பது துடிப்பான பாரம்பரியமே தவிர வெறும் நிர்வாக முறை அல்ல என்றும், ஜனநாயகம் இந்திய மக்களின் வாழ்வில் ஒருங்கிணைந்த பகுதியாகவே திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்களிடையே ஜனநாயக உணர்வு, தலைமை பண்பு மற்றும் கடமை பற்றை ஊக்குவிக்க இளையோர் நாடாளுமன்றம் போன்ற நிகழ்வுகள் பெருமளவு உதவும் என்று திரு ஓம் பிர்லா மேலும் கூறினார்.
1: தமிழகத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் வரை கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை கடன் பெற்ற விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. 75,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனால் சுமார் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும், தமிழக அரசுக்கு சுமார் 5,932 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பை விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் ஆட்சேபித்த நிலையில், தற்போது பயிர்க்கடன் தள்ளுபடி உச்சவரம்பு 75,000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ளாட்சித்துறை சார்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் நலத்திட்ட சிறப்பு முகாமில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். கம்பன் கலையரங்கில் நடைபெறும் இவ்விழாவில் சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்கிறார்கள். ஏனாமில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 81 பேர் பல்வேறு நிறுவனங்களில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஏனாம் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா, ஐடிஐ முதல்வர் திரு சுதாகர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். காரைக்கால் அறிஞரண்ணா அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை மாணவர் சேர்க்கைக்கான முதல்கட்ட கலந்தாய்வு வரும் 22 முதல் 25 தேதி வரை நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு கெப்பாஸ் KKL இணையதளத்தை அணுகலாம் என்றும் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கைக்கான கெப்பாஸ்க் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உலகக்கோப்பைக்கான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7 மணிக்கு சவுத் ஆம்டனில் நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து இலங்கை அணிகளும், இரவு 11 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் இங்கிலாந்து அயர்லாந்து அணிகளும் மோதவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜனநாயகத்தில் மக்கள் பங்கேற்பு இன்னும் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரையிலான விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் மத்திய அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
4: Go for PLI.
5: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI.

0: policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:20. பக்திமனத்தோடு இனி நாம் கேட்கலாம் மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது எஸ் சௌமியா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:33:47. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் மனோரஞ்சிதத்தில் அடுத்ததாக ஒலிக்கிறது ராகம் சகோதரிகள் பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, இதுவரை பக்தி மனத்தோடு உலா வந்தது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:50. நேர்களே, இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் FM ரெயின்போவில் ஒளிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்று

முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்பு 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். புறக்கடை கோழி வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ப. வினோத் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுதில்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்று நமது எஃப்எம் ரெயின்போவில் இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கில செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை இனி நாளை நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க. அம்சப்ரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மணத்தக்காளி கீரை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம் சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா வழங்குபவர் கே. ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழமுது தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி கே செல்வி மேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி. நலமாய் வாழ நாய்க்கடி குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9:00 அரங்கிசை திருவாரூர் எஸ். சுவாமிநாதன் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை. ஆணையம்பட்டி ஜி. வெங்கட சுப்பிரமணியன் அவர்களின் வயலின். திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். பாபநாசம் எஸ். சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. சென்னை அஞ்சல். பத்து இரண்டுக்கு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம். கேக்ஸ் பிஸ்கட்ஸ் மற்றும் குக்கீஸ் தயாரிக்கும் ஹோம் பேக்கர் எம். பாரதி அவர்களுடனான ஒரு சிறப்பு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை தஞ்சாவூர் எஸ். சம்பத் ஓதுவார் அவர்கள் பாடியுள்ள தேவாரம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர் சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஜோ. என்றும் இனிவை 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி ஆர். மகாலிங்கம் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை. 4 மணிக்கு ஜல்லிக்கட்டு காலை திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை தேவா இயக்கம் மணிவாசகம். 5 மணிக்கு பொன்மாலை பொழுதில் அலை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம்.
5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரைசி,

6:20 மனோரஞ்சிதம். இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் ஹெட்டிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டி குறித்த ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே இரவு 8:00 மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களின் ஆகாஷ்வாணி புதுதில்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 10:45 திரை இசை. மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 7:00 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேர்களை, இனி நாளை FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் RJ அன்பரசி அவர்கள். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:30 புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். ஒன்று இரண்டுக்கு ஹை சிநேகிதியே, குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர் சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்துராஜ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் RJ ஜோ அவர்கள். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், ரோபோட்டிக் இறைப்பை குடல் அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இறைப்பை குடல் மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தியாகராஜன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் RJ சாண்ட்ரின். 6:20 திரை இசை. இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் ஹெட்டிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டி குறித்து ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 குறித்த நிலவரம். 10:45 திரை இசை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியில் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கு ஒருமுறை, பின்னர் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேர்களை, இதுவரை இன்றும் நாளையும் நமது முதன்மை அலைவரிசையிலும் FM ரெயின்போவிலும் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:00.

இனி கேட்கலாம் திரை இசையை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது கார்த்திக் பாடியிருக்கும் பட்டத்து யானை திரைப்பட பாடல்.

இதுவரை நாம் கேட்டு ரசித்தது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் நகர் சென்றடைந்தார். சுவிட்சர்லாந்து வழியாக ஏவியன் சென்றபோது சுவிஸ் அதிபர் திரு கை பார்மலினை விமான நிலையத்தில் அவர் சந்தித்து பேசினார். இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து உரையாடினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 7வது முறையாக G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்கிறார். உலகளாவிய முக்கிய சவால்களுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் தொடர்ந்து G7 மாநாடுகளில் இந்தியா பங்கேற்று வருகிறது. அமைதி, பாதுகாப்பு மற்றும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் இந்தியா உலக நாடுகளுடன் இணைந்து சிறப்பான பங்களிப்பை செலுத்தி வருகிறது. G7 உச்சிமாநாட்டில் குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் பிரச்சினைகளை பிரதமர் முன்வைக்க உள்ளார். இன்று மாலை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். G7 உச்சிமாநாட்டையொட்டி நடைபெறும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். இந்த உச்சிமாநாட்டையொட்டி கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி, பிரிட்டன் பிரதமர் திரு கெய்ர் ஸ்டார்மர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சயீத் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை சந்தித்து பேசுகிறார். இந்தியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அவரிடம் பேச்சு நடத்த உள்ளார். மேலும் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் பேச உள்ளனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு துறைகளிலும் கட்டமைப்பு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வலுவான அடித்தளம் இட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடா அருகே ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் விரைவில் 100% எட்டும் என அவர் கூறினார். டீசலுக்காக வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து நீடித்த கட்டமைப்பு வளர்ச்சிகளை மத்திய அரசு ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். சூரியசக்தி மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் திரு பிரகலாத் ஜோஷி சுட்டிக்காட்டினார். யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பிரான்சின் நீஸ் மசனாவில் தொடங்கி வைத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகத்தரத்திலான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டில் தொடங்கப்பட்டிருப்பது அதன் உலகளாவிய விரிவாக்கத்தை உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மிகுந்த பண பரிவர்த்தனை கட்டமைப்பை உலகின் பல்வேறு பகுதிகளிலும் பயன்படுத்துவதால் நாட்டின் பொருளாதார தொழில்நுட்ப தொடர்புகள் வலுப்பெறும் என திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். எல்னினோ வெப்பத்தாக்கத்தால் மழை அளவு குறையும் மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பது, பருப்பு வகைகள் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பருவமழை குறைவாக பெய்யும் இடங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான வழிவகைகள் குறித்தும் அவர் புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். எல்னினோ பாதிப்பிலிருந்து விவசாயத்தை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் ஆய்வு செய்தார். பருவம் தவறி அல்லது குறைந்த அளவு மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் இடங்களில் முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அரசுகளுடன் இணைந்து பயிர் வாரியான சாகுபடி திட்டங்களை விவாதிப்பது என்றும் விவசாயிகளுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்து தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மழை நீரை பாதுகாத்து ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் மாற்று பயிர் சாகுபடி குறித்தும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தமது அமைச்சக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கிராமப்புறங்களிலும் இனி உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் வருவோருக்கு மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதார

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்லினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது.

0: சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மருந்து பொருட்களுக்கான 1945 விதிமுறைகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மத்திய அரசின் அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கிராமப்புறங்களிலும் இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டுடன் உரிமம் பெற்ற மருந்து கடைகளில் மட்டுமே இருமல் மருந்து விற்பனை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் உரிமம் பெற்ற மருந்து கடைகள் இல்லாவிட்டாலும் அங்கு இருமல் மருந்து விற்பனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவில் இன்று தொடங்கிய உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தைச் சேர்ந்த மூலிகை மருத்துவ நிபுணர்கள் இம்மாநாட்டில் இந்தியாவில் உள்ள மூலிகை மருத்துவ முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை நிகழ்த்தவிருக்கிறார்கள். ஃபார்மகோபியா அமைப்பின் இயக்குநர் டாக்டர் ராமன் மோகன் சிங் இந்திய இயற்கை மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார். நாட்டின் பாரம்பரிய மூலிகை மருத்துவ முறைகளுக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் இதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையை முறைகேடாக பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குடியுரிமை, வசிப்பிடம் மற்றும் வீட்டு முகவரிக்கான ஆவணமாக ஆதார் பயன்படுத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆதார் அட்டையை தனிநபர் அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த உத்தரவிடுமாறும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றத்திற்கான பாலமாக செய்தியாளர்கள் திகழ்வதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் சேலத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கை அவர் தொடங்கி வைத்து பேசினார். ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகங்கள் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி, நாட்டின் வளர்ச்சி குறித்த தகவல்களை ஊடகவியலாளர்கள் அதிக அளவில் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலக இயக்குநர் திரு அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லெபனானில் உள்ள ராணுவ துருப்புகளை இஸ்ரேல் முழுமையாக விலக்கிக் கொண்டால்தான் ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பகுதியை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பது அமெரிக்க ஈரான் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பது ஈரான் அமெரிக்க சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை அமெரிக்கா தெளிவுபடுத்தவில்லை. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு, அமெரிக்க அதிபர் ஈரானுடன் செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும் லெபனான் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்லோவேனியா உலக டேபிள் டென்னிஸ் தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், சுதிர்தா முகர்ஜி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிண்ட்ரெல்லா தாஸ் 11-4, 10-12, 5-11, 13-12, 12-10 என்ற செட் கணக்கில் லக்சம்பர்க்கின் ஜியா லியான் நீயை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் சுதிர்தா முகர்ஜி 5-11, 11-5, 11-5, 11-19 என்ற செட் கணக்கில் ஹானா ஹாரபோவிக்கை வென்றார். பிரான்ஸ் சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அல்பியா ஜேம்ஸ் பல்லவி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சஷாங்க் குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நள்ளிரவு மணி 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் செனகலை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை மணி 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈராக் நார்வேயுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று பிற்பகல் பிரான்சின் ஏவியன் சென்றடைந்தார். எல்னினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறையும் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று ஆய்வு செய்தார். மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்து கடைகளில் இருமல் மருந்து விற்பனை செய்யப்படும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. சீனாவில் இன்று தொடங்கியுள்ள உலக சுகாதார அமைப்பின் மூலிகை மருத்துவ நிபுணர்கள் மாநாட்டில் இந்தியா பங்கேற்றுள்ளது. லெபனானில் இருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறினால் மட்டுமே அமெரிக்காவுடனான சண்டை நிறுத்தம் முழுமை பெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் அடையாள எண்ணின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, உழவர் அடையாள எண் என்பது விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளமாகும். இது ஆதார் மற்றும் நிலப்பதிவுகளுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் தனித்துவமான டிஜிட்டல் அடையாள எண் ஆகும்.

இது மத்திய அரசின் அக்ரிஸ்டாக் மூலம் வழங்கப்படுகிறது. இது அரசின் மானியங்கள், பயிர்காப்பீடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற அவசியமாகும். இதன் முக்கிய பயன்கள்: மானிய விலையில் விதைகள் மற்றும் உரங்கள் பெறலாம், பயிர்காப்பீடு திட்டத்தில் பயன்பெறலாம், இயற்கை பேரிடர் நிவாரண உதவி பெறலாம், விவசாயிகளுக்கான ஓய்வூதியம் பெறலாம், கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை பெறலாம். அரசு வழங்கும் அனைத்து விவசாய நலத்திட்டங்களையும் ஒரே குறியீட்டு எண் மூலம் பெறலாம். இதை விண்ணப்பிக்கும் முறை: அருகில் உள்ள பொது சேவை மையம் மூலமாகவும் பதிவு செய்யலாம். உங்கள் கிராம வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி TN என்ற செயலி மூலமாகவும் பதிவு செய்யலாம். இதற்கு தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, பட்டா சிட்டா நில ஆவணங்கள், வங்கி கணக்கு புத்தகம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், மொபைல் எண். இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நேர்களே, பசுந்தழை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளரிசிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசிடியாவில் கிளரிசிடியா செபியம், கிளரிசிடியா மேகுலேட்டா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமன்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்பொழுது இம்மரத்தில் கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமன்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டிவிடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்கவைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் பொழுது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாக அமைகிறது. மேலும் கிளரிசிடியா மேகுலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலிப்பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்பொழுது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: மாணவர் உலகம்
1: கண்மணி வெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: கண்மணி வெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் புறக்கடை கோழி வளர்ப்பு குறித்த உரை, நாட்டுப்புற பாடல் ஆகியன இடம்பெறுகின்றன.

0: முதலில் புறக்கடை கோழி வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ப. வினோத் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். விவசாய பெருமக்களுக்கு நம்ம இன்னைக்கு சொல்லித்தர போற தலைப்பு என்னன்னா புறக்கடை கோழி வளர்ப்பு. புறக்கடை கோழி வளர்ப்புனா என்ன? கோழி வளர்ப்புனா எல்லாருக்கும் தெரியும், புறக்கடை கோழி வளர்ப்புனா ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் நம்ம பாட்டிகள் செஞ்ச முறையை தான் இன்னைக்கு நவீன காலத்தில் புறக்கடை கோழி வளர்ப்புங்கிறாங்க. கிராமங்களில் நம்ம வீட்டுக்கு பின்னாடி வளர்க்குற தொழில்நுட்பம் தான் புறக்கடை கோழி வளர்ப்பு. அதை வந்து பிரதானமாக வந்து கிராமப்புறத்தில் தான் அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க. இன்று இளைஞர்களும் அதில் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டுருக்காங்க, இந்தமாரி கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு எல்லாத்துலேயும். அதில் இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து கோழி வளர்ப்பு. கோழி வளர்ப்பு பொறுத்தவரையும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கோழி இனங்கள், நாட்டுக்கோழி இனங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் அசில், கடக்நாத், நேக்கடு நேக், அதாவது வந்து மொட்டைக்கழுத்து கோழிங்கிறது, இந்தமாரி ரகங்கள் நம்மளுக்கு பிரதானமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஊரில் வந்து நவீனப்படுத்தப்பட்ட கோழி இனங்கள் இருக்குது, அதாவது வந்து முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம் மூலமும் மற்ற நிறுவனங்கள் மூலமும் மரபணு மாற்றப்பட்ட கோழிகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாட்டு கோழியோட முட்டைகள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை பிரபலப்படுத்துறதுக்கு சில கோழி ரகங்கள் இருக்குது. அது என்னென்ன இருக்குன்னு பார்க்கும். பொதுவாக நந்தனம் கோழி 1, கிரிராஜா, நந்தனம் 4, தேனுவாஸ் அசில், அதுக்கப்புறம் வந்து வனராஜா, கிராமப்ரியா, அதுக்கப்புறம் சோனாலி, இந்தமாரி ரகங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து என்னென்னா நம்ம நாட்டுக்கோழியிலேருந்து மரபணுக்கள் மாற்றப்பட்டு முட்டைகளை உற்பத்தி அதிகமாக படுத்துறதும் கறி வந்து அதிகமாக வரத்துக்காகவும் செஞ்ச இனங்கள். முதல்ல இனங்களை பற்றி தெரிஞ்சு நம்ம பிரதானமாக தெரிஞ்சது வந்து மக்களுக்கு அசில், இல்லை இப்போ வந்து சிறுவடை பெருவடைங்க ரகங்களை அதிகமாக வளர்த்துட்ருக்காங்க. புறக்கடை கோழி வளர்ப்பை பொறுத்தவரை சிறிதளவில் செய்கிறாங்கன்னா ஒரு 5-10 கோழி வீட்டுக்கு பின்னாடி கொல்லப்புறத்தில் வளர்க்குறது, இல்லை கொஞ்சம் பெரிய சைஸில் செய்யணும்னா அதிகபட்சம் 50 கோழி வரையும் வளர்க்கலாம். இதனால் நம்மளுக்கு என்ன பயன்? நம்ம அன்றாட வீட்டில் வந்து விவசாயிகள் எல்லாம் செய்வாங்க, கோழிகள் இருக்கும்போது நமக்கு தேவையான புரதச்சத்துக்கு தேவையான முட்டைகள் எடுத்துக்கிறோம், இல்லை அந்த நாட்டுக்கோழி முட்டையோட டிமாண்ட் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி நம்ம வளர்க்கும் போது நம்மளுக்கு தேவையான முட்டைகளை எடுத்துட்டு மீதியை நம்ம விற்பனை பண்ணலாம். விற்பனை பண்ணும்போது நம்மளோட வாழ்வாதாரமும் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு தேவையான புரதச்சத்துக்களும் அந்த கோழிகள் மூலமாக எடுத்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா இன்னைக்கு பொதுவாக மக்கள் வந்து முன்னெல்லாம் வந்து மாசத்துல ஒரு நாள் சிக்கன் இதுமாரி எடுத்து சாப்பிட்டாங்க, இன்னைக்கு வாரத்துக்கு எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்பயுமே வெளியே வாங்குறதுக்கு பதிலாக இந்தமாரி கோழிகள் வாங்கும்போது நம்மளோட தேவைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம், மற்றவங்களோட தேவைகளுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ முக்கியமானது ஃபர்ஸ்ட் வந்து கோழி இனங்கள் பார்த்தோம். மெயினாக சொல்றது வந்து அசில், கடக்நாத், அது கருங்கோழிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொன்னோம், மொட்டைக்கழுத்து கோழி. அது இல்லாமல் மரபணுக்கள் மாற்றப்பட்ட புதிய ரகங்கள், கிரிராஜா, வனராஜா, நந்தனம் 1, நந்தனம் 4, தேனுவாஸ் அசில், இது எல்லாமே இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம நார்மலாக கோழி ரகங்களை தெரிஞ்சிட்டோம். இப்போ கோழி குஞ்சிலேருந்து நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து கோழி குஞ்சு, இப்போ ஒரு நாள் கோழி குஞ்சு நம்ம வாங்குகிறோம் வெளியே இருந்துன்னா முதல்ல அதுக்கு என்ன செய்யணும், முத தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் முக்கியமானது. ஏன்னா எந்த ஒரு கோழி பண்ணை ஆரம்பித்தாலும் ஒரு நாள் கோழி குஞ்சை எப்படி பராமரிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் நம்ம தவறு செஞ்சிட்டோன்னா மொத்த கோழி குஞ்சுமே அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து கோழி வந்து அடகாத்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா தன்னோட குஞ்சிகளை தன் ரெக்கைக்குள்ளே வச்சு தேவையான வெப்பநிலையை கொடுத்துட்ருக்கும். அது வந்து கோழியாக உட்காந்து அடகாத்து குஞ்சு பொறிக்கும் போது அந்த மெத்தட். இப்போ அதிகமாக வந்து இன்குபேட்டரில் பொறிக்கும் போது அந்த ஒரு நாள் கோழி குஞ்சே விற்பாங்க. நம்ம ஒரு நாள் கோழி குஞ்சாக வாங்கும்போது நம்மளுக்கு ரேட்டு வைஸும் கம்மியாக இருக்கும். ஆனால் பராமரிப்பு முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு நாள் கோழி குஞ்சை நம்ம எப்படி பராமரிக்கணும்னா முதல்ல வந்து அதுக்கு வந்து ப்ரூடிங் சொல்லுவாங்க, செயற்கை முறையில் வெப்பநிலை தரது. அது எதுக்காக அப்படின்னா பிறந்த கோழி குஞ்சிக்கு தன்னால் சூட்டையும் தாங்க முடியாது, ஓவர் குளிரையும் தாங்க முடியாது, தெர்மோ ரெகுலேஷன் சொல்லுவாங்க. நம்ம எப்படி வந்து ரொம்ப வெயில் வந்தால் உடம்பு வேர்த்து உடம்பை சூடை வந்து குறைக்குதோ, நம்மளுக்கு குளிர்காலத்தில் உடம்பு தானாக வெப்பநிலையை ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த குளிரை தாங்கிறதுக்கு இது பண்ணுதோ, அந்தமாரி மொதல் ஒரு 2 வாரத்துக்கு கோழி குஞ்சால் தானாக செயற்கையாக செஞ்சிக்க முடியாது இயற்கையாக. அதனால நம்ம செயற்கை முறையில் வெப்பநிலையை கொடுப்போம். அது எப்படின்னா ஒரு காடு மாரி ரெடி பண்ணும், சுற்றி ஒரு தகரத்தை வச்சுட்டு ரவுண்டு வாக்கில் உள்ள கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு கோழி குஞ்சு அதில் வச்சிடணும். கோழி குஞ்சை வச்சுட்டா மட்டும் போதாது, அந்த காடு ஒரு அடிக்கு தான் உயரம் இருக்கணும். அந்த உயரத்துக்கு பக்கத்தில் குண்டு பல்பு, இன்னைக்கு முறையில் வந்து குண்டு பல்புன்னு சொல்லுவாங்க, வெப்பநிலை அதுதான் அதிகமாக தரும், மற்ற பல்பு எதுவுமே தராது. அப்படி இருக்கும்போது எவ்வளோ தரணும், இப்போ ஒரு கோழி குஞ்சுக்கு 1 வாட்டுங்கிற கணக்கு, அப்படின்னா வந்து நம்ம 100 வாட்ஸ் பல்பு அங்கே போய்க்கிறோன்னா அங்கே வந்து 80-100 கோழி குஞ்சு வரையும் விடலாம். நம்ம புறக்கடை கோழி வளர்ப்புங்கிறப்ப ஒரு 50 கோழிக்கு வச்சுக்கும், அப்போ 50 கோழிங்கிறப்ப நீங்கள் 60 வாட்ஸ் பல்பை போட்டிங்கன்னா தாராளமாக போதும்.

அப்போதான் அதுக்கு தேவையான வெப்பநிலை சீராக கிடைக்கும். சரிங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து மொதல் 2 வாரம் 14 நாட்களுக்கு வந்து இந்த ப்ரூடிங்கிற முறை முக்கியம். அந்த ப்ரூடிங்லேயே வந்து நீங்கள் கீழே நியூஸ் பேப்பர் போடணும், அதுக்கு மேலே கோழி குஞ்சு இருக்கும், அங்கேயே கோழி குஞ்சுகளுக்கு தேவையான தீவனம் மற்றும் தண்ணிகளை வைக்கணும். அப்படி வைக்கும்போது என்னென்னா அதோட எச்சம் கீழே படும்போது அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு 2 முறை வந்து மாற்றணும். மாற்றாமல் விட்டோம்னா கீழே வந்து அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈரம் அதிகமாக இருந்தால் நுண்ணுயிர் தொற்றுகள் அதிகமாக வர வச்சு கழிச்சல் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை வேறு நோய்வாயிகள் படுறதுக்கு ரொம்ப அதிகமான இதாக இருக்கும். அதனால் முடிந்த வரையும் வந்து குளிர்காலமாக இருந்தால் 24 மணி நேரமும் அந்த பல்ப் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நல்ல வெயில் காலமாக இருக்குன்னா முடிந்த வரையும் 16 மணி நேரம் அந்த லைட் இருக்கணும். காலையில் ரொம்ப நல்லா வெயில் இருக்குன்னா அந்த நேரத்தில் நம்ம அந்த குண்டு பல்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கோழி குஞ்சில் நம்ம அந்த மொதல் 14 நாளைக்கு அந்த ப்ரூடிங் இது வைப்போம். ப்ரூடிங் முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது, அந்த ப்ரூடிங்கிலேயே வந்து செயற்கை முறை வெப்பநிலையை கொடுக்கும் போதே வந்து கோழிகளுக்கு தேவையான தடுப்பூசிகளும் போடணும். சரிங்களா, அப்படி என்னென்ன தடுப்பூசிகள் போடணுங்கிறதையும் முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல வந்து 0 டேல வந்து மேரக்ஸ் டிசீஸும்பாங்க, அது பிறந்த அன்னைக்கே போடணும். அது இல்லாமல் அடுத்தது 7-7 நாள் கேப்பில் 7வது நாள் வந்து எஃப்1 ஸ்ட்ரெயின், அதாவது எஃப்1 ஸ்ட்ரெயினுங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு வெள்ளை கழிச்சலுக்கான ஒரு வகையான தடுப்பூசி. அப்போ 7வது நாளுக்கு அப்புறம் 14வது நாளில் வந்து ஐபிடி அந்த வேக்சின் போடணும். அதுக்கப்புறம் வந்து 21வது நாளில் வந்து லசோட்டாங்கிற வேக்சின் போடணும். 28வது நாளில் வந்து ஐபிடி பூஸ்டர் போடணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 90 நாளுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா அம்மை நோய்க்கான தடுப்பூசி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் RDVK ஒரு வேக்சின் இருக்குது, அது அந்த அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்கே தடுப்பூசிகள் போடப்படும். இது வந்து முக்கியமானது. நம்ம புறக்கடை கோழி வளர்ப்புங்கிறப்ப இந்த 3 தடுப்பூசி 4 தடுப்பூசி அதிகமாக போட்டாலே போதும். ஏன்னா நாட்டுக் கோழி ரகங்களுக்கு, ஏன்னா நம்ம இதே பிராய்லர் இல்லைனா வந்து லேயர் முட்டை ரகங்களை வளர்க்கும் போது கொஞ்சம் அதிகமாக தடுப்பூசிகள் போடுற மாதிரி இருக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து புறக்கடை கோழி வளர்ப்பு. புறக்கடை கோழி வளர்ப்பை பொறுத்தவரையும் அதிகமாக நாட்டுக்கோழி ரகங்களை தான் நம்ம வளர்ப்போம். அப்படி இருக்கும்போது அதுங்களுக்கு இந்த 4 வகையான தடுப்பூசிகள் மட்டும் போட்டாலே ரொம்ப போதுமானது. இந்த 14 நாள் முடிந்ததுக்கு அப்புறம் முக்கியமாக பண்ண வேண்டியது 14வது நாளில் வந்து கோழிகளுக்கு அலகு நீக்குதல், டிபீக்கிங்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொதுவாக வந்து கோழிகள் வந்து நாட்டுக்கோழிகள் சண்டையிடும், நம்ம தீவன பற்றாக்குறைகள் இருந்தால் ஒன்றோட ஒன்று கொத்திக்க ஆரம்பிக்கும். அப்படி தீவன வேஸ்டேஜை குறைக்கிறதுக்காகவும் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்க கூடாதுங்கிறதுக்காகவும் அலகு நீக்குதல், அதாவது வந்து அந்த மூக்கை வந்து லைட்டாக வந்து டிபீக்கிங் அதை வந்து நீக்கி விடுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதனால என்ன ஆகும்னா நம்ம சண்டை போகிறத கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த ஒன்றோட ஒன்று கொத்திக்கிட்டு அந்த ரெக்கைகள் விழுந்துருவாங்க அந்த இதை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று வந்து தீவன வேஸ்டேஜை குறைக்கும். ஏன்னா தீவன செலவு வந்து ரொம்ப முக்கியமானது, அதை வந்து குறைக்கிறது பண்ணணும். அது நம்ம கமர்ஷியல் தீவனமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கொள்ளைப்புறங்களில் இருக்கிற தீவனம் எதை எடுத்து போட்டாலுமே அந்த வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு அலகு நீக்குதல் முக்கியம். இது எப்போ பண்ணால் 14வது நாள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 14வது வாரம் பண்ணுவாங்க. இதுதான் கோழி குஞ்சில் மொதல் 15 நாளில் பண்ண வேண்டியது. அதுக்கடுத்தது என்ன பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் 2 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம புறக்கடை கோழி வளர்ப்புனா நம்ம அந்த காலத்தில் கூடை மாரி வச்சு மூடுவாங்க, இல்லைனா வந்து திண்ணையில் வந்து ஒரு கோழி கூடு மாரி வச்சுருப்பாங்க, இந்தமாரி பண்ணலாம். இல்லைனா மரத்தில் வளர்ப்பாங்க. இது வந்து இயற்கையாகவே இருக்கிறது. இது இல்லாமல் நம்ம குளிர்காலத்துக்கு ஏற்ற மாரி ஒரு கூண்டு மேலே வந்து ஷீட்டு வச்சு வளர்த்திங்கன்னா மழை காலத்தில் தேவையில்லாமல் நனையிறத கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ இடவசதி தேவைன்னா ஒரு கோழிக்கு கூண்டு முறையில் போகிறீங்கன்னா 1-1.2 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு தேவை. சரிங்களா, இது வந்து நார்மலாகவே எல்லா கோழி பண்ணையிலையுமே வந்து வைக்கும்போது இந்த அளவில் தான் நம்ம வச்சு ரெடி பண்ணுவோம். அப்படி வச்சு ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு நைட் டைமில் மற்ற ஒரு தொந்தரவு இல்லாமல் நம்ம மூடி வைக்கலாம். சரிங்களா, புறக்கடைனாலே கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறது தான், இருந்தாலும் குளிர்காலம் மழை காலத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா அந்த கூண்டுக்குள்ளே நம்ம ஒரு பல்பு போட்டுவிடும் போது வெப்பநிலை அதுக்குள்ளேயே கிடைக்கும், அதுங்களுக்கு தேவையான வெப்பநிலை தானாகவே கிடைக்கும். சரிங்களா, இதுக்கு அடுத்தது தீவனம். கோழிகளை பொறுத்தவரையும் அதிகபட்சம் ஒரு பெரிய கோழி சாப்பிட்றது 100 கிராம் தான் சாப்பிடும். நல்லா வளர்ந்த கோழி அதிகபட்சம் அது 20 வாரத்துலேயே வந்து 1.5-2 கிலோ தான் சாப்பிடும். சரிங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்தது நம்ம புறக்கடை கோழி வளர்ப்பை பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா இது இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய எருவுலேருந்து அது பூச்சிகளை எடுத்து சாப்பிடும். இன்னொன்று தீவனம் முறைங்கிறதுனால இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா அசோலா. அசோலாங்கிறது வந்து கோழிகளுக்கு புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய தீவனம், அது ஒரு வகையான பசுந்தீவனம் மாரி தான். அது கோழிகளுக்கு நம்ம புறக்கடையில் வளர்க்கும் போது வீட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு தொட்டி இருந்தால் போதும். தொட்டி இருந்ததுன்னா நிழலான பகுதியில் தொட்டி இருக்கும்போது அதில் அசோலா உற்பத்தி செய்து நம்ம கோழிகளுக்கு தீவனமாக கொடுக்கும்போது நம்ம மற்ற தீவன செலவு குறையும். ஏன்னா அசோலா கொடுக்கும்போது அதில் புரதச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும். புரதச்சத்து இருக்கும்போது என்னாகும், வேகமாக எடக்கூடும். நம்ம கொடுக்குற தீவனத்தை பொறுத்து தான் கோழியோட வளர்ச்சியும் இருக்கும், முட்டையிடுறதோட அளவுகளும் இருக்கும். சரிங்களா, அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு தீவனம் கொடுக்குறோம், இல்லை தீவன செலவை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் குறைக்கலாங்கிறதுக்கு இந்த அசோலா முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
சரிங்களா. அசோலா நம்மளுக்கு வந்து எல்லா வகையான கால்நடைகளுக்கும் கொடுக்கலாம். நம்ம புறக்கடையில் வளர்க்கும் போது சும்மா ஒரு அடி அகலம், 4 அடி நீளம்

இருந்தால் போதும், இல்லை அப்படி எதுவுமே இல்லைனா சின்னதாக ஒரு தொட்டி மாரி இருந்து நிழல் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுட்டு கொஞ்சம் விளைச்சல் மண், வயலில் இருக்கிற மண் எடுத்துருந்து போட்டுட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் சாணத்தை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு அடி ஆழத்தில் முக்காடி தண்ணி விட்டுருணும். விட்டுட்டு மேலே வந்து என்ன பண்ணணுன்னா அசோலாங்கிற விதை தனியாக கிடையாது, அந்த பாசி மாரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து தூவி விட்டிங்கன்னா அதுலேருந்தே அது பரவிட்டுருக்கும். அப்பப்போ நம்ம டெய்லி ஒரு வாட்டி கிண்டி மட்டும் விட்டால் போதும், கிண்டி விடும் போது அந்த தொட்டி ஃபுல்லாகவே அந்த அசோலா பரவிடும். டெய்லி ஒரு கை நம்ம கோழிக்கு ஏற்ற மாரி, 50 கோழிக்கு வந்து ஒரு கை இல்லை ரெண்டு கை எடுத்து அப்படின்னு தண்ணியில், ஏன்னா அந்த முத வாட்டி போகிறப்ப அந்த சாணம் இருக்கிறதுனால சாண வாடையினால சில கோழிகள் எடுத்துக்காது, ஆனால் மோஸ்ட்லி எடுத்துக்கும். அப்படி உங்களுக்கு இதாக இருந்ததுன்னா தண்ணியில் ஒரு அலசு அலசிட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு போய் தட்டில் வச்சிங்கன்னா கோழி அவ்வளோ அருமையாக சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா தேவையான புரதச்சத்தை தீவனங்களை எடுத்துக்கும் போது நம்ம மற்ற கமர்ஷியலாக வாங்குற தீவனமோ இல்லை வேறு செயற்கையாக கம்போ மக்காச்சோளம் அரைச்சி வைக்கிறதோ இல்லை அரிசி இதுமாரி போடுறத செலவை குறைக்க முடியும். சரிங்களா, நம்ம அசோலா வந்து உற்பத்தினால உங்களுக்கு கோழிகளுக்கு தீவன செலவை குறைக்க முடியும். சரிங்களா, அதுக்கு அடுத்தது வந்து தீவன முறையை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பெருசாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா நோய்கள், நம்ம பெரிதாக பாதிக்கப்படக்கூடிய நோய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை கழிச்சல், அதுக்கப்புறம் வந்து காக்சிடியான்னு சொல்லுவாங்க என்னென்னா ரத்த கழிச்சல் நோயும்பாங்க, அதுக்கப்புறம் வந்து காலரா நோய், இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம முதல்ல சொன்ன தடுப்பூசிகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இதால் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு நோய்கள் வரது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படிங்கும்போது ஒன்ஸ் ஒரு நோய் வந்துடுச்சுன்னா பண்ணையில் எல்லா கோழிகளுமே பாதிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, பண்ணையை பொறுத்தவரையும் நோய் வராமல் தடுப்பதற்கு ஒரே இது வந்து தடுப்பூசி மட்டுமே, அதை மறக்காமல் போட்டுக்கணும். சரிங்களா, இது இல்லாமல் நம்ம தீவனத்தை நம்ம அப்படியே இறைக்காமல் இப்போ தீவன தட்டுக்கள் அதுமாரி தீவனத்தை தண்ணி வைக்கிற தட்டு இதெல்லாம் இருக்குது, அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தீவனத்தை கொத்தி சாப்பிடும்போது தீவனம் வெளியே இறையாது. இந்தமாரி சின்ன சின்னதாக நம்ம வந்து எப்படியெல்லாம் செலவுகளை குறைக்கலாங்கிறது தான். ஏன்னா புறக்கடைங்கிறது நம்ம ரொம்ப சின்னதாக பண்ண போகிறோம், பொதுவாக வந்து இன்றைக்கி நகரத்தில் இருக்கிறவங்க யாரும் புறக்கடை பண்ண போகிறதில்ல, கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகளும் இளைஞர்களும் இல்லை எல்லாருமே அதிகபட்சமாக கிராமப்புறங்களில் இருக்கவங்க தான் இந்த புறக்கடை கோழி வளர்ப்பு அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க. அது செய்யும் போது நம்ம எப்படியெல்லாம் செலவு குறைச்சி நமக்கு பொருளாதாரத்தை ஈட்ட முடியுங்கிறதான் பார்க்கணும். அப்போ தீவன வேஸ்டேஜை குறைக்கிறது, தீவன தட்டுக்கள் எந்த அளவுக்கு தண்ணி சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நோய்கள் வரதும் குறையும். நம்ம ஏதாவது ஒரு தண்ணி வைக்கும் போது இல்லை மழை தண்ணி இருந்து குடிச்சதுன்னா சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது, இந்தமாரி பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தண்ணி சுத்தமான தண்ணியை கவுத்து வைக்கும் போது குடிக்கும், மேலே தண்ணி சுத்தமாக இருக்கும், நம்ம திருப்பி மாற்றும் போதும் தண்ணி சுத்தமாகவே எப்போதும் கோழிகளுக்கு இருக்கிற மாரி இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நோய்களை பொறுத்தவரை அந்த காக்சிடியாங்கிறது வந்து தடுப்பூசினால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம பராமரிக்கும் போது கொட்டகையிலேருந்தோ இல்லை மண் மூலமோ அந்த நுண்ணுயிர் கிருமிகள் உள்ளே போய் நம்மளுக்கு அந்த நோயை உண்டாக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நோய்கள்ங்கிறத உங்கள்கிட்ட சொன்னேன். சரிங்களா, அதில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம அதான் சொன்னோம் வெள்ளை கழிச்சல், அதாவது ராணிக்கட் நோயும்பாங்க, அதுக்கப்புறம் கோழி அம்மை இருக்குது, அதுக்கப்புறம் ரத்த கழிச்சல் நோய், இது மூணும் சொன்னோம். சரிங்களா, இது வந்து கோழி அம்மை பொறுத்தவரையும் நமக்கு அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அம்மா வந்தால் எப்படி உடம்பு ஃபுல்லாக கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்குமோ அந்தமாரி வந்து கோழிகளுக்கும் இருக்கும். அப்படி வந்து விட்டால் முதல்ல என்ன பண்ணணும்னா தனிமைப்படுத்தணும், எந்த கோழிக்கு நோய் வாய்ப்படுதோ அந்த கோழியை முதல்ல தனிமைப்படுத்திட்டு அதுக்கு உரிய தடுப்பூசிகளையும் மருந்தையும் கொடுத்து காப்பாற்றலாம். இப்போ வெள்ளை கழிச்சிலே வந்தாலுமே வந்த கோழியே மற்ற கோழிகிட்டேருந்து தள்ளி வச்சு தனியாக வச்சு அதை பராமரிக்கணும், ஏன்னா பராமரிக்காமல் அங்கே விட்டோம்னா அதில் கழிச்சல் மூலமாக அந்த நுண்ணுயிரிகள் வந்து மற்ற கோழிகளுக்கும் பாதித்து சீக்கிரம் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ரத்த கழிச்சல் நோயும் சொன்னோம், அதுவும் வந்து காப்பாற்றக்கூடியது தான், ஆனால் அதை பார்த்த உடனே அதுக்குரிய அறிகுறிகளை கண்டு அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி அதுக்கு உரிய மருந்தை நம்ம போட்டுக்கணும். சரிங்களா, இதுக்கப்புறம் வந்து குடற்புழு நீக்கம், கோழிகளுக்கும் குடற்புழு நீக்கங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அப்படி கொடுக்கும்போது தான் புற உண்ணி அக உண்ணிம்பாங்க, அக உண்ணினா உள்ள உடம்புக்குள்ளே இருக்கிறது, புற உண்ணினா நம்ம கோழிக்கு வெளியே பேனோ தெல்லு பூச்சி இந்தமாரி இருக்கிறது. சரிங்களா, அப்படி இருக்கும்போது என்னன்னா முதல்ல குடற்புழு வந்து நாடாப்புழு உருண்டை புழுக்கள் இருக்கும், அது கால்நடை மருத்துவர் ஆலோசனைப்படி குடற்புழு மருந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில் கலந்து வச்சிங்கன்னா எல்லா கோழியும் எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது கோழி அந்த வயதுக்கேற்ற வளர்ச்சியை கரெக்டாக அடையும். உண்ணி நீக்கம், உண்ணி நீக்கம் பொறுத்தவரையும் என்னென்னா 1% சுமத்தியான்னு ஒரு மருந்து இருக்கும், அதை தண்ணியில் கலந்து கோழி தலையை தவிர மற்ற எல்லாமே உடம்பு ஃபுல்லாக நினைகிற மாரி நினச்சி வெளியே எடுத்து விடும்போது அந்த ரெக்கைக்கு இல்லையோ இல்லை உடம்பு ஃபுல்லாக பெயின் இருந்தாலோ சீக்கிரமாக இறந்து போயிடும். சரிங்களா, அதுமாரி நம்ம இதுதான் வந்து நோய்களை கண்ட்ரோல் பண்ண முறை. அதுவும் புறக்கடையில் அதிகமாக நோய்கள் வர்றது கம்மி, வரதுக்குரியதுக்குரிய முக்கியமான நோய்களுக்குரிய தடுப்பூசியை நம்ம முன்கூட்டியே சொன்னோம். என்னன்னா நம்ம சொன்னதான் 7வது நாளில் வந்து அந்த ராணிக்கட் டிசீஸ்க்காக போடுறது, அது F1 வகைகள் அப்படிம்போம். அதுக்கப்புறம் வந்து
14வது நாள் வந்து ஐபிடிம்போம், ஐபிடிங்கிற பூஸ்டர் போடுவோம்.

21வது நாள் வந்து லசோட்டா, 28வது நாள் வந்து ஐபிடி பூஸ்டர் போடுவோம். அதுக்கு அப்புறமா வந்து 8வது வாரம், அதாவது வந்து ஒரு 60 நாள் கழித்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஆர்டிவிகேங்கிற ஒரு தடுப்பூசி இருக்கும், அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 90வது நாளாக கோழி அம்மைக்கான தடுப்பூசி இருக்குது, அதை போட்டுக்கலாம். சரிங்களா, சிகிச்சை கோழி அம்மை வந்துச்சுன்னா தடுப்பூசிகள் இதெல்லாம் சொன்னோம். அந்த நோய்களுக்குரிய மருந்து இயற்கை மருந்துன்னு சொல்லுவோம்ல, அது என்னென்ன வெளியே பூச வேண்டிய மருந்துகள் எப்படி கொடுக்கணுங்கிறது, அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மூலிகை மருத்துவம், அது வந்து கோழி அமைக்கு பூண்டு 10 பல், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் 10 கிராம், துளசி இலை ஒரு 50 கிராம், கற்பூரம் ஒரு 5 கிராம், வேப்பிலை இலை 50 கிராம், சின்ன ஜீரகம் 20 கிராம் ஆகியவற்றை நல்லா அரைச்சி விளக்கெண்ணெல்லாம் வேப்பெண்ணில் சேர்த்து சூடுபடுத்தி அந்த எண்ணெயை எடுத்து கோழி எங்கெங்கெல்லாம் அம்மை இருக்கோ அது மேலே நம்ம தடவிடும் போது அந்த அம்மையோட தாக்கம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, இது வந்து வெளியே பூச வேண்டியது. இதே அம்மை நோய்க்கு வந்து வாய் வழியாக கொடுக்கறதுக்கு மருந்து இருக்குது, என்னென்னா மிளகு ஒரு 5 எண்ணிக்கை எடுத்துக்கிட்டு, சின்னஞ்சீரகம் ஒரு 10 கிராமு, பூண்டு 5 பல், மஞ்சள் ஒரு 5 கிராமு, வேப்பிலை ஒரு 10 இலை, துளசி ஒரு 10 இலை எடுத்து நல்லா அரைச்சி தீவனமோ இல்லை அரிசி வைக்கிறதுல நல்லா பிசைஞ்சு வச்சிங்கன்னா அது கொத்தி சாப்பிடும்போது நுண்ணுயிரிகளோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். சரிங்களா, இது கோழி அம்மைகளுக்காக நம்ம இயற்கை முறை மருத்துவத்தை சொல்லியிருக்கோம். சரிங்களா, மற்ற எல்லாத்துக்குமே இயற்கை முறை மருத்துவம் இருக்குமானா எல்லாத்துக்கும் இருக்காது. சில நோய்களுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லா நோய்களையும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாதிக்கு பாதி சரி பண்ணும், ஏன்னா அதை முதல்லே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை தடுக்க முடியும். சரிங்களா, இதுதான் வந்து கோழிகளுக்கு அதிகமாக வரக்கூடிய நோய்களை பற்றி நம்ம சொன்னோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கோழி பண்ணை வைக்கிறதுக்கு எப்படி நம்ம பொருளாதாரமும் கடன் உதவி காப்பீடு இதெல்லாம் எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி பார்க்கும். சரிங்களா, பொதுவாக வந்து ஒரு கோழி பண்ணை வைக்கணும் அப்படின்னா வந்து ஸ்கீம்கள் இருக்குது. என்னென்ன ஸ்கீம்னா வந்து நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அப்படின்னு இருக்குது. நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட் மூலம் 50% மானியத்தில் வந்து வைக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. அது ஆனால் கோழி பண்ணைகளுக்கு அதிகமாக இல்லை, ஆடு பன்றி இந்தமாரி இதுக்கு இருக்குது, தீவன உற்பத்தி கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தொழில் மையம்னு ஒன்று இருக்குது, அங்கே போனீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாரி, இப்போ வந்து 35% சப்சிடியில் வந்து மாவட்ட தொழில் மையம் மூலம் நமக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. அது மாடோ ஆடோ கோழி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அந்த துறையை அணுகிட்டு நீங்கள் நம்ம பேங்க்கில் நம்மளுக்கு லோன் கிடைக்குமா, சிபில் ஸ்கோரை வச்சு தான் கொடுப்பாங்க. அது ரெண்டுத்தையுமே பார்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது 35% வந்து நமக்கு சப்சிடி கிடைக்கும். நம்ம நிகரமாக ஒரு 5% மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதுமானது. சரிங்களா, இது இல்லாமல் ஆதி திராவிட மக்கள் மற்றும் பழங்குடி மக்களுக்காக தாட்கோ டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே போய் நீங்கள் கேட்கும் போதும் இதுக்குரிய 50% சப்சிடி இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து அதாவது மாவட்ட தொழில் மையத்தை பொறுத்தவரையும் கிராமப்புறங்களுக்கு 35%, நகரப்புறங்களுக்கு 25% சப்சிடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா, இதுதான் முக்கியமாக நம்ம கடன் உதவி பெறுறது. காப்பீடு பொதுவாக நம்ம சிறிது அளவு பண்ணுற இடத்துல காப்பீடு ரொம்ப முக்கியம் இல்லை, பெரிய அளவு பண்ணுற இடத்துல காப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கோழிக்கு நோய் வந்து பரவ ஆரம்பிச்சுன்னா மொத்த பண்ணையும் இறக்கும், அப்போ நம்ம அந்த நஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு காப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அருகில் இருக்கிற கால்நடை மருத்துவரை அணுகி எந்த இதில் காப்பீடு பண்ணிக்கலாங்கிறத நீங்கள் கேட்டு மறக்காமல் பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ இதுலேருந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், புறக்கடை கோழி வளர்ப்பை பொறுத்தவரையும் என்னென்ன கோழி ரகங்கள் இருக்குன்னோ, அதுக்கப்புறம் வந்து மரபணு மாற்றப்பட்டு தரம் உயர்த்தப்பட்ட கோழி இனங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் கோழி குஞ்சுகளை பராமரிக்கிறது எப்படி, ப்ரூடிங் அதாவது செயற்கை முறையில் வெப்பநிலை கொடுக்கறது எப்படின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு கொட்டகை, பொதுவாக வந்து பெரிய கொட்டகையாக இருந்தால் கிழக்கு மேற்கில் தான் வைப்போம். நம்ம புறக்கடைங்கிறப்ப கூண்டு இல்லைன்னா நம்ம பழைய கூடையை வச்சு மூடுறது இந்த மெத்தடு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் தீவன மேலாண்மை பற்றி பேசணும், நோய்கள் என்னென்ன இருக்குங்கிறத பேசணும், நோய்களுக்கு தடுக்கக்கூடிய தடுப்பூசிகளை பற்றி பேசணும், அதுக்கப்புறம் அழகு நீக்குதல், ஒரு கோழிக்கு மூக்கு வெட்டுறது அதாவது வந்து டிபிகிங்கிறத பற்றி சொன்னோம். சரிங்களா, இதுமாரி வந்து நம்ம தரம் உயர்த்தப்பட்ட கோழிகளை பற்றி சொன்னோம், எது எது எங்கெங்கே கிடைக்குங்கிற ஒரு விவரங்களும் உங்களுக்கு தரேன். சரிங்களா, இப்போ நம்ம நந்தனம், தேனுவாஸ் அசில் இது எல்லாமே வந்து தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அது இல்லாமல் இந்த வனராஜா கிரிராஜா இந்த ரகங்கள் எல்லாம் நம்ம ஹைதராபாத்தில் டைரக்டரேட் ஆஃப் பவுல்ட்ரி ரிசர்ச்சுங்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இந்தமாரி இதுக்கு வந்து கோழிகள் எங்கெங்கே கிடைக்குங்கிற விவரங்களும் இருக்குது. இது தவிர உங்களுக்கு வேற ஏதாவது விவரங்கள் வேணும்னா என்ன அணுகலாம், இதுவரையும் நான் சொன்னது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், சிறிதளவில் செஞ்சு லாபம் ஈட்டலாம், இது அன்றாட நமது வீட்டு செலவுக்கு தேவையான பொருளாதாரத்தை புறக்கடை கோழி வளர்ப்பு மூலம் நம்ம லாபகரமாக ஈட்டலாம். நம்ம சொன்னதை மனசில் வச்சு அதுக்கேற்ற மாரி சின்ன செலவுன்னு நம்ம எதையும் விட்டுறக்கூடாது, தடுப்பூசி முதற்கொண்டு எல்லாமே முக்கியமானது. இதை கரெக்டாக போட்டு செஞ்சோன்னா எந்த ஒரு இழப்பீடும் இல்லாமல் ஒரு லாபகரமான புறக்கடை கோழி வளர்ப்பை நம்ம தாராளமாக செய்யலாம். இதில் ஏதாவது சந்தேகங்களோ இல்லை சில விவரங்கள் ஏதாவது வேணும்னாலும் என்னை அணுகலாம். என்னோட தொலைபேசி நம்பர் வந்து 99
43

0: 0336. எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அனைவருக்கும் நன்றி.
1: இதுவரை புறக்கடை கோழி வளர்ப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ப. வினோத் அவர்களின் உரையினை கேட்டீர்கள்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா,
3: பயனுள்ளதா,
4: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
4: தினமும் காலை 8:02-8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில்
4: தகவல் தளம்.
5: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
7: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
6: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
9: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.
10: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
11: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
12: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
13: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
12: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 kHz கேட்டு மகிழுங்கள்.
14: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8:00. இனி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கரகாட்டக்காரன் படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடியிருக்கும் பாடல்

நேரம் 8:10. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் திரை இசையில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் மறிக்குழுந்து திரைப்பட பாடல்.

நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் திரை இசை நிகழ்ச்சியோடு. நேரம் 8:15. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது காதல் தேவதை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, இந்த இனிய இரவு பொழுதில் திரையிசையோடு நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பிரம்மா திரைப்பட பாடல்.

8 மணி 31 நிமிடம். நாம் திரையிசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, படித்த எஸ்சி எஸ்டி மாணவர்களின் மேம்பாட்டிற்காக ஓராண்டு கால உதவித்தொகையுடன் கூடிய இலவச அரசு போட்டித் தேர்வு, கணினி மென்பொருள் மற்றும் கணினி செயற்கை நுண்ணறிவு NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சி திட்டத்தின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது

மத்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிஜிஇயால் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்களுக்கும் இம்மையத்தின் மூலம் வழங்கப்படும் ஓராண்டு கால ஊக்கத்தொகையுடன் கூடிய இலவச போட்டித் தேர்வு பயிற்சி இந்த ஆண்டு July 1, 2026 முதல் தலைசிறந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நிறுவனத்தின் மூலம் நடத்தப்பட உள்ளது. இங்கு கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கான NCVT சான்றிதழ்களுடன் கூடிய பயிற்சியில் சேர ஆர்வமுள்ள 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களுக்கு விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இச்சிறப்புமிக்க போட்டித் தேர்வு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 to 27 வரை மற்றும் கணினி மென்பொருள், கணினி செயற்கை நுண்ணறிவு பயிற்சிக்கான வயது வரம்பு 18 to 30 வரை ஆகும். பயிற்சி காலத்தில் பிரதி மாதம் ₹1000 ஊக்கத்தொகை மற்றும் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்படும். கலை மற்றும் அறிவியல் படித்த மாணவர்களுக்கு NCVT சான்றிதழுடன் கூடிய கணினி மென்பொருள் பயிற்சியை இந்த ஒரே பயிற்சியின் மூலம்தான் பெற முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்பயிற்சியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் June 22, 2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை அனைத்து மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, 3 குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 0433-2200015. அலைபேசி எண்கள் 8870073622. மற்றொரு எண் 9629-34-2446. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

0: கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி.
1: நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் அடுத்ததாக ஒலிக்கிறது மகாபிரபு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, இந்த இனிய இரவு பொழுதில் திரை இசை நிகழ்ச்சியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் வில்லு பாட்டுக்காரன் படப்பாடல்.

0: இனிய இரவு பொழுதில் இதுவரை கேட்டு ரசித்தது திரை இசை. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். உலக நாடுகளுக்கிடையே புதிய நட்புறவு மற்றும் ஒற்றுமை உணர்வை கட்டமைப்பது குறித்த உயர்நிலை கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். கனடா பிரதமர், பிரிட்டன் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கிறார். இந்தியாவில் ஆய்வகங்களில் உருவாக்கப்படும் தொழில்நுட்பங்கள் தொழில்துறைக்கு மாற்றப்படும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி கூறியுள்ளார். CSIR தொழில்நுட்பங்களை தொழில்துறைக்கு மாற்றுவது தொடர்பாக புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரையிலான விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாகவும் அதற்கு மேற்பட்ட கடன்கள் 35,000 ரூபாய் வரையிலும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்கள் குறுகிய காலத்திலேயே சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவதில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஜன் கல்யாண் சபா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, திரு ராஜசேகரன் ஆகிய 3 அமைச்சர்கள் நாளை பதவியேற்க உள்ளனர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ள நிலையில் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என முதலமைச்சர் கூறுவதால் இதற்கு விளக்கம் தேவை என்று பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு வைத்தியலிங்கம் கூறியுள்ளார். உலக கோப்பைக்கான மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் நியூசிலாந்து அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 151 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவதாக ஆடும் இலங்கை அணி சற்று முன்வரை 2.2 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேர்களில் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: குட் ஈவினிங், this is Akashvani and I'm Saira Mujtaba with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi participates in G7 summit in Evian, France, also to hold bilateral meetings tonight with heads of Canada, UK and UAE to meet US President tomorrow. Agriculture Minister Shivraj Singh Chauhan holds high-level meeting to review preparations for this Kharif season. West Bengal Chief Minister Shubhendu Adhikari announces Eastern Frontier Rifles will soon be revived and over 1,000 Gorkha youths to be recruited. India and Japan adopt rule of implementation for joint crediting mechanism under Paris Agreement to boost cooperation on greenhouse gas emission reduction and sustainable development initiatives. Iran says deal to end war with US would also require Israel to withdraw from Lebanon. IMD forecasts thunderstorms accompanied by lightning and gusty winds over North India tomorrow. And Indian squad announced for Senior Asian Fencing Championships 2026. And now the news in detail. Prime Minister Narendra Modi participated in a high-level working session at the ongoing G7 summit in Evian, France today. The session themed Forging New Partnerships and Rebuilding International Solidarity.

நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் இளமை ஊஞ்சலாடுகிறது படப்பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 10 மணி. இனி ஒழிக்கவிருப்பது தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கிறது புதிய பறவை படத்திற்காக பி. சுஷீலா பாடியிருக்கும் பாடல்.

தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கிறது டி எம் சௌந்தரராஜன், பி பி ஸ்ரீனிவாஸ், சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பழனி திரைப்பட பாடல்.

திரைசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நேற்று நாளை நமது முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் க அம்சப்ரியா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மணத்தக்காளி கீரை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர் துளசி கவுடா பற்றி உரை வழங்குபவர் கே ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள். 7 மணிக்கு புதுவை புதுமை சிந்தனை மலர். 7:02 தமிழமது தமிழ் மொழியின் தொன்மைகள் குறித்து டி கே செல்வி மேரி சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரையின் முதல் பகுதி. ஏழு நலமாய் வாழ நாய்கடி குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 9:00 அரங்கிசை. திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை. ஆணையம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியன் அவர்களின் வயலின். திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். பாபநாசம் எஸ் சேதுராமன் அவர்கள் கஞ்சிரா. 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. 12:00 உழைப்பவர் அரங்கம். கேக்ஸ் பிஸ்கட் மற்றும் குக்கீஸ் தயாரிக்கும் ஹோம் பேக்கர் எம் பாரதி அவர்களுடனான ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடியுள்ள தேவாரம். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். குடும்பங்களை கட்டமைப்பதில் சமுதாயத்தின் பங்கு குறித்து சமூக மருத்துவர் சமூக பணியாளர் திருமதி கல்பனா முத்ராஜ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. இரண்டு என்று மினியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள்.

0: வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை. 4 மணிக்கு ஜல்லிக்கட்டு காலை திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை தேவா, இயக்கம் மணிவாசகம். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, அலை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30க்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20க்கு மனோரஞ்சிதம். இங்கிலாந்தின் லீட்ஸ் நகரில் ஹெட்டிங்லே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிருக்கான ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டி குறித்து ஹிந்தி ஆங்கில நேர்முக வர்ணனைகளை மாலை 6:30 முதல் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதனிடையே இரவு 8 மணிக்கு மத்திய அரசின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி பல்வேறு கருப்பொருட்களில் ஆகாஷ்வாணி புதுதில்லி செய்திப் பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் இடம்பெறும். 9:15க்கு ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 10:45க்கு திரைசை. பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10க்கு நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10க்கு புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 7 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை இதுவரை நாளை நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani. The news read by R.S. Raghu. Prime Minister Narendra Modi today addressed the outreach session on forging new partnerships and rebuilding international solidarity at the G7 summit in Avignon, France. Ministry of External Affairs informed that during the session, the Prime Minister underscored the importance of trust in building international partnerships, especially in an increasingly interconnected world. During the meeting, the Prime Minister also highlighted that India has always followed a humanity-first approach. He said this is reflected in India-led initiatives such as the International Solar Alliance, the Coalition for Disaster Resilient Infrastructure, the Global Biofuel Alliance, Mission Life, and the Ek Ped Mark in Arm campaign. He further said that India's vision of international partnership is rooted in the timeless philosophy of Vasudeva Kutumbakam, the world is one family. The Prime Minister further added that this inclusive approach has also led India to be the first responder when natural disasters have struck various parts of the world, be it a cyclone in Sri Lanka, earthquake in Afghanistan, floods in Mozambique, or hurricane in Jamaica. Speaking about India's inclusive and sustainable growth, Mr. Modi elaborated that its mantra of Sarvajan Hitai, Sarvajan Sukhai has led to appreciable results in fostering financial inclusion, health security, digital identity, technology-led empowerment of people and women-led development. The Prime Minister also noted that international partnerships should move beyond the donor-recipient paradigm to one of solidarity and equal ownership. He also stated that lack of respect for international law was the biggest hurdle to building international solidarity and needed to be addressed as a priority. He emphasized that for international partnerships, needed to prioritize dialogue and diplomacy for ensuring peace and stability. Meanwhile, Prime Minister Narendra Modi held bilateral meetings with Canadian Prime Minister Mark Carney, United Kingdom Prime Minister Keir Starmer on the sidelines of G7 summit in Avignon, France. Tomorrow, a key engagement during the summit will be PM Modi's meeting with US President Donald Trump. The two leaders are expected to discuss ways to further strengthen bilateral cooperation across a range of sectors, besides exchanging views on important regional and global developments of mutual interest. Prime Minister Modi will reach Paris tomorrow evening as part of his visit to France.

0: என திணைகள் வகுத்தும் ஆயிரத்துக்கும் மேலான புலமை சார்ந்தோர்களை படைத்தும் வளர்ந்தது நம் தமிழ். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரோன் ஏனையது தன்னே இல்லாத தமிழ். ஆம், மலைகளுக்கிடையே தோன்றி மக்கள் தொழுது உலகத்தின் புற இருளை நீக்குவது ஒன்று, அது கதிரவன். பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் போற்றப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அகவிருளை நீக்குவது மற்றொன்று, அது தமிழ் என்று கதிரவனுக்கும் தமிழுக்கும் ஒப்புமை கூறி, எனினும் தமிழே தன்னிகர் இல்லாதது என்கிறது தண்டியலங்கார பாடல். இறையனார் பொருளுரைப்படி தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என முச்சங்கங்கள் கூட்டி முதுபெரும் புலவர்களால் பொருள் கூட்டி சுவைமிக்க நூல்களாக தொகுக்கப்பட்ட சிறப்புக்கு உரியது தமிழ். முதற்சங்கம் தென் மதுரையிலும், இடைச்சங்கம் கபாடபுரத்திலும், கடைச்சங்கம் உத்தர மதுரையிலும் தோன்றியதற்கான சான்றுகள் பல உள்ளன. முதற்சங்கத்தில் அகத்தியருடன் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள், குன்றறிந்த முரஞ்சியூர் முடிநாகராயர், நிதியின் கிழவர் முதலிய 549 புலவர்களும், இடைச்சங்கத்தில் பெண்டேர் செழியன் முதலாக முடத்திருமான் ஈராக தொல்காப்பியன் கருங்கோழி மோசியும், காப்பியனும், சிறுபாண்ட அரங்கனும், திரையன் மாறனும், குவரை கோமானும், கீரந்தையும் என 59 புலவர்களும் கடைச்சங்க சிறு மேதாவியா.
1: 4 hours 59 minutes. மேம் கேக்குதா? மேம்
2: கேக்குது.

0: ஏன் வரலே?
1: ஃபோன் வரலையா?
0: அவன் பேட்சிங் கொடுக்குற போல மேம்.

நான் தான் கிங்கு, நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலைப்பண்ண நினச்ச உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.